தடுமாறும் நேரங்களில் தோளாக தாங்கி, தவிக்கும் கணங்களில் தேற்றும் தென்றலாக அரவணைக்கும் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 1.5 இன் அருள் மாலை.

0: விடுதே முருகா.
1: கண்கள் காணாத போதும் நம் அருகில் இருக்கும் இறைவனை இறை கீதங்களோடு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

சுருக்கம் வாசிப்பவர் முகமது. செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றத்தை விரும்பாத சக்திகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் மறுபதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல் மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சலால் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை

2028 முதல் முறையாக இந்தியா நடத்தவுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

காலை வணக்கம் நேயர்களே. எழில் கொஞ்சும் அமைதியை பூக்களும் பறவைகளின் இசையும் மனம் கமழ்ந்து வரவேற்கும் இனிய காலை பொழுதில் இசை வீசி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியின் முகப்பில் பொதுமறை பொழிவு.

நான் படும் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என் கண்கள். ஓ, என்னைப் போலவே அவையும் தூக்கமின்றி துன்பப்படுகின்றனவே. படட்டும், மிகவும் நல்லது. குறள் எண் 1176, அதிகாரம் கண் விதுப்படி.

0: நான் படும் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என் கண்கள். ஓ, என்னைப் போலவே அவையும் தூக்கமின்றி துன்பப்படுகின்றனவே. படட்டும், மிகவும் நல்லது. குறள் எண் 1176, அதிகாரம் கண் விதுப்பழிதல்.
1: சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். பாரதியார்.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: நம் கொடை பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். வசந்த விடியலில் நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து 6:25 ஆலய உலா, 6:30 ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்லின் வசந்த விடியல், இதில் செய்தி சேவை, கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்க தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இனர்வியரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங்ஸ் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. காலை 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமாஸ் கந்தமூர்த்தி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை

ஒன்பது மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 ஏ கே தங்க மாளிகை திண்டுக்கல்லின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் உடற்கல்வியல் துறை இயக்குனர் முனைவர் எஸ். சுருளி முருகானந்தன் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு ஏ கே தங்க மாளிகை திண்டுக்கல்லின் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீள வழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கே தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ். 4:30 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சித்திரச்ச வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 நாவல் நேரம் பார்த்திபன் கனவு. 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இன்று 2 விளையாட்டுகள், தொட்டு தொட்டு மற்றும் 1, 2, 3. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ். விமலா அவர்கள். 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 3 சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு கொடை தென்றல். வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள காமராஜபுரத்தில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம். உடன் உரையாடுகிறார்கள் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ராஜா அவர்கள், உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். 10 மணிக்கு நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. 11:55 நாளைய நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவினை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இசையோடு இணைந்திருங்கள் கொடை பண்பலை 100.5. இசை வீசும் கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல். உன் செயல் மீது மட்டும் கவனம் செலுத்து, அதன் விளைவின் மீது ஆர்வம் செலுத்தாதே. பகவத்கீதை.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல கடவுளுக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து செய்யுங்கள். திருவிவிலியம்

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: குணசீலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில்.

கோடிக்கணக்கில் செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியத்தை போன்ற உயர்ந்த செல்வம் வேறென்ன இருக்க முடியும்? அப்படி தன்னை நாடி வரும் பக்தர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சிறப்பாக்குகிறார் குணசீலத்தில் அருள்பாளிக்கும் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள். தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் குணசீலம் என்ற இடத்தில் காவிரி ஆற்றின் கரையில் அழகுறு அமைந்துள்ளது அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயில். இந்த ஆலயத்தின் தல வரலாறு சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒன்று. ஒருமுறை திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசிக்க குணசீலர் என்ற விஷ்ணு பக்தர் ஒருவர் காவிரி கரையில் இருந்த தனது ஆசிரமத்தில் பெருமாள் எழுந்தருள வேண்டும் என விரும்பினார். இதற்காக குணசீல முனிவர் கடும் தவம் இருந்தார். இவரது தவத்தால் நெகிழ்ந்த இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்தார். பெருமாளை நேரில் கண்டு உருகி போன குணசீலர் தான் இருக்கும் இடத்திலேயே

அம்மாள் எழுந்திரள வேண்டுமென வேண்டிக் கொண்டார். தனது உண்மையான பக்தனின் வேண்டுதலை அந்த ஏழுமலையான் செவிமடுக்காமல் விடுவாரா என்ன? அவரின் வேண்டுதலின்படியே பெருமாள் காவிரியாற்றின் கரையிலேயே எழுந்தருளினார். அதன் பின்னர் அந்த பக்தர் குணசீலரின் பெயரால் அப்பகுதி குணசீலம் என்று அழைக்கப்படத் தொடங்கியது.

0: இவ்வாறு வெங்கடாச்சலபதி பெருமாளின் கிடைப்பதற்கரிய பேரருளில் திளைத்து போன குணசீல மகரிஷி பெருமாளை சுமார் 3 யுகங்கள் பூஜை புனஸ்காரங்களுடன் தன் ஆசிரமத்தில் வழிபட்டு வந்தார். இந்நிலையில் குணசீல மகரிஷியின் குருவான தாழ்பியர் என்ற முனிவர் தன்னுடன் இருக்கும்படி குணசீல முனிவரை அழைக்க, வேறு வழியே இன்றி குணசீலர் தன் சீடர் ஒருவரிடம் பெருமாளை ஒப்படைத்து தினமும் பூஜை செய்யும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அப்போது குணசீலம் ஒரு காடாக இருந்திருக்கிறது. வனவிலங்குகளின் அட்டகாசம் தாங்க முடியாமல் குடிலை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார் அச்சீடர். அந்த குடிலில் பெருமாள் சிலை மட்டும் தனியாக இருந்தபோது அது காலப்போக்கில் புற்றினால் மூடப்பட்டு விட்டது. ஞானவர்மன் என்ற மன்னர் அந்த பகுதியில் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அரண்மனையின் பசுக்கள் அந்த காட்டில் புல் மேய்வதற்காக விடப்படுவது வழக்கம். தொடர்ச்சியாக அந்த காட்டினுள் சென்ற மாடுகளின் மடியிலிருந்து பால் சுரக்கவே இல்லை. இதை கண்டு குழப்பமடைந்த மன்னர் இதற்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த காட்டிற்கு சென்ற போது அவருக்கு ஒரு அசரீதி குரல் ஒன்று கேட்டிருக்கிறது. அந்த குரலின் மூலம் புற்றுக்குள் சிலை இருப்பதை உணர்ந்த மன்னர் பின்னர் அங்கிருந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு கோயில் எழுப்பினார். வாய்ப்பீச இயலாத கூர்ஜர தேசத்து இளவரசன் தேவதாசன் என்பவர் காட்டில் குடிகொண்டிருந்த இந்த பெருமாளை வணங்க உடனே இவருக்கு பேசும் சக்தி கிடைத்திருக்கிறது. அதே போல கண் நோயால் பாதிக்கப்பட்ட பரத்வாஜர் சீடர் ஸ்ருதி தீபனும் இந்த கோவிலுக்கு வந்து குணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலில் உள்ள பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் நெஞ்ச கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். நரசிம்மர், நவநீத கிருஷ்ணர், வராகர், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியவற்றின் விக்கிரகங்களுடன் சன்னதி அமைந்துள்ளது. 3 கோபுரங்களையும் கொண்டிருக்கும் இந்த கோவிலின் அருகில் காவிரி நதியும் எதிர்ப்பக்கத்தில் பாப விநாச அருவியும் உள்ளது. உற்சவரான ஸ்ரீனிவாச பெருமாள் மட்டுமே ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகின்றார். குணசீல மகரிஷிக்கு முன்னால் திருப்பதி ஏழுமலையான் தோன்றினார் என்பதால் திருப்பதிக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியாதவர்கள் குணசீலத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டு தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் என்பது ஐதீகம். இக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் திருவோணத்தன்று பெருமாள் கருட சேவை சாதிக்கிறார். வைகாசி விசாகத்தன்றும் இங்கே விசேஷ பூஜை உண்டு. அதே போல புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் குணசீலருக்கு காட்சியளித்த வைபவம் வெகு விமரிசையாக நடக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்.
3: ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: வழங்கும் வசந்த விடியல்.
4: கொடைக்கானல் பெருமாள் மலை தேவி பூதேவி லட்சுமண பெருமாள் திருக்கோயில் புரட்டாசி மாத பிரமோற்சவத்தில் இன்று மாலை குதிரை வாகனம், புதுக்கோட்டை எலனாப்பட்டி புனித உபகார மாதா திருவிழாவில் இன்று மாலை நவநாள் திருப்பலி.
5: நம் கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.
6: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: பூந்தளிர் நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க, அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: அனுஷி.
0: அனுஷ்ரீயா? அனுஷ்ரீ அழுக்க ரெண்டு கிளிப் குத்திட்டீங்களே, இது யார் குத்தி விட்டா?
1: அம்மா.
0: அம்மா குத்தி விட்டாங்களா? என்ன கலர் இது?
1: பர்பிள்.
0: பர்பிளா? ப்ளூ கலர் இல்லையா?
1: ப்ளூ.
0: ஓ, ப்ளூவும் பர்பிளும் இருக்கா? சரி சரி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: மங்கரங்க படிக்கும்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே ஸ்கூல் பல்லக்கா படிக்கும்.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் A1.
0: உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லித் தருவாங்க?
1: எனக்கு
0: ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: நன்றி மறுப்பு நன்றி.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? அக்கா பேர்
1: என்ன?
0: கதிர்வேல். அப்பா என்ன வேலை
1: பாக்குறாங்க?
0: அப்படியா? சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆள், நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? டாக்டர் ஆவீங்களா? டாக்டரா என்ன செய்வீங்க?
1: எல்லாத்துக்கும் மருந்து கொடுப்பேன், ஊசி போடுவேன்.
0: ஆ, அப்படியா? சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்

கோடை பண்பலையில் இன்று உலாவர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில் பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள் என்ற வண்ணத்தோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் உடற்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுரளி முருகானந்தம் அவர்கள். பிற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை செப்புக செந்தமிழாக, 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது, 10 மணிக்கு நினைவுகளை சுகமாக்க

0: தேடி வரும் பண்பலை. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை செப்புக செந்தமிழாக, 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை வீசுகிறது. 10 மணிக்கு நினைவுகளை சுகமாக்க அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம். இவையாவும் இன்று உலாவர காத்திருக்கும் நமது இனி நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் கூடை பண்பலையோடு.
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டரசித்து கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல். பெரிது பெரிதாக ஆசைப்படுங்கள், வானம் கடல் காற்று போல அளவில்லாமல் ஆசைப்படுங்கள்.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: நம் கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல். நதி நகர்ந்து கொண்டே இருக்கிறது, பூ முளைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள், இசையோடு இணைந்திருங்கள் கொடை பண்பலை 100.5.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ

0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
0: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
3: விவசாயம் பீன்ஸ் போட்டிருக்கோம், சௌச்சவ் போட்டிருக்கோம், மிளகா கத்திரி நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவக்கடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க நீங்க?
3: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.
4: கோடை பண்பலின் 1.5 ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்,
5: ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்
4: வழங்கிய வசந்த விடியல்.
6: இனிய காலை பொழுதை புன்னகையுடன் வரவேற்று விடைபெறுகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. இனி தொடரவிருக்கிறது சுகமான காலை.

0: கோடை பண்பலை வானொலி 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. சூரியன் உதிச்சாச்சு, பூக்களும் சிரிச்சாச்சு, உங்கள் மனதும் சிரிக்கட்டும். இனிய காலை வணக்கம். வாரத்தின் 6 நாட்களும் ஓடிக்கொண்டிருந்த இந்த கால்களுக்கு இன்று ஓய்வு. அவசரமாய் நகர்ந்த கடிகாரத்துக்கு கொஞ்சம் இளைப்பாறல். மனசுக்கு பிடித்த மாதிரி நாளைய ரசிக்கிற அழகான ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் புன்னகையும் இசையோடு சேர்த்து அழகாக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வி கதிரேசன்.

0: உள்ளுக்குள்ள. ஆர் எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு

0: ₹1200 ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 25ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை லாபகரமான முறையில் எருமை மாடு மற்றும் கறவை மாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30க்கு வைக்கிங் பனியன் சன் ப்ரீவ்ஸின் மனதோடு ராகம் வளம் வர இருக்கிறது. இன்றைய மனதோடு ராகம் குறும்புகளுக்கு சொந்தக்காரர்களான குழந்தைகளுக்காக.

நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30க்கு ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல் வழங்கும் வானவில். வானவிலின் இன்றைய தலைப்பு பல்கலைக்கழக விளையாட்டுகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் உடற்கல்வியல் துறை இயக்குனர் முனைவர் எஸ். சுருளி முருகானந்தன்.

நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நிலான்ற கருப்பொருளை மையப்படுத்தி பாடல்களை பட அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: அறுவடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார் வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, ஆறுக்கு குறுக்கே ஒரு அணை கட்டுவோமா?
3: ஆற்றுக்கு குறுக்கே தான் மண்ணா அணை கட்ட முடியும், வேற என்ன குட்டைக்கு குறுக்கேவா அணை கட்ட முடியும்? சரி, திடீரென என்ன மண்ணா அணை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு? ஓஹோ, அணை கட்டினால்தான் தண்ணீர் போல பணம் வந்து கொண்டே இருக்கும் என்று திட்டம் போடுகிறீர்களா மண்ணா?
4: அமைச்சரே, அதெல்லாம் இல்லை.
3: வேறு என்ன மண்ணா?
4: நாட்டு மக்களின் மீது இருக்கிற அக்கறையினால்தான் இதை செய்ய வேண்டும் என்கிறேன் அமைச்சரே.
3: மண்ணா, உங்கள் அக்கறையை பற்றி எனக்கு தெரியாதா?
4: அமைச்சரே, என்னை நல்லெண்ணம் கொண்டவராக பார்க்கவே மாட்டீரா நீங்கள்? உண்மையிலேயே நாட்டு மக்களின் நலனுக்காகத்தான் ஐயா அணை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன்.
3: அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே மண்ணா.
4: அமைச்சரே, அணையை கட்டி அதன் மூலம் வளத்தை பெருக்கி நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை

0: உயர்த்தி கரிகால சோழன் போல நானும் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். அதற்காகத்தான் அணை கட்ட வேண்டும் என்கிறேன்.
1: மன்னா, அணை கட்டி வரலாற்றில் இடம்பெற்ற கரிகால சோழனா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: அமைச்சரே, இன்றைய திருச்சி மாவட்டத்தில் காவிரியின் குறுக்கே அமைந்திருக்கிறது கல்லணை. காவிரியை கல்லணை, காவிரியாறு, வெண்ணாறு, புது ஆறு, கொள்ளிடம் என நான்காக பிரிக்கிறது அமைச்சரே. அது மட்டுமா, இந்த கல்லணை தான் உலகில் கட்டப்பட்ட முதல் அணை.
1: ஓ, அப்படியா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால பெருவளத்தான் என்கிற சோழ மன்னனால் காவிரியின் குறுக்கே 1080 அடி நீளத்தில், 65 அடி அகலத்தில், 18 அடி உயரத்தில் கட்டப்பட்ட அணைதான் இந்த கல்லணை. மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்டிய பழன் தமிழரின் தொழில்நுட்பம் இன்று வரை வியத்தகு சாதனையாக இருக்கிறது அமைச்சரே.
1: அப்படியா மன்னா? இந்த அணையின் அடித்தளம் மணலிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறதா?
0: அது மட்டுமில்லை அமைச்சரே, கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு 1900 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி பெருவெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருகிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான அதிசயமான செயல் இல்லையா?
1: மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
0: அது மட்டுமா அமைச்சரே, உலகத்திலேயே புழக்கத்தில் உள்ள மிக பழமையான அணை நம்முடைய கல்லணைதான்.
1: நீங்கள் சொல்லும் போதே மெய் சிலிர்க்கிறது மன்னா.
0: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே, மழைக்காலத்தில் காவிரியில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரை பள்ளமான பகுதிகளில் அணை கட்டி தடுத்து நிறுத்தி தேக்கி வைத்திருக்கிற தண்ணீரை வெயில் காலங்களில் மதகுகளின் வழியாக விவசாயத்தின் தேவைக்கு ஏற்ப திறந்து விடுகிற இந்த நீர்ப்பாசன திட்டம் தான் உலகின் பழமையான முதன்மையான நீர்ப்பாசன திட்டமாக பார்க்கப்படுகிறது.
1: ஓஹோ,
0: தன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வந்து கல்லணையை கட்டி தஞ்சை தரணியை நெல் விளைந்து செல்வம் கொளிக்கும் சொர்க்க பூமியாக மாற்றி மிகப்பெரிய வளத்தை கொடுத்ததனால் தான் கரிகால சோழனை கரிகால பெருவளத்தான் என்று இன்றும் மக்கள் போற்றுகின்றார்கள்.
1: அருமை மன்னா, மிகச் சிறப்பு. கல்லணையை கட்டிய அந்த கரிகால பெருவளத்தானின் பெருமையை என்னவென்று சொல்வது? ஒரு அணையை கட்டி தரணியையே தன்னை திரும்பி பார்க்க வைத்து 2000 ஆண்டுகளாய் தன்னை பேச வைத்த அவரல்லவா மன்னர்?
0: அமைச்சரே, அப்படியானால் நான்
1: மன்னா, கரிகால சோழனோடு ஒப்பிடும் போது நீங்கள் எல்லாம் மன்னர் அல்ல மனிதரா என்பதே எனக்கு கேள்விக்குறியாக தோன்றுகிறது.
0: என்ன
2: ஐந்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
2: ஆர் எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: செப்டம்பர் 20
0: கணிதவியலாளர்
2: வானியல் அறிஞர் மற்றும் தத்துவ ஞானி
0: அறிவியல் புரட்சியில் மிக முக்கிய பங்கை ஆற்றியுள்ளார்.
2: சூரியனை மையமாக வைத்துதான் பிற கோள்கள் எல்லாம் சுற்றுகின்றன என்ற உண்மையை
0: உலகுக்கு அவர் சொல்லிய போது அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
2: ஆனால் அது மத நம்பிக்கைக்கு எதிர்த்தாக்குவது போல் தோன்றியதால்
0: விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்டார்.
2: வீட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார்.
0: அந்த சிறை வாழ்க்கையில் அறிவியல் உலகிற்கு முக்கியமான
2: தி நியூ சயின்ஸ் என்ற புத்தகத்தை எழுதுவதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டார்.
0: கலிலியோ சூரியமை கொள்கையை வெளியிட்டதற்காக
2: விசாரணைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் என்று
0: ஆண்டு 1633 1878

0: திருவல்லிக்கேணி இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்த
1: ஆறு இளைஞர்கள் கோபம் கொண்டு ஒரு பத்திரிகையை வெளியிட வேண்டுமென முடிவு செய்தனர்.
0: காரணம், அந்த வருடத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதன் முதலில் இந்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டதை கண்டித்து
1: செய்திகள் வெளியிட்டன பிரிட்டிஷ் ஆதரவு பத்திரிகைகள்.
0: பத்திரிகைக்கு தி ஹிந்து என பெயரிட்டு
1: அறுவரில் ஒருவரான ஜி சுப்பிரமணிய ஐயரை ஆசிரியர் ஆக்கினர்.
0: ஆரம்பத்தில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் மட்டுமே வார இதழாக வந்தது.
1: 1883 முதல் வாரம்

0: தன் பங்கினை அளித்து வந்தது.
1: வீரராகவச்சாரியார் கையிலிருந்து கஸ்தூரி ரங்க ஐயங்காரிடம் சென்ற தி ஹிந்து இன்று வரை அவரின் வாரிசுகளே நிர்வாகித்து வருகிறார்கள்.
0: 1878
1: ஆங்கில நாளிதழ் தி ஹிந்து வெளியிடப்பட்ட நாள்
0: என்று.
1: தர்மபத்தினி தான் முதலில் தோன்றிய திரைப்படம் என்றாலும்
0: தேவதாஸ் தான் தடம் பதித்த படம்.
1: தேவதாஸ் திரைக்கு வந்தபோது
0: அதில் நடித்த நாகேஸ்வர ராவோடு சேர்ந்து அழுதோர் அநேகம்.
1: அழுகை சில திரையரங்குகளில் ஓராண்டுக்கு மேலும் நீடித்ததாம்.
0: தெலுங்கு சினிமாவின் அசைக்க முடியா பெரும் சக்தியாக இறுதி வரை இருந்தார்.
1: ஆனாலும் தன்னுள் இருந்த எளிய விவசாயியை அவர் மறக்கவில்லை.
0: 3 முறை தெலுங்கு மொழிக்கான பிலிம் பேரின் சிறந்த நடிகர் விருதை வென்றிருக்கிறார்.
1: இந்திய அரசின் பத்ம விபூஷன், தாதா சாஹே பால்கே விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன.
0: 1924
1: நடிகர் அக்னிகேணி நாகேஸ்வர ராவ் பிறந்த நாள்
0: என்று.
1: அன்னிவுட் பெண் விடுதலைக்காக போராடியவர்,
0: எழுத்தாளர்,
1: பேச்சாளர்.
0: 5 வயதாக இருந்த போதே தன் தந்தையை இழந்து வாழ்ந்து வந்த அவர்
1: தன் 19வது வயதில் திருமண வாழ்வினை தொடங்கினார்.
0: 2 குழந்தைகளுக்கு தாயான பின் அவ்வாழ்வும் கசக்க தொடங்கியது.
1: கணவனிடமிருந்து பிரிந்த பின்னர் நிறைய கட்டுரைகளை எழுதியதோடு மட்டுமின்றி
0: அடித்தட்டு மக்களுக்கு பயன் தரும் பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்.
1: விடுதலைக்கு பாடுபடும் இந்தியாவினை நேரில் கண்ட அன்னிபெசன்ட்
0: சென்னை அடையாறில் பிரம்ம ஞான சங்கத்தின் தலைமை நிலையத்தை நிறுவினார்.
1: இந்து சாத்திரங்களை ஆழ்ந்து படித்து பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல்
0: பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவரும் இவரே.
1: அத்தோடு இந்திய உடை தரித்து இந்துவாகவே வாழலானார்.
0: 1907
1: சூரத் நகரில் இடம்பெற்ற
0: இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு
1: மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட
0: பெரும் பிளவை தவிர்த்ததோடு அவர்களை இணைத்து வெற்றி கொண்டார்.
1: சுயாட்சி இயக்கத்தை தொடங்கி நாடு முழுவதும் கிளைகளை உருவாக்கினார்.
0: விடுதலை போராட்டத்தில் தன் பங்கை நிறைவுறச் செய்தார்.
1: 1933
0: பிரம்ம ஞான சபையை உருவாக்கிய அன்னிபெசன்ட் அம்மையாரின் நினைவு நாள்
1: இன்று. 2015 நவம்பர்
0: பாரிஸில் நடைபெற்ற பொது கருத்தரங்கின்
1: 38வது பதிப்பில்
0: யுனெஸ்கோவின் உறுப்பினர் நாடுகள் ஏற்றுக்கொண்ட
1: பரிந்துரையின் அடிப்படையில் செப்டம்பர் 20 கடைபிடிக்கப்படுகிறது
0: பல்கலைக்கழக விளையாட்டுகளுக்கான
1: சர்வதேச நாள்
0: என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பந்தலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: மறுபடி சொல்லுங்க.
1: மகி ஹரிச்சர்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: வீட்ல தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா இருக்கோம்.
0: தம்பி தம்பச்சி கூட எல்லாம் சண்டை போடுவீங்களா?
1: போட மாட்டோம்.
0: போட மாட்டீங்களா? நல்ல பிள்ளையா நீங்க. என்ன பாடல் வேணும்? சண்டை போட மாட்டீங்க தம்பி தங்கச்சி கூட. அப்ப வேற யாராவது சண்டை போட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? என் தம்பி தங்கச்சி யாரும் அடிக்க கூடாதுன்னு நீங்க சண்டைக்கு போவீங்களா, இல்ல வந்து என்ன பிரச்சனைன்னு கேப்பீங்களா? சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்களா? என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் பாப்பீங்களா? ரொம்ப அருமையா சொன்னீங்க. பாடல் கேட்டுருவோமா? நன்றி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: கோடை பண்பலை 1:05 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: புமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் புமெக்ஸ்ல இருக்கா அப்பா?
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு புமெக்ஸ் இன்னர்வேர்.

0: பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? காடு என்கிற பசுமை போர்வைக்கு வனம், கானகம், அடவி, ஆரண்யம், பொழில், கான், பொறவு, பொதும்பு, இப்படியும் இன்னும் பல பெயர்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சொல்லையும் விரிச்சா விஷயங்கள் நிறைய கிடைக்கலாம். ஆனால் நாம் பசுமை போர்வைன்னு சொல்லுவோமே, சூழலியலுக்கு ரொம்ப முக்கியமாக முதன்மையாக இருக்கிறது இந்த பசுமை போர்வை. நாம் உயிர் வாழ்கிறதே என்னங்க, மரங்களையும் தாவரங்களையும் சார்ந்து தான் இருக்குது. மரங்க தாவரங்க அதிகமாக இருக்கிற அடர்த்தியான காடுக, அதாவது பசுமை போர்வை, பலவிதமாக பெருகி இருக்கிற வன உயிர்களுக்கும் பல உயிர்கள் பிறக்கிறதுக்கும் வேணுங்கிற மரபணுக்களோட வளத்துக்கும் இருப்பிடமாக திகழுது. இந்த பசுமை போர்வைன்ற காடுக எப்படியெல்லாம் பல வழிகளில் நமக்கு பேருதவியாக அமைஞ்சிருக்கு தெரியும் தானே. மண்ணரிப்பு, மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு தடுக்குது, தண்ணீர் அளவையும் தன்மையையும் மேம்படுத்துது, ஒளி மாசு அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஒளியை ஈர்த்து ஒளி மாசுபாட்டை குறைக்கிற காற்று, நீர் மாசுபாடு இருந்தால் பசுமை வடிகட்டியாக இருக்குது, கற்பனைக்கு தகுந்த கலை உணர்வு, அறிவியல் ஆய்வு போக்கு, பொழுதுபோக்கு அம்சங்கள் இவற்றுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்குது. இவையெல்லாம் பசுமை போர்வைன்ற காட்டோட நன்மைகள் இல்லைங்களா. நம்ம இந்திய நாடு வளம் அதிகமாக இருக்கிற நாடுகளில் ஒன்று. இங்கே 15,000 தாவர இனங்கள், 500 வகையில் ஊர்வன, 2,000 மேலே பறவை இனங்கள், 30,000 அதிகமான வகையில் பூச்சி இனங்கள் இருக்குங்க. நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் இப்போ இருக்கிற காடுகளை விட 3 ரொம்ப அதிகமாக காடுக, இப்போ இருக்கிற மக்கள் தொகை கால்நடை எண்ணிக்கை ரொம்ப குறைவாக 1/3 தான் இருந்தனவா. துரதிருஷ்டவசமாக மக்கள் தொகை பெருக்கம், நாம் அளவில்லாமல் அனுபவிக்கிற வாழ்க்கை முறை, இவையெல்லாம் சேர்ந்து நிலத்தோட தேவையை அதிகமாக்கியாச்சு. அதனால் காட்டு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம். அதோட விளைவாக பசுமை போர்வைன்ற காட்டோட பகுதி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியாக பல சுற்றுச்சூழல் அபாயங்கள் ஏற்படுது. பழைய காலத்தில் இருந்தே பல காரணங்களுக்காக காட்டிலிருந்து பயனடைஞ்சிக்கிட்டே இருக்கும். மரச்சாமான்கள், விறகு, பலவித தொழிற்சாலைகள், முக்கியமாக காகிதம் செய்கிறது, பொருட்களை அனுப்புறதுக்கான பெட்டிகை உருவாக்குறதுன்னு இவற்றுக்கு தேவைப்படுற மூலப்பொருட்களை காடுகளில் தான் சேகரிக்கிறோம். சாலைகள் உருவாக்குறதுக்கு, சுரங்க வேலைகளுக்காக வீழ்த்தப்படுது. இந்த மாதிரி வீழ்ச்சினால் உடனடியாக தொடர்ச்சியாக நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்டாகுது. காட்டு விலங்குகளோட வாழிடங்க இல்லாமல் போகுது. சத்து நிறைஞ்ச பழங்க மாதிரி இயற்கை வளங்க கிடைக்காமல் போகுது. தட்பவெப்ப நிலை மாற்றமும் உண்டாகுது. மாசுபாடு அதிகமாகுது. இப்படி பட்டியல் வளரத்தான் செய்யும். நம்ம நாட்டோட வனக்கொள்கையில் நிலப்பரப்பில் 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது புள்ளிவரம். காடுகளை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் எப்படி விழிப்புணர்வு உண்டாக்கலாம் யோசிச்சு பாருங்களேன். விழிப்புணர்வு உண்டாக்கித்தான் தீரணும். சில வழிக தீர்வுகளாக சொல்லப்படுது. மரங்க காடுகள் சம்பந்தமாக பலவித விழாக்களை நம்ம நடத்தலாம். புனிதமான தல மரங்களை, நந்தவனங்களை பாதுகாக்கிற செயல்களில் ஈடுபடலாம். மரங்களை வளர்ப்போர் சங்கங்களை, குழுக்களெல்லாம் உருவாக்கலாம். காட்டை பாதுகாக்கிற விதமாக கெடுபடியாக சட்டங்களை அமல்படுத்தலாம். இத்தனைக்கு மேலே நம்ம மனத்தை பசுமையாக்கிட்டு பசுமை போர்வைன்ற காட்டை மேம்படுத்த முயற்சிக்கலாம். முக்கியம்தானே, செய்வோமா? மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
3: விவசாயம், பீன்ஸ் போட்டிருக்கோம், சவு சவு போட்டிருக்கோம், மிளகாய் கத்திரி நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவகடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க?
3: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
4: கொடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
5: இசை வீசும் கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில் குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 8:17. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த குழந்தை யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், பேசுங்க. பின்னாடி இருந்து சொல்றாங்களா பேசுங்க பேசுங்கன்னு, அப்படியே பேசுங்க. சிரிப்பு மட்டும்தான் வருது, பேசுங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த குழந்தை யாருன்னு பார்ப்போமா? ஆனால் பெரியவங்கெல்லாம் இணைப்பு கொடுக்க வந்து உதவி பண்ணுங்க, ஆனால் குழந்தைகளை பேச வைங்க, முன்னாடியே பேசுங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்லின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் உடற்கல்வியியல் துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுருளி முருகானந்தன் அவர்கள்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
5: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: பண்பலை கடிகாரத்தில் நேரம் இப்போது காலை 8:22. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் கொடை பண்பலை 100.5 குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் தயங்குறாங்க. தயக்கம் இல்லாமல் வந்து ஜாலியாக பேசுங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த குழந்தை யார், எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வாங்க. வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
8: திவ்யா.
7: திவ்யாவா? திவ்யா, எங்க இருந்து பேசுறீங்க?
8: சென்னிமலை.
7: சென்னிமலையா?
8: ஆமா.
7: என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்களா? அப்ப ரீம்ஸ் எல்லாம் சூப்பரா சொல்லுவீங்களே. அக்காக்கு ஒரு ரீம்ஸ் சொல்லுங்களேன்.
8: என்னது?
7: அருமையா சொல்லிட்டீங்க. வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க?
8: அப்பா, அம்மா, தாயா, தாத்தா, அக்கா. அக்கா பேர் கயல்விழி.
7: அக்கா பேர் கயல்விழியா? அக்கா என்ன படிக்கிறாங்க? அக்கா என்ன படிக்கிறாங்க? 6th ஸ்டாண்டர்டா? அக்கா கூட அக்கா கூட சண்டை போடுவீங்களா? சண்டையெல்லாம் போடக்கூடாது, சரியா? குட்டி குட்டியாக சண்டை போடணும். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு? பாடல் கேட்டுருவோம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வழங்கிய மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
1: கவி பாடும் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த குழந்தை யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் கா.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?

0: என்ன படிக்கிறீங்க?
1: மூன்றாம்
0: வகுப்பு படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்?
1: பாடல்
0: சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: மின்னும் மின்னி போலவே மின்னும் மின்னும் வானத்தில் என்ன ஊர்ந்து பார்த்தீர்கள், சின்ன சின்ன மீன்களே என்ன அங்கே தெரியுங்கள், எப்படித்தான் நிற்கிறீர்கள், அன்னை கழுத்தில் அணிந்தும் அழகு வைர மாலையில் மின்னும் மணிகள் போலவும் வெள்ளை முத்துக்கள் முத்துகள் போலவும் பொன்னும் பூவை போலவும் மின்னும் சிரிக்கும் மீன்களே எப்படி நிற்கிறி பார்த்தீர்கள், இரவில் மேல் வருகிறீர்கள், பட்ட பகலில் எங்குதான் பார்த்து செல்வீர்கள்.
0: சூப்பரா பாடுறீங்க. இந்த பாட்டை யார் சொல்லி கொடுத்தாங்க? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? மூச்சு விடாம பாடிட்டீங்க, சூப்பரா பாடுனீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி.
0: சரி, அப்ப நீங்க ஓய்வு நேரத்துல என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்களா? விளையாடலாம் போக மாட்டீங்களா? எப்பவாச்சும் போவீங்களா? என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? கண்ணாமூச்சி பிடிக்குமா? சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கருப்பர் பாட்டு வந்து எங்க கருப்பர் சாமி அந்த பாட்டு வேணுக்கா?
0: பாடல் கேட்டுருவோம். நன்றி.
1: நன்றிக்கா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பன்மலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101.
4: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com.
4: கட்சவி இலக்கம்
3: 94-86-28-24-24.
5: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
6: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் வந்து ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. நிலாவை பார்த்தோன்னே பாட்டு பாடுவீங்களா? அப்போது நேராக கோடை பண்பலைக்கு வந்து பாட்டு பாடுங்க. இப்போ இல்லைங்க, 11 மணிக்கு நிலா தொடர்பான பாடல்களை வந்து பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் பாடுறதுக்காக வாங்க. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்லின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம் பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் உடற்கல்வியியல் துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுருளி முருகானந்தன் அவர்கள். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த குழந்தை யாருன்னு பாத்துருவோமா? வாங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: தேனியிலிருந்து தீக்ஷித் பேசுறேங்க.
3: தீக்ஷிதா?
4: ஆமாங்க.
3: தீக்ஷித் என்ன படிக்கிறீங்க?
4: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க.
3: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்?
4: தமிழ்ங்க.
3: தமிழ் பிடிக்குமா?
4: ஆமாங்க.
3: தமிழ்ல ஒரு பாட்டு சொல்வீங்களா?
4: தெரியும்.
3: வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க?
4: விளையாடுறது
3: எக்ஸாமுக்கு படிக்கிறதும் வேற வேற. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? இல்ல, இப்ப சொப்பு சாமான் இருக்குல்ல, சொப்பு சாமான் வந்து நீங்க சில்வர்

0: வச்சிருப்பீங்களா இல்ல மண்ணில் வச்சிருப்பீங்களா? மண்ணில் வச்சிருப்பீங்களா? ரொம்ப அழகா இருக்கும்ல, அது கியூட்டா இருக்கும். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அந்த பாட்டை பாடி காட்டுவீங்களா? நீங்களே ரொம்ப அருமையா பாடுறீங்க. சரி, பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
1: நேரம் 8:45, கொடைப்பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த குழந்தைகிட்ட பேசுறோமா? வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? காங்கயத்துல இருந்து. தியா என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. சூப்பரா சொல்லிட்டீங்களே. தியா என்ன படிக்கிறேன்னு
2: சொன்னீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. போகும்போது திடீர்னு மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து கொடை எடுத்துகிட்டு போகலை, வெயில் தான் அடிக்குதுன்னு ஜாலியாக ஸ்கூலுக்கு பேகை மாட்டிட்டு கிளம்பிட்டீங்க. திடீர்னு மழை பெய்து என்ன பண்ணுவீங்க? நனைஞ்சிட்டே போயிடுவீங்களா? போய் ஸ்கூலில் போய் வந்து உட்காந்துருக்கணுமே, எப்படி நனைஞ்சிட்டு போய் உட்காந்துருக்கிறது? தியா அருமையா சொன்னீங்க, நான் கொடை எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டா மலையில அப்படியே நனைஞ்சிரும் அப்படின்னுட்டு. பாடல் என்ன பாடல்மா வேணும்? பாடல் கேட்டுருவோம். பாடல் கேட்டுருவோமா? நன்றி.

விரைவில் திருச்சி சாரதா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு நண்பர் அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதையதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான

0: ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றிய, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாராம்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கொடைப்பண்பலை 100.5 குழந்தைகளின் மழலை மொழியோடு விடைபெறுகிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:04.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: விளங்கும் வானவில் இங்கே தினமும் ஒரு புதிய கேள்வி, புதிய கருத்துக்கள். உங்கள் குரலும் ஒரு வண்ணம், உங்கள் கருத்தும் ஒரு வண்ணம். அத்தனை வண்ணங்களையும் ஒன்றாக இணைக்கும் கொடை பண்பலை 100.5 வானவில். வெற்றியை நோக்கி ஓடும் கால்கள், நண்பர்களின் ஆரவாரம், கைத்தடல்களின் அதிர்வு, இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்ததுதான் விளையாட்டு. உலகவில் இன்று உலக பல்கலைக்கழக விளையாட்டு நாளில் வானவில்லின் தலைப்பு பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேயர்கள் 24 24 24 24 24 26 மற்றும் 24 24 29 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசும் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவார். வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் உடற்கல்வியியல் துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுருளி முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
2: நன்றிகள் பல செல்வி கதிரேசன். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

0: விளையாட்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய ஒரு வரம். அது எந்த விளையாட்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவ்விளையாட்டில் வெற்றி என்பதை தாண்டி அத்தனை விடயங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன. மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, பணம், புகழ் என விளையாட்டுகளால் நாம் அடையும் தூரம் என்பதை அதை அடைந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் நான் மேல் சொன்ன அத்தனையும் வந்துவிடாது ஒரே நாளில். அதற்கு தேவை முயற்சியும் பயிற்சியும். அதனையும் தாண்டி சிறு வயதிலிருந்தே நல்ல வழிகாட்டுதல் தேவை. அதிலும் குறிப்பாக ஒருவருக்கு எந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறது என்பதை சிறு வயதில் கண்டறிதல் என்பது அதிலும் முக்கியமாக இருக்கிறது என்று உலக பல்கலைக்கழக விளையாட்டு நாள். இந்நாளில் விளையாட்டுகள் பற்றி பல தகவல்களை தெரிந்து கொண்டாலும் குறிப்பாக பல்கலைக்கழக அளவில் விளையாட்டு பற்றி இருக்கும் நிலைகளை தெரிந்து கொள்ள நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில் தந்திருக்கும் தலைப்பு பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள். சிறப்பு விருந்தினராக உடற்கல்வியல் துறை இயக்குநர் முனைவர் எஸ் சுருளி முருகானந்தம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் பொன்னேரி உலகநாத நாராயணசாமி அரசினர் கல்லூரியில் உடற்கல்வியல் துறையில் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பள்ளிப்படைப்பை தொடங்கி சென்னையில் உடற்கல்வி படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். தமிழ் மாணவர்களுக்கு யோகாவிற்கான பாடத்திட்டத்தை தந்திருப்பதோடு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுபவர்களுக்கும் செட் நெட் எழுதுபவர்களுக்கும் நூல்களை எழுதி வெளியிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு யோகா அணியின் மேலாளராகவும் பயிற்சியாளராகவும் பணியாற்றி இருப்பதோடு உடற்கல்வி கல்லூரியில் முதல்வராக இருந்திருக்கிறார். விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை உருவாக்கி இருக்கும் இவர் விளையாட்டு தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வுகளை ஊடகங்களுக்கு தந்து கொண்டு இருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை கோடை பண்பலை 100.5 சார்பாக கர ஒளிகளை தந்து இனிதே வரவேற்றுவோம் நம் நேய உறவுகளோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
0: அந்த வணக்கம், அந்த வணக்கத்தோடு சேர்ந்து நாங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி

0: என ஒரு மனிதன் ஏன் விளையாட வேண்டும், அதனால் அவனுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் ஐயா?
1: பொதுவாக நம்ம கடைக்கு போய் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னா ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மெஷின் அந்த மாதிரி பொருள் வாங்கணும்னா அந்த பொருளோட சேர்ந்து நமக்கு ஒரு கையேடு கொடுப்பாங்க. அந்த கையேட்டில் அந்த பொருளை எப்படி இயக்குவது, எப்படி இயக்குனா அது பலவிடையாம நிறைய நாள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கையேட்டில் இருக்கும். அதே மாதிரி பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த உடலை வந்து எப்படி இயக்க வேண்டும், அதை இயக்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, உடல் எதனால் ஆண்டு அப்படின்னு ஒரு கையேடு ஒன்று போட்டுருக்காங்க. அந்த கையேடு போட்டவர் தான் திருமூலர். அவருடைய திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் அந்த கையேடை போட்டு வச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு தந்திரம் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. உடம்பார் அழிக்கு உயிரார் அழிவர், திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இப்போ ஒரு மனிதன் உயிரை வந்து வளர்த்தெடுக்கணும்னா நெடுநாள் வாழ வேண்டும், உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை திருமூலர் வந்து சொல்றாரு. இந்த உடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 மண்டலங்களால் ஆனது. எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் என்று சொல்லி 12 மண்டலங்கள். இந்த 12 மண்டலங்களும் சீரா இயங்கினால் மட்டும்தான் உடல் சீரா இயங்கும். இந்த 12 மண்டலங்களையும் சீராக இயக்குவதற்கு விளையாட்டு தேவை.
0: அழகா ஒரு முன்னுரை கொடுத்திருக்கீங்க. என் நேயவர்கள் அவ்வளவு ஆர்வமா உங்களோட கேள்விகளை கேட்க காத்திருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு முட்டு.
0: கேளுங்க ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா
2: ஐயா உங்கள்ட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும் இருக்கிறேங்க ஐயா.
1: சொல்லுங்க.
2: இப்ப வந்து இந்த கிரிக்கெட்டு, வாலிபால், டேபிள் டென்னிஸ், செஸ், இந்த குறிபார்த்து சொல்லக்கூடிய விளையாட்டுகள் ஆர்வமுள்ள மாணவர்கள் படிக்கிறதுக்கான பல்கலைக்கழகம், சிறந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிகள்ல சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கான கல்வி உதவித்தொகையை அரசாங்கமே ஏத்துக்குதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: இப்ப முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து விளையாட்டுல இருந்துகிட்டு சாதாரணமான ஒரு கலை அறிஞர் தொழில படிக்க போறீங்களா, இல்ல விளையாட்டவே ஒரு ப்ரொஃபஷனல் தொழிலா எடுத்து படிக்கக்கூடிய கல்வி படிக்க போறீங்களா? ரெண்டு இருக்கு. விளையாட்டவே தொழிலா எடுத்து நீங்க படிக்கணும், அதோட சேர்த்து உங்களுடைய விளையாட்டை வந்து திறம்பட எடுத்துக்கோணும் அப்படின்னா தமிழ்நாடு உடற்கல்வியல் கல்லூரி இருக்கு. அதுக்கு கீழே வந்து அந்த யூனிவர்சிட்டி கீழே வந்து நிறைய கல்லூரிகள் இருக்கு, அதுல நீங்க சேரலாம். இது வந்து சென்னையில இருக்கு இந்த கல்லூரி. தென் ஒய்எம்சிஏ கல்லூரி இருக்கு. ஒய்எம்சிஏ கல்லூரி தான் வந்து ஆசியாவிலேயே முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 1920 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, அங்க சேரலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய விளையாட்ட ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறவங்களுக்கு பெரிய படிப்பு படிக்கக்கூடிய கல்லூரி. அது போக நீங்க வந்து விளையாடுற மட்டும் செய்யணும், மற்ற எனக்கு பொதுவான கல்வி இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல 181 கல்லூரிகள் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே இடஒதுக்கீடு இருக்கு, 3% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த இடஒதுக்கீடு நீங்க வந்து சேரலாம், சேர்ந்து படிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல திறமை இருந்தா கல்லூரி உங்களை இனம் கட்டு அவங்களே உங்களுக்கு வந்து எல்லா வகையான உதவிகளையும் சேர்த்து பயிற்சிகளையும் கொடுத்து அடுத்த நிலையான யூனிவர்சிட்டி, தென் ஆல் இண்டியா லெவல், தென் இன்டர்நேஷனல் லெவல் எல்லாத்துக்கும் வந்து உங்களை அழைத்து கொண்டு செய்வாங்க.
0: அந்த உதவித்தொகையும் கேட்டாருங்க, அதையும் வந்து கொஞ்சம் ரத்ன சுருக்கமா சொல்லிருங்க.
1: இப்ப உதவித்தொகை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 3 வகையான உதவித்தொகை இருக்கு. ஒண்ணு வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய யூத் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்கு. இது வந்து மாதம் வந்து 500 to 2000 வரைக்கும் வந்து இதுல கொடுப்பாங்க. நீங்க 12 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் இதை வந்து வாங்கலாம். இதுக்கு வந்து வெப்சைட் பாத்தீங்கன்னா SCAT-னுடைய, அதாவது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய வெப்சைட்ல போய் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய விளையாட்டுக்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் அந்த சான்றிதழ் எல்லாம் அதை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு வகை. தென் இது போக நீங்க வந்து ஒரு நேஷனல் லெவல்ல வந்து திறமையான மாணவராக இருந்தீங்க.

0: அப்படின்னா அதுக்கு வந்து எலைட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்க பெறுறதுக்கு இதை பெறதுக்கு வந்து என்ன தகுதி அப்படின்னா நீங்க வந்து நேஷனல் லெவல்ல வந்து ஏதாவது மெடல் வின் பண்ணீங்கன்னா போதும். நீங்க இதுக்கு எதுவும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்பிஐடியில் இருக்கக்கூடிய கோச்சஸே உங்களை வந்து பார்த்து உங்களுடைய திறமையை வந்து கண்டு அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இது போக
1: சரிங்க
0: இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த எலைட் ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எலைட்டா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அவங்க எக்யூப்மெண்ட் வாங்கிக்கிறதுக்காக தனியா ஒரு 12 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் தான்.
1: இதை பூரா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அழகா சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: நம்ம அவங்கள செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்து நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
4: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல் செந்தாமணி டோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
7: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
8: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: எண்ணங்களின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவெளியில் இன்றைய வண்ணமாக பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள் சிறப்பு விருந்தினராக உடற்கல்வியல் துறை இயக்குநர் முனைவர் எஸ் முரளி சுருளி முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பினேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். நேரம் 9:17 துளிகள். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: சகோதரருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். நான் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் உஷாநந்தினி கல்லன்.
1: வணக்கம் அம்மா. கேளுங்கம்மா.
9: அண்ணா 2 கேள்விங்களா?
1: கேளுங்க.
9: இப்ப ஒரு சில தனியார் கல்லூரிகள்ல வந்து மாநில அளவுல சான்றிதழ்கள் வச்சிருந்தாலும் கூட அதை வந்து பெரிய அளவுல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த சான்றிதழ்களை, நம்ம விளையாட்டு துறையில வச்சிருக்க சான்றிதழ்களை.
1: சரிங்க.
9: அந்த மாதிரி கல்லூரிகள்ல நம்ம எப்படி விண்ணப்பிக்கலாம் மாணவர்களுக்கு? இன்னொரு கேள்வி வந்து, நிறைய பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கூல் லெவல்ல நம்ம பிள்ளைய இது வரைக்கும் விளையாண்டாங்க, சான்றிதழ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, மாநில அளவுல வாங்கியிருக்காங்க, இந்திய அளவுல வாங்கியிருந்தா போதும், பல்கலைக்கழகத்துக்கு இப்ப அவங்க வந்து மேற்படிப்பு படிக்க போயிட்டாங்க, இனிமேல விளையாண்டு அந்த சான்றிதழ் எல்லாம் வாங்கி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சில திட்டவங்க நினைக்கிறாங்க.
1: இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். ஐயா
9: என்ன சொல்றாங்க?
1: ஐயா சொல்லுங்க. ஐயா
0: இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டில வந்து அவங்க வந்து அந்த சான்றிதழ் ஏத்துக்கிறதா பரவாயில்ல, நீங்க அரசு கல்லூரிக்கு வாங்க, அரசு கல்வி வந்து நாங்க வந்து நிறைய இடம் உங்களுக்காகவே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிறகு பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்த பிறகு விளையாட வேணாம்னு சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் என்ன அப்படின்னா, நீ கல்லூரியில வந்து விளையாண்டாதான் அது வேலை வாய்ப்புக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 3% இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க, அதுல யூனிவர்சிட்டி நீங்க வாங்கினாதான் மினிமம் குவாலிபிகேஷன். ஆகவே பிள்ளைங்களை வந்து யூனிவர்சிட்டியில விளையாடுறதுக்கு அலோ பண்ணுங்க, அவங்க விளையாடட்டும், அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய தரும்.
1: இப்படி தெரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்லி இருக்க நேரத்துல இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இது நம் கோடை பண்பலை 100.5 வானவில் வணக்கம்.
10: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா யார் பேசுறீங்க?
10: நான் ஈரோடு மாவட்டம் சாடிப்பளை வெங்கடாசலம் பேசுறேன்.
1: ஈரோடு வெங்கடாசலம். கேளுங்க.
10: ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
10: ஐயா அதாவது விளையாட்டுங்கிறது அந்த உடலுக்கு உள்ளத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறது ஒன்று தான். அதாவது கபடி கிரிக்கெட்டு எல்லாமே வந்து ஆரோக்கியமான ஒரு விளையாட்டா இருக்குது. ஆனா அதுல தோல்வி அடையும் போது அவங்க மாவான மனசு வந்து ரொம்ப தோண்டு போயிருதுங்கய்யா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த விளையாட்டு நம்ம ஈடுபட்டு வெற்றி பெற முடியலையே நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்போன்ல வந்து இன்னைக்கு வந்து அதிகமா விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. அவங்களுடைய மனநிலையை வந்து எப்படி மாத்துறது, அவங்கள மறுபடியும் இதுல எப்படி ஈடுபட வைக்கிறதுங்கன்னு உங்களோட கேள்வி.
1: ஒரு முக்கியமான கேள்வியா இது நான் பாக்குறேன். ஏன்னா அதாவது ஜெயிக்கிறத மட்டும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இந்த தோல்வியான

0: நேரங்கள்ல என்ன பண்ணுறத பத்தி சொல்லுங்க ஐயா.
1: தோல்வியால் தோல்வது என்பது வந்து நிறைய காலங்களில் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அப்படி தோண்டு போயிட்டா நமக்கு ஒரு எம்எஸ் தோனி கிடைச்சிருக்க மாட்டாரு. 32 வயசுல தான் அவருக்கு வந்து இந்திய அணியில ஆடுறக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு. அவர் தான் நமக்கு வந்து T20லயும் ஒன்டேலையும் டெஸ்ட்லயும் முதலிடத்துக்கு இந்திய அணியை கொண்டு சென்றாரு. அதனால தோல்விகளை வந்து கண்டு தோண்டு போயிட வேண்டாம். என்னன்னா ஒரு மாணவன் வந்து விளையாடும் பொழுது அவனுடைய அந்த என்ன அச்சீவ்மெண்ட் லெவலோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஆரம்ப கட்டங்கள்ல. அப்படி தேர்ந்தெடுத்தா வெற்றி வந்து கொஞ்சம் கைகூடும். நம்மளுடைய லெவலுக்கு மீறிய போட்டிகளை வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு கலந்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு நல்ல கோச்சு கிட்ட நீங்க போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை கரெக்டா கைட் பண்ணி உங்களை கொண்டு போவாங்க.
0: இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
0: கேளுங்க ஐயா.
2: இப்ப சர்வதேச அளவில் பாத்தீங்கன்னா நம்ம நாடு பாத்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில நிறைய பதக்கங்களை வந்து வென்று பெருமை சேர்த்து கொண்டே இருக்காங்க. பெருமையிலும் பெருமை சார். இந்த சர்வதேச போட்டில கலந்து கொள்றதுக்கு வந்து பயிற்சி வந்து எப்படி கொடுக்குறாங்க? அது எங்க கொடுக்குறாங்க?
1: சர்வதேச இரண்டு வழிகள் இருக்கு. ஒண்ணு வந்து மாணவன் வந்து கல்லூரியில படிச்சாங்கன்னா கல்லூரி அணிக்கு தேர்வாகி அதற்கு பிறகு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அணிக்கு தேர்வாகி தென் பல்கலைக்கழகத்துக்காக தேசிய அளவுல விளையாண்டு அதுல வந்து வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது. தனியா தேர்வுக்குழு இருக்கு, அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க தனியா வந்து இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா ஒரு மாணவருக்கு 628,000 ரூபாய் வருஷத்துக்கு செலவழிச்சு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்க. அவங்க செலவழிச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க கொண்டு போறாங்க. இது ஒரு வழி. இது தவிர பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்புக்கு நிறுவன போகாத மாணவர்களுக்கு அங்கங்க வந்து அசோசியேஷன் இருக்கு, மாவட்ட அளவுடைய அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷனுக்காக விளையாண்டு அந்த மாவட்டத்தில் விளையாட்டு வீரரா தேர்வாகி அதன் பின் மாநிலத்துக்கு விளையாண்டு மாநில விளையாட்டு வீரரா தேர்வாகி அதற்கு அடுத்தபடியாக தேசியம் போய் தேசியத்திலேயே நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, அந்த கேலோ இந்தியாவில நீங்க இணைஞ்சிடுவீங்க. இணைஞ்சு அவங்களே உங்களை வந்து தத்தெடுக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. உங்களுக்கு படிப்புக்குரிய செலவு, உங்களுக்கு வந்து சாப்பாடுக்குரிய செலவு, இது போக பாக்கெட் மணியா மாதம் 10,000 ரூபாய் 8 வருடத்துக்கு அவங்க வழங்குறாங்க.
0: இப்போங்கய்யா இது இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்பொழுது சில பேர் நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளையாட்டு துறையில் போயிட்டா, ஏன்னா எல்லா அம்மா அப்பாவும் நினைக்கிறேன் என் பிள்ளை படித்து பெரிய வேலைக்கு போகணும் பெரிய வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்து விளையாட்டு வீரனாக இருந்தால் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக வந்து எப்படிங்கய்யா சாதிக்க முடியும்? அவங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் வருமானம் கிடைக்குங்கய்யா?
1: பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்களுடைய மனநிலை இப்போ மாறிட்டு வருது. இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கே பெற்றோர்கள் வந்து குழந்தைய கூப்பிட்டு சிலம்பம் ஸ்டிக்கையோ பேட்டன் பேட்டையோ அதெல்லாம் எடுத்துட்டு போறது இப்ப நிறைய பார்க்கலாம், நிறைய மாற்றம் வருது. பட் இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு லைவ் எக்ஸாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு மாணவன் வந்து ஒரு 9th standard படிக்கும் போது நான் தமிழ்நாடு யோகா பயிற்சியாளர் இருந்து அந்த தம்பியை வந்து நேஷனல்ஸ் கூட்டு போயிருந்தேன். நேஷனல்ஸ்ல அவர் மெடல் பண்ணாரு. மெடல் பண்ணி தமிழக அரசு வந்து அவருக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுத்தாங்க. 4 வருடம் வந்து அவர் தொடர்ச்சியா அந்த பணம் வாங்கினாரு. வாங்கினது மட்டும் இல்லாம அவர் வந்து நீட் எக்ஸாம்ல வந்து வெரி மினிமம் மார்க் வாங்கியிருந்தாரு. 120 தான் கட் ஆஃப், அது 124 மார்க் தான் மதிப்பெண் தான் பெற்றிருந்தாரு. அப்படி இருந்தும் அவருக்கு தான் ஸ்பெஷல் கோட்டால முதல் நாள முதல் சீட்ல அவருக்கு வந்து இந்த மருத்துவ கல்விக்கான இடம் கிடைக்கும். தம்பி போய் படிச்சுட்டு இருக்காரு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்.
0: அந்த மாணவனோட பேரையும் இந்த நேரத்துல சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கயா. அந்த மாணவனோட பேரையும் போய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கயா.
1: அரவிந்த் என்ற மாணவர்,
0: அதோட சொல்லி சொல்லிருங்க, உங்க கருத்தையும் சொல்லிருங்கயா.
1: அரவிந்த் என்ற மாணவர் இப்ப வந்து கடலூர்ல வந்து மெடிக்கல் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கிறார். இதே மாதிரி நிறைய நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த விளையாட்டின் மூலமா வந்து பல்வேறு மருத்துவக் கல்லூரி, வேளாண் கல்லூரி, நேச்சுரோபதி என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை வைத்திய முறை அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர்
0: படிக்கிறாங்க.
1: அதுவும் கிடைக்கிறது, உங்களுக்கு படிப்புக்கான வழியும் கிடைக்குது.
0: கிடைக்குதுன்னு அழகா சொல்லியிருக்கீங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:24 மணித்துளிகள். வருக வணக்கம்
3: ஐயா. காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளம்பா பேசுகிறேங்க ஐயா.
1: கேளுங்க ஐயா.
0: ஐயா சிறப்பிருந்தன் ஐயாவுக்கு வணக்கம், காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்
0: ஐயா. எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குதுங்க ஐயா.
2: சொல்லுங்க ஐயா.
0: பல்கலைக்கழகத்தில் இப்போ வந்து ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குதா? படித்து முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த விளையாட்டு வகையில் கலந்துக்கலாமா? அதே மாதிரி இது வந்து மாநில லெவலில் மட்டும்தான் நடக்குதா, இல்லை மற்ற எல்லா மாநிலமும் சேர்ந்து நடக்குதா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி இருக்குதுங்க ஐயா.
2: படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்தின் மூலமாக தான் போகலாம், அது ஒரு வழி. கல்லூரியில் படிக்காத மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவளுக்கும், அது மாவட்ட அந்த விளையாட்டு போட்டியில் நடத்துவாங்க, அதுல நீங்க வந்து முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூணாம் பரிசு அந்த மாதிரி எடுத்த மாணவர்கள் வந்து மாநிலம் போகலாம், அப்படி அதன் மூலமாக மேலே போகலாம். அதெல்லாம் படிக்காத மாணவர்களுக்கும் வழி இருக்கிறது.
1: இந்த வழிகளாக இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சியாளரை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்க எனக்கு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பயிற்சியாளர் தேடி போகிறோம், இவர் இப்படி இப்படிலாம் இருக்கணும், அவர்களோட பங்கு என்னங்கய்யா?
2: பயிற்சியாளருடைய பங்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பயிற்சியாளர் தான் வந்து என்ன செய்ய முடியும்னா, ஒரு மாணவனுடைய அது விளையாட்டு வீரர்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். நிறைய நேரங்களில் வந்து மாணவர்கள் வந்து தன்னுடைய விருப்பமான கேம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த விருப்பமான கேமுக்கு போவாங்க. பட் அந்த பயிற்சியாளர் தான் வந்து அவர் விருப்பமான விளையாட்டா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் விளையாட்டுக்கு இவருடைய உடல் தகுதி வந்து சரியா இருக்கிறதா, இவர் அதுல வந்து உலக தரத்துக்கு போவாரா அப்படின்றதுலாம் அந்த பயிற்சியாளர் தான் வந்து நிர்ணயம் பண்ண முடியும். நம்ம என்ன ப்ராக்டிஸ் எடுத்தாலும் நம்ம ஒரு அளவு வரைக்கும் போகலாம், பட் அதையும் தாண்டி உலகத்துல ஒரு டாப் லெவலுக்கு போனதுன்னா நமக்கு வந்து அந்த உடல் தகுதி அதை வந்து கண்டறிந்து சொல்வதற்கு பயிற்சியாளர் வந்து மிக மிக அவசியம்.
1: இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. பயிற்சியாளர் தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கும். இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மலைக்கோட்டையின் துபாய், திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: கொடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் AK தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
3: விவசாயம் பீன்ஸ் போட்டிருக்கோம், சவுச்சவு போட்டிருக்கோம், மிளகா கத்திரி நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவகடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க?
3: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.
4: கோடை பண்பலையில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில்
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்.
2: ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: வழங்கும் வானவில்.

0: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலையின் 1.5 வானவில். இன்றைய வண்ணமாக நாம் தந்திருப்பது பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள் சிறப்பு விருந்தினராக உடற்கல்வியல் துறை இயக்குநர் முனைவர் எஸ் சுருளி முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்புநேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் அரூர்பட்டி ஐந்து செஞ்சு
0: கேளுங்கய்யா.
1: திருப்பூர் நாயக கலவனங்க ஐயா.
2: வணக்கம்
1: ஐயா. பையனுக்கு வந்து கபடியில் ரொம்ப விருப்பம் ஐயா. விளையாடுறது படிப்பு முடிச்சுட்டான், திரும்பி வந்து போய் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கவர்மெண்ட் மூலமாக விளையாட முடியுமா? இல்லை எங்க சொல்லி தராங்க, மாவட்டம் சொல்லி தராங்க, என்ன ஏது அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, படிக்காத பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இதே திருவாசம் விளையாடாம மாதிரி விளையாட முடியல, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கா, எங்க போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க?
2: மிக அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்ச பிறகு என்ன செய்யணும் தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, தங்களை வந்து அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய அலுவலகத்துல போய் பதிஞ்சுக்கிட்டு அங்க போய் டெய்லி பயிற்சி மேற்கொள்ளலாம். அங்க வந்து கவர்மெண்டே வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. தென் அதோட சேர்ந்து அவங்க வந்து நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. அதுல மாணவர்கள் வந்து நல்ல திறமையை காமிச்சா அவங்க வந்து அதுக்கு அடுத்த படியான மாநில அளவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அப்படி மாநில அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் எடுத்து அவங்களை விளையாட வைக்கிறாங்க. தேசிய அளவு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு என்ன பயிற்சிகள் தேவையோ அத்தனையும் அவங்க கொடுக்குறாங்க. அதனால நீங்க படிக்கலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து உடனடியாக தமிழ்நாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை வந்து
0: இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தாருங்கள் ஐயா.
2: இந்த தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து எல்லா மாவட்ட தமிழ்நாடுகளையும் இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுடைய அதுல போயே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
0: அந்த வெப்சைட் நேம் இன்னொரு முறை எங்களுக்கு சொல்லுங்கயா.
2: SDAT.
0: சரிங்கயா.
2: SDAT நடத்தினா வந்துடும்.
0: அது போட்டா அது இப்போ கண்டுபிடிச்சலாம் ஐயா சொல்லி இருக்காங்க.
2: உள்ள போய் பார்த்தா நீங்க எந்த கேமுக்கு அதுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ணோமா, உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தா அதுலயே வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க டைம் சொல்லுவாங்க, அந்த டைத்துக்கு போய் நீங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் தான் நீங்க யூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம்.
0: விளையாட முடியும்னு ஒரு நல்ல தகவல் தந்து இருக்கும். இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: இந்த சிறப்பு விருந்தினருக்கும் எனக்கு காலை வணக்கத்தை சொல்லிடுறீங்க.
0: உங்க பேருங்கய்யா?
3: விருதுநகர் மாவட்டம் கோட்டூர்ல இருந்து ஏரியா பேசுறீங்க.
0: உங்க பேர் நூறு முறை சொல்லிருங்க, எங்களுக்கு சரியா கேட்கல.
3: விருதுநகர் மாவட்டம் கோட்டூர்ல இருந்து

0: வீரையா பேசுறீங்க?
1: வீரையா கேளுங்கய்யா, கேளுங்க.
0: தம்பி சின்ன பிள்ளையில இருந்து காக்கி மூணாவதுல இருந்து காக்கி விளையாடுறாப்பிடுங்கய்யா.
1: சரிங்க.
0: ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த எஸ்ஏடி போஸ்ட் ஹாஸ்டலுக்கு செலெக்ஷனுக்கு போறாப்பிடுங்கய்யா. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல விளையாடுற வச்சு அவங்க முடிவு பண்ணிடுறாங்கய்யா. எந்த யார் செலெக்ஷன் மொத்தமே பாத்தீங்கன்னா அவ்வளோ இதுல வந்து 10 பேர் தாங்க இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா விளையாடுற இதுல வந்து.
1: சரிங்க.
0: அதே மாதிரி வந்து இவங்க ஹாஸ்டல் இதுக்காண்டியும் காக்கிக்காண்டியும் நம்ம ஹாஸ்டல்ல விட்டு இதுக்குன்னு காலையிலயும் மாலையிலயும் நல்லா பிராக்டிஸ் பண்றாங்கய்யா. மொத்தமே வருஷத்துக்கே ஒரு டோர்னமெண்ட் கூட நடத்துறது இல்லைங்கய்யா. அது எப்படி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுத்தா தானேங்க அந்த மனசுல வந்து அந்த போர்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்னும் உயர்ந்து அவங்க உயர்ந்த நிலைக்கு போக முடியும்.
1: ஐயா, இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறாங்களோ வச்சிருக்கிறாங்களோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து நடக்கும் பொழுது எந்த மாதிரி முறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்க அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குங்கய்யா.
2: அதாவது செலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி அவங்க நடத்தும் பொழுது அவங்க தேர்வு குழுன்னு சொல்லி ஒரு குழு வச்சிருப்பாங்க. அந்த தேர்வு குழுல வந்து ஒரு 3-5 நடுவர்கள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் போடுவாங்க. போட்டு அதுல வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இடம் கிடைக்கும். பொதுவா வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து விளையாண்டாலும் அவங்களுக்கு தேவையான ஹாக்கி அப்படின்னா ஒரு 20 பேர் எடுப்பாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ். ஸோ அந்த 20 பேருக்கு தான் அந்த இடம் கிடைக்கும் அந்த முதல் வரக்கூடிய மாணவர்களுக்கு. தென் அந்த மாணவர்களுக்கு ஐயா வந்து சொல்லும் பொழுது விளையாடுறதுலன்னு மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லெவல்ல ஜோனல் இருக்கு, தென் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, தென் அதுக்கு மேல வந்து ஸ்டேட் லெவல் மேட்சஸ் இருக்கு, தென் அது போகவும் மந்த்லி ஒரு மேட்ச் எஸ்சிஐடி கனெக்ட் பண்றாங்க அது இருக்கு. இது போக நிறைய வெளியே
1: வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதை தேடி போகணும், சரியான இடத்துல சரியான பயிற்சியாளர்களோட போகணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும் ஒவ்வொருவரும் அவரின் இலக்கை அடைய நீங்கள் சொல்லும் அறிவுரைகள் யாவை, குறிப்பாக பெண் வீராங்கனைகளுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா?
2: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து விளையாடணும் ஆர்வம் இருக்கும். அவங்க வந்து ஒரு விளையாட்டை அவங்க ஆல்ரெடி மனசுல வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது சவாலா அமையும் அப்படின்னா அவங்களுடைய தகுதிதான் சவாலா அமையும். ஆனா ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த உடல் தகுதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விளையாட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டாப் ஃபார்ம் வரைக்கும் போக முடியும். அதுக்கு வந்து தேவை வந்து ஒரு கோச் தான் அதை வந்து நிர்ணயம் பண்ண முடியும். ஆகவே நீங்க என்ன செய்யும் முதல்ல வந்து நம்ம வந்து கோச் கிட்ட தான் போகணும். தென் பெண் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா முந்த மாதிரி இல்ல, இப்ப நிறைய பெண் பிள்ளைங்க வந்து விளையாடிட்டு வராங்க. எங்களுடைய கல்லூரியே பாத்தீங்க அப்படின்னா ஆண்களை விட அதிகமான விளையாட்டு ஆர்வமுள்ளவங்க பெண்கள் இருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்ட வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதனால பெண் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து அவங்க வந்து கல்லூரி அணில எங்காகி அவங்க சான்றிதழ் பெற்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாத்துலயும் காவலர் பணிக்கு எல்லாத்துலயும் 3% இடம் இருக்கு அவங்க. அது எல்லாத்தையும் அவங்க வந்து அனுபவிக்க முடியும். ஆகவே நீங்க வந்து உங்க மனதை தள்ளுறவங்கன்னா வந்து விளையாட்டுல சேர்ந்து ஆர்வமா வந்து வரலாம்,
1: விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அருப்புக்கோட்டை வட்டம் மண்டாசல ரெட்டி பேசுறேன்.
1: உங்க பேருங்க?
3: என் பேர் நாகநாதன்.
1: நாகநாதன் கேளுங்க ஐயா.
3: என் பையன் வந்து இப்போ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க ஐயா. அதாவது ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல வந்து அவன் வந்து சிலம்ப கலத்துல சிலம்பல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல.
1: சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டே இருக்கிறேன்.
3: வந்து அடுத்தடுத்து காலேஜுக்கு போயிட்டான். அந்த சிலம்ப வந்து கண்டினியூ பண்ண முடியல. திருப்பி அதை படிக்கணும் ஆசைப்படுறான், விளையாடணும்னு ஆசைப்படுறான். ஆனா எந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுங்கிறது தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும்.
1: இந்த ஐயா சொல்லிடுறாங்க, ஒருவேளை அவரே காலேஜுக்கு கூட கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாரு, என்னன்றத கேட்டலாம்.
3: கண்டிப்பாங்க ஐயா. சொன்ன மாதிரி எங்களுடைய கல்லூரியில் வந்து சிலம்ப குழு ஒரு பெரிய குழு இருக்கு. நேற்று கூட நாங்க வந்து இந்த முதல்வர் கோப்பைக்கான சிலம்ப போட்டியில வந்து கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களை வாங்கிட்டு வந்திருக்கோம். நேஷனல்ல சாரி மாநில அளவுல பிள்ளைகள் வந்து சாட்டா இருக்காங்க. பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே இருக்காங்க. அதனால சிலம்பம் வந்து நீங்க கத்துக்கணும்னா நம்ம கல்லூரிக்கு வாங்க, கத்துக்கலாம்
1: கற்றுக்கலான்னு ஐயா வந்து இப்போயே வந்து ஒரு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற பொன்னேரி உலகநாத நாராயணசாமி அரசினர் கல்லூரியில் வந்து உடற்கல்வி சார்ந்து என்னென்ன படிப்புகளாக இருக்குது, வேற என்ன படிப்புகளாக இருக்குன்றதை பற்றி

0: சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து பயனுள்ளதா அமையுங்கயா.
1: நம்மளுடைய கல்லூரியில பாத்தீங்கன்னா 13 துறைகள் இருக்கு. அறிவியல் துறையில வந்து கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், தென் வந்து தண்ணி அறிவியல், தண்ணி பயன்பாட்டுவியல், தமிழ் துறை, ஆங்கிலம் துறை, அப்படின்னு 13 துறைகள் இருக்கு. இந்த 13 துறைகள்ல வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை சேர்றாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து விளையாட்டுகள்னு சொல்லி வர்றாங்க. எல்லா அணியலுக்கமான இடமும் அவங்க இருக்கு. நம்ம கல்லூரியில வந்து ஸ்பெசிஃபிக் பாத்தீங்க அப்படின்னா, முத முதல் நான் கல்லூரிக்கு போகும்போது அந்த கல்லூரியில வந்து கபடி தான் ரொம்ப அதிகமான மாணவ மாணவிகள் விளையாண்டு இருக்காங்க. மண்ணதான் விளையாடணும், ரொம்ப காயமப்பட்டுட்டே இருக்கும். நான் அப்பதான் வந்து அரசுக்கு வந்து இதை பரிந்துரை பண்ணி அவங்களுக்கு மேட்டு வந்து மேட்டு வாங்கி கொடுப்போம். ஸோ இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு கல்லூரியிலையும் நம்மளுடைய கல்லூரியில மட்டும்தான் கபடிக்கு மேட்டோட நம்ம வந்து வச்சிருக்கோம், இண்டோர் வச்சிருக்கோம் அதுக்குன்னு. தென் அது போக பாத்தீங்கன்னா ஒரு 1500 மாணவர்கள் 50 விளையாட்டை பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்கம் ஒன்று இருக்கு. இது காமராஜர் குழந்தை கழகத்தினுடைய உதவியாக வந்து அது கட்டப்பட்டிருக்கு. தென் அதே மாதிரி வந்து ஒரு 400 மீட்டர் ஓடுகளம் வந்து இப்ப அமைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு உள்ள வந்து உலக தரத்திலான புல்வெளி கால்பந்து மைதானமும் அங்க அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இதையுமே வந்து ஒரு 3.5 கோடி செலவுல வந்து தமிழ்நாடு திருமை கழகம் தான் எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நம்ம கல்லூரிக்கு வாங்க.
0: அழகா சொல்லி இருக்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களை வந்து விளையாட்டில் ஊக்கப்படுத்துறதோடு சேர்ந்து கல்லூரிலேயே சேர்ந்து படிங்கன்னு சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
2: விரைவு திருச்சி சாரதாசில் RS Infotainment எல்ரட்குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: எண்ண காற்றில் வண்ண கருத்துக்களை ஒளி வீசி கொண்டு இருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: அன்பு வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகரன் ஐயா, கேளுங்க ஐயாட்ட.
6: ஐயா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, பிரத்யேகமாக உபகரணங்கள் மாணவர்களுக்கு வாங்கணும் அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் யாருக்கெல்லாம் உதவி அப்படிங்கறத செய்வாங்க? அந்த கிரைடீரியால என்ன மாணவர்கள் வரும் பொழுது அவங்களுக்குரிய அந்த ஸ்போர்ட்ஸ்க்குரிய உபகரணங்களுக்கு மானியம் வழங்கப்படும் அல்லது இலவசமாக வழங்கப்படும் அப்படி இருக்கா? அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த மாணவர்கள் நன்றாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்து அந்த துறைக்குரிய அந்த கோச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எப்படி இலவசமாக பெறுவது? அதற்கு வந்து ஏதாவது ஒரு கிரைடீரியா வச்சிருக்காங்க, இல்லனா எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இலவசமான பயிற்சி அளிக்கப்படுமா? இத பத்தியே சொல்லுங்களேன்.
1: உபகரணங்களை பத்தி கேள்விட்டிருந்தாங்க. ஒரு மாணவன் வந்து அந்த தேசிய அளவுல வந்து அவர் வந்து நல்ல திறமையை காமிச்சி வெளிவராரு அப்படின்னா, அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எலைட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்காலர்ஷிப் சொல்லி 30 லட்சம் ரூபாய் தராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட சேர்த்து அவருடைய அவருக்கு பிரத்யேகமான எக்யூப்மெண்ட் வாங்கிக்கிறதுக்கு, அவருடைய ஸ்போர்ட்ஸ் கிட்டு வாங்கிக்கிறதுன்னு சொல்லி தனியாகவும் 1.5 லட்சம் ரூபாய் தர்றாங்க. இது வந்து நேஷனல் லெவல்ல போகும் பொழுது இது கிடைக்கும், இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த மாணவருக்கு. அது போக மாநில லெவல்ல அந்த பையன் வந்து வந்துட்டாருன்னா, இப்ப வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து செலக்ஷன் உட்காரத்தில் அங்கேயே இருக்காங்க. அங்க அந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துகிற இடத்துலயே இருந்து அவங்க வந்து கண்காணித்து, உங்க பையன் நல்ல மாணவனா இருந்தா வருமா அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அவங்களே வந்து தத்தெடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்து அவனை வந்து அவங்க திறமையை மேலும் வளர்க்கறதுக்கு என்னென்ன எக்யூப் பண்ண வேணுமோ அதெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய கேள்வியுடைய முதல் பதிவு.
0: அதே மாதிரி கோச்சிங் சென்டர்
1: கேள்வி கேட்டாங்க.
0: கோச்சிங் சென்டர் வந்து இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கயா.
1: அப்படி கேட்டா இங்க வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, அதாவது படிப்பதற்கு சேருவதற்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, அசோசியேஷன்ஸ் நிறைய இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் இந்த எஸ்டிஎச் போனாவே எனக்கு எல்லாமே பதில் கிடைக்கும்.
0: இதில் வந்து இலவசமாக கிடைக்கக்கூடியதும் அதுலேயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், இன்னும் தொடர்ந்து பேசலாம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
7: கோடை பண்பலை 100.5 ஏ கே தங்க மாளிகை திண்டுக்கல் வழங்கி கொண்டிருக்கும் வானவில்.

0: பதுங்காத, தேடுடா நீ தயங்காத.
1: பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள் இன்றைய வானவெளியின் தலைப்பு. ஐயா, இது ஒரு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். ஒரு விளையாட்டு வீரன் சொன்னால் உணவு முக்கியம், அதே மாதிரி காயங்கள் என்பதும் தவிர்க்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த உணவு விஷயங்களும் காயங்கள் படாமல் இருப்பதற்கும் காயங்கள் பட்டால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் என்னென்ன விஷயம் செய்யணுங்கய்யா?
2: உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக மிக முக்கியமானது. ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2400 உடற்கழிவு வந்து தேவைப்படுது, மிக சாதாரணமாக நம்ம. அதனால ஸ்போர்ட்ஸ் மேன் பாத்தீங்கன்னா 3200 கிலோ கலரில இருந்து 4000 கிலோ கலரி வரைக்குமான அந்த உடல் தேவை இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய உணவு பழக்கத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும். உணவு வந்து சரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வந்து நம்முடைய வெளிப்பாடு வந்து நல்லா இருக்கும், திறமை வந்து வெளிக்கொண்டு வர முடியும், மேலும் மேலும் வந்து முன்னேற்றம் இருக்கும். ஸோ உணவு வந்து அதுல பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னா அது விளையாட்டை வந்து அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கோச் தான் வந்து அல்லது ஒரு உடல் இயக்கத்தை தான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு மாணவனுடைய திறமையை பார்த்து அவருக்கு என்ன மாதிரியான அந்த உணவு வந்து தேவை, காலை வந்து எப்படி இருக்கணும், மதியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டயட் சார்ட்டை வந்து அவங்க வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. விளையாடும் போது எப்படி வந்து உடற்பயிற்சிங்கிறதுக்கு வந்து ஒரு சார்ட்டை ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து உணவுக்கு ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சாட்டு படி போனா தான் நம்ம வந்து உடல்நிலை வந்து உடலுடைய அந்த பிசிக்கல் ஃபிட்னஸை தக்க வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வந்து முன்னேறி மேலே போகும்.
1: அடுத்து காயங்கள் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த காயங்கள் பட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும், அதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்ன்றதுக்கும் பதில் சொல்லிருங்க.
2: அந்த காயங்கள் பார்த்தா இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத சில நேரங்கள்ல ஒரு ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ் லெவல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா காயங்கள் வந்து ரொம்ப மினிமல் ஆயிரும். ஃபிட்னஸ் லெவல் கம்மியா இருக்கும்போது காயங்கள் வந்து ஏற்படுத்தான். ஒரு ஒரு விளையாட்டு மாணவனுக்கு வந்து காயம் வந்து வந்துச்சு அப்படின்னா அது அவனுடைய அந்த காலண்டர் இயர்ல 2-3 மாதங்கள் வந்து ஒரு வருடத்தை கூட பாதிக்கும். அப்படி பாதிச்சுன்னா அவருடைய உடல் தகுதி வந்து இடக்கீழ இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ காயங்கள் வந்து ஏற்படாம விளையாடுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து அந்த உடற்பயிற்சி இயக்குனர் அந்த கோச் அவங்க வந்து அந்த மாதிரி செட்டில் வந்து அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க. நிறைய இன்ஜுரிஸ் வராம அவங்க வந்து வேலை கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் ஏதாவது இன்ஜுரிஸ் வந்துருச்சு அப்படின்னா இம்மிடியட்டா வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து அதை வந்து ரீலபேட் பண்றதுக்கு, அதாவது திருப்பி வந்து நம்ம விளையாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நாங்க வந்து ரிலேட்டிவ் கல்லூரியிலேயே வந்து நாங்க வந்து நிறைய உபகரணங்கள் வச்சிருக்கோம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக அல்ட்ராசவுண்ட், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், மசாஜஸ் இந்த மாதிரி நிறைய அதுலயே வச்சிருக்கோம். நாங்க வந்து அதன் மூலமா வந்து அந்த மாணவர்கள் வந்து நீட்டு எடுத்து எவ்வளவு குயிக்கா திருப்பி அவரை டாக்கு கொண்டு வர முடியும், விளையாட்டு கொண்டு வர முடியும், அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம். அந்த காயங்கள் ஏற்படாம தவிர்த்து உடல்நிலையை வந்து நல்லா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு சரியான விகிதத்துல உடற்பயிற்சி, சரியான விகிதத்துல உணவு, சரியான விகிதத்துல ஓய்வு, இந்த மூன்றும் சரி விதத்துல இருந்துச்சு அப்படின்னா காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும்.
1: தவிர்க்க முடியும், நல்ல விளக்கம் தந்திருக்கிறீங்க. ஒரு ஒரு விளையாட்டு வீரனும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரோ வருக, வணக்கம்.
3: அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்றவங்க,
3: அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்றவங்க,
3: ஈரோடு மாவட்டம் மந்தியர் மட்டும் மோசமத்தில் இருந்து வெங்கட்ராம் பேசுகிறேன்.
1: கேளுங்க ஐயா,
3: இந்த பல்கலைக்கழக அளவில் வழக்கமாக நடத்தப்படும் முக்கியமான விளையாட்டு போட்டிகள் என்னன்னு ஐயா? ஆவே
2: பல்கலைக்கழகத்தின் அளவுல பாத்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகளெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஒரு கேமுக்கு ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில வந்து தேர்வர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த விளையாட்டுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவங்க. அந்த போட்டிகள்ல இருந்தே அவங்க சொல்லி பல்கலைக்கழகத்துக்கான அந்த விளையாட்டு அணியை தேர்ந்தெடுத்துடுவாங்க. தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு தனி பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சிக்கு வரக்கூடிய செலவு, தங்கக்கூடிய செலவு, அதற்குரிய உணவுக்குரிய செலவு இதெல்லாம் பல்கலைக்கழகத்துல ஏற்றுக்கிறது. அந்த அந்த பயிற்சி முடிந்த பிறகு சவுத் ஜோன் மேட்சுக்கு போனாலோ அல்லது ஆல் இண்டியா மேட்சுக்கு போனாலோ அதற்குரிய செலவு

0: தேர்வுகள் எல்லாத்தையுமே பல்கலைக்கழகங்களே ஏற்றுகிறது. படிப்படியா அடுத்தடுத்த போட்டிகளுக்கு நீங்க வந்து வெற்றி பெற மேலே வரைக்கும் தேசிய அளவு வரைக்கும் பல்கலைக்கழகங்களே உங்களை கொண்டு போயிடுவாங்க. நீங்க தேசிய அளவுல வந்து ஒரு ஒரு 100 மீட்டர்ஸ் ரன்னர் அப்படின்னா அந்த பைனல்ஸ்ல உட்கார்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்துடும். சோ அந்த அளவுக்கு வந்து கல்லூரியில் வந்து உங்களை பார்த்துப்பாங்க.
1: அதனால வந்து விளையாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
4: வசந்தன் கோ. எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இசைக்கடலில் அலைக்கடலாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெல்லில். நம் நேய உறவுகள் இன்றைய தலைப்பில் பேசிக் கொண்டிருப்பது பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஐயா, இப்போ நிறையா விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்று சமூக ஊடகங்களிலும் செல்லிடை பேசிகளிலும் புதைந்து கிடக்கும் இளைஞர்களுக்கு எப்படி விளையாட்டு மைதானங்களுக்கு கொண்டு வர வைப்பதுங்கய்யா?
1: இப்போ வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெண்ட் வந்துருச்சு. இது வந்து அந்த பதின்பருவத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு டீனேஜ் மாணவர்கிட்ட வந்து இது அதிகமா இருக்கிறது. இந்த இதை வந்து மாத்துறதுக்கு வந்து ரொம்ப பள்ளி அளவுல இருக்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் இதுல கவனம் செலுத்தணும். அவங்க செலுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான உரிய அந்த வகுப்பறைகளுக்கு சரியா கிடைக்கும் பொழுது அவங்க மாணவர்கள் வந்து அந்த வகுப்பு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அவங்களை விளையாட விடும் பொழுது மாணவர்களுக்கு வந்து அந்த விளையாட்டு ஆர்வம் வந்து சிறு குழந்தையில இருந்தே வந்துடும். அப்படி அந்த சில பண்டிகைகள்ல வந்து அந்த விளையாட்டு வகுப்பறையை வந்து வேற யாராவது எடுத்துக்கிட்டாங்கனாலோ அல்லது அதுல விளையாட முடியாம மாணவர்களுக்கு போச்சுன்னா அந்த அந்த விளையாட்டு மேலக்கூடிய ஆர்வம் வந்து வளர்க்கப்படாமல் போயிடுது. அதனால அந்த சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த விளையாட்டுக்கு போன போய்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த செல்லிட பயிற்சி வந்து வராது. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயதுக்கு பிறகு மாணவர்கள் வந்து அதை விட்டு உடலை வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பதிப்பதற்கு பிறகு நினைச்சிட்டு வர்ற மாணவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அந்த குழந்தையா இருக்கும் போதே ஒரு 3வது 4வது படிக்கும் போதுலேயே அந்த விளையாட்டு மேல வந்து ஆர்வத்தை கொடுத்துட்டே வந்தா அது வந்து அப்படியே வந்து நின்று மனசு வந்து அவங்க வேற எங்கேயும்
0: உங்களை சார்ந்த ஒரு கேள்வி. உடற்கல்விகள் துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுருளி முருகானந்தம் அவர்கள், இந்த உலகிற்கு செய்து கொண்டிருக்கும் சேவைகள் என்ன, இந்த விளையாட்டு சார்ந்து உங்களிடம் ஐயம் கேட்க வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
1: சேவைகள் பெரிய சேவைகள்னு சொல்லக்கூடாது. பட் எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவாயிருக்கும் செய்யறோம். மன நிறைவாயிருந்ததுன்னா ஏழை மாணவன் ஒரு மாணவன் வந்து அவர் விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாண்டாரு. விளையாண்டு அவர் எம்ஏ படிக்கிறதே அவர் விளையாண்டாரு. பட் அவருக்கு யூனிவர்சிட்டி வாங்க முடியல, லாங் ஜம்ப் விளையாண்டாரு, வாங்க முடியல. அப்போ விளையாட்டு வந்து ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. ஆனா வீட்டு சூழ்நிலை வந்து அவருக்கு வந்து ஒத்துழைக்கல. அதனால அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு என்கிட்ட வந்து கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இராணுவத்துல வந்து சேர்ந்தா நீ உன்னை வீட்டையும் கவனிச்சுக்கலாம், உன்னுடைய விளையாட்டையும் மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் இராணுவத்தை வந்து அவரை சேர்த்து விட்டோம். அவர் வந்து இராணுவத்தை சேர்ந்தாரு. இராணுவத்தை சேர்ந்து அவருடைய ட்ரெயினிங் பீரியடை முடிச்சுட்டு அந்த முதல் போட்டியிலே வந்து அவர் வந்து தங்க மெடல் அடிச்சார். அடுத்தவொடனே அவர் வந்து ஹவுதான் போஸ்ட் அவருக்கு வந்து ஹவுல்தார் போஸ்ட் அவருக்கு வந்து கொடுத்தாங்க. அவர் அடிக்கடி எனக்கு போன் பண்ணி பேசுவார். அப்ப சொன்னார், ஐயா உங்களுடைய அந்த வழிகாட்டுதல்னால வந்து நான் இன்னைக்கு வந்து ஹவுதார் ஆயிட்டேன், என்னுடைய வீட்டையும் கவனிச்சுட்டு நான் விளையாட வந்து சேர்த்து. இது வந்து மன நிறைவு. இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. இதுதான் வந்து ஒரு ஒரு உடற்கல்வி இயக்குநருக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, இந்த விஷயத்தோட தாண்டி வரும்போது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்ருக்கோம். இந்த உலக பல்கலைக்கழக விளையாட்டு நாளான நிகழ்ச்சி நிறைவாக எங்கள் அனைவருக்கும் என்னெல்லாம் சொல்ல விருப்பப்படுறீங்களோ ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுங்க ஐயா.
1: ஓகே. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வந்து முடிஞ்சும் இல்லை, இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சு வந்து கொட்டி கிடக்கு

0: படிப்பதற்கு 3% இட ஒதுக்கீடு எல்லா கல்லூரிகளிலும் இருக்கு, நீங்க படிக்கலாம். தென் அதுல இருந்து முன்னேறி வந்து யூனிவர்சிட்டி லெவல்ல நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் போட்டால வேலைக்கு போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருக்கு உங்களுக்கு. அது தவிர உடல்கல்வியல் கல்லூரியில வந்து படிப்பதற்கான எலிஜிபிலிட்டி அந்த ஃபார்ம் 3 என்ற அந்த யூனிவர்சிட்டி ஃபார்ம் 3ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த லெவலுக்கு போகலாம். காவலர் பணியிடத்துல நிறைய இடங்கள் வந்து உங்களுக்காக சிறப்பு ஒதுக்கீடு இருக்கு. இப்போ படிப்புலையும் ஒதுக்கீடு இருக்கு, வேலை வாய்ப்புலையும் உங்களுக்கு ஒதுக்கீடு இருக்கு, நிறைய ஒதுக்கீடு இருக்கு. ஆகவே வந்து நிறைய விளையாடுங்க, நிறைய மாணவர்கள் நிறைய விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க. உங்களுக்கு வந்து காயம் ஏற்படாம நீங்க வந்து பாத்துக்கோங்க. எங்க கல்லூரியில வந்து நாங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து விளையாட்டு மாணவர்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து தமிழ்நாட்டில் கூடிய 181 அரசு கல்லூரியில வந்து நிறைய உடற்பயிற்சி வந்து இதுக்காக வந்து காலை மாலை எல்லா நேரங்களில் வந்து பயிற்சி கொடுத்து மாணவர்களை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து விளையாடலாம், விளையாட்டின் மூலம் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நீங்க முன்னேற்றிக்கலாம். அதுக்கு வந்து அரசு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தது. ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளவு வாய்ப்புகள் கிடையாது. நான் எதுவும் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு நேஷனல் லெவல் அத்தலட் ஆயிட்டோம் அல்லது ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி லெவல்ல சவுத் ஜோன் லெவல்ல நீங்க ஒரு ஃபைனல்ஸ்ல போய் நின்னீங்க அப்படின்னா நீங்க ஓடுவதற்கு முன்னாலே உங்களுக்கு வந்து நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய துறைகள், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய துறைகள், தனியார் துறைகள் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இது. நிறைய நிறைய பேர் வந்து வருவாங்க. ஒரு வீரருக்கு 4-5 இடங்கள்ல இருந்து வந்து காத்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால வந்து வேலையாக கொட்டி கிடைக்கிறது, நீங்க வந்து விளையாண்டா நமக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற நம்ம வந்து பொருளாதாரத்தை முன்னேற முடியாது அப்படிங்கிற கவலை எல்லாம் தேவையே இல்லை. அதை வச்சு நல்லா விளையாடுங்க, பெரிய இடத்தை அடையலாம்.
1: பெரிய இடத்தை அடையலாம்னு சொல்லி சொல்லுங்க. காற்றின் அலைகளோடு விளையாட்டின் முக்கியத்துவம் பற்றி இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: மிக்க நன்றி
1: சொல்லி கையோடு பார்த்தீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சியில் நிறையா நேயர்கள் பேசினாங்க, நிறையா கருத்தை சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஈரோடு வெங்கடாசலம் தோல்வியை வரும்பொழுது அதை எப்படி வந்து தவிர்க்கணும், அதை வந்து எப்படி கடந்து வரணும், ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தார். அவர் வந்து இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறார்கள். கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது. வானவில்

0: கோடை பண்பலை 100.5
1: ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்,
2: ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
0: வழங்கிய வானவில்.
3: இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்தார் ஜே பி ரமேஷ்குமார். பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் மற்றும் ராஜேஷ். கணினியாக்கம் யுவபாலா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே தேவி பிரியா. இனி கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

மூத்த ஊடகவியலாளர் பயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு, பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே மண் அரிப்பு காரணமாக பாறை ஒன்று பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த போது ரயில் சக்கரத்தின் மீது மோதியதில் ரயில் பாகம் சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற உள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இப்போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: மகிழ்வான வணக்கம் நேயர்களே. அணிந்திடும் ஆடைகள் காட்டிடும் அழகிய கலாச்சாரம், சமைத்திடும் உணவுகளில் வெளிப்படும் வேறுபட்ட சுவைகள், பயிரிடும் முறைகளில் மாற்றத்தை காட்டிடும் பயிர் தொழில்கள், மாறுபட்ட உச்சரிப்பால் தோன்றிடும் பல்வேறு மொழிகள் என பல்வேறு விடயங்களால் வனப்புமிக்க பண்பாட்டை பாருக்கே எடுத்து காட்டிடும் நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பண்பலை வழியே பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான இந்த ஞாயிற்றுக்கிழமை சில இடங்கள்ல ஊர்வலங்களோடும், சில இடங்கள்ல உற்சாகத்தோடும், சில இடங்கள்ல கொண்டாட்டங்களோடும், சில இடங்கள்ல அமைதியாகவும் நகர்ந்து கொண்டிருக்கும். நமக்கு கிடைச்சிருக்க கூடிய நாள் என்னவோ ஒண்ணுதாங்க, ஆனா அதன் நகர்வை தீர்மானிப்பது நம்மளுடைய சுற்றுச்சூழலாகத்தான் இருக்கு. அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையும். நமக்கு கிடைச்சிருக்க கூடிய வாழ்க்கை என்னமோ ஒன்றுதான், ஆனா அதுல பரந்து விரிஞ்சு கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. தனித்துவமான இந்த வாழ்க்கை ஓட்டத்துல தடம் பதித்து செல்ல நாம தான் பல்வேறு முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கு. மாறுபட்ட களங்கள்ல நாம செய்யக்கூடிய வேறுபட்ட முயற்சிகள்

விளைவுகளை நமக்கு முன்பதா கொண்டு வந்து வைக்கும். எப்படியான முடிவுகள் நம் முன்னாடி வந்தாலும் நம்முடைய பயிற்சியும் விடாமுயற்சியும் தான் நம்முடைய குறிக்கோளை அடையும் தொலைவை மாற்றுகின்றன என்பதை நினைவில் கொண்டு உற்சாகத்தோடு தொடர்ந்து பயணிப்போம் என்பதை நினைவூட்டிய கையோடு இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக நாம பார்வையிட இருக்கக்கூடிய இடம் பற்றி அறிந்து கொள்வோமா? பிரம்மாண்டம் அப்படின்னதுமே உங்க நினைவிற்கு வருவது என்ன? மன்னர்கள் தங்கள் அரசர்களோட ஆலோசனை செய்யக்கூடிய மண்டபம், மக்களின் குறைகளை கேட்கும் மண்டபம், சிறப்பு நிகழ்வுகளை நடத்தும் மண்டபம், அதன் பெயர் என்ன? தொடர்வண்டிகள் எங்கெல்லாம் இயங்கும்? என்னப்பா இது, தொடர்பே இல்லாத வினாக்களை கேட்டுட்டு இத வச்சு இன்றைய நிகழ்ச்சியில நாம எந்த இடத்தை பத்தி அறிஞ்சிக்க இருக்கோம் என்பத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சிந்திக்கிறீங்களா? சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: வாளிகள் புடை சூழ்ந்திடமன் தாடிக்கு வருவான் வருவான் வருவான் வருவான்.
1: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
6: விழிகளுக்கு வியப்பூட்டும் விடயங்களை வான்வழியே அறிந்து கொள்ளும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. எனவே குறிப்புகளை கொண்டு ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கிற மாதிரியான வினாவா கேட்டீங்க? தொடர்பே இல்லாத வினாவை கேட்டுபிட்டு நிகழ்ச்சியோட இதை தொடர்பு படுத்துங்கன்னு சொன்னா எப்படின்னு நீங்க கேக்குறது என்னோட செவிகளை எட்டிடுச்சு. இந்த வினாக்களுக்கும் இன்றைய வியத்தகு இந்தியா பயணத்திற்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்கின்றன என்பதை அந்த இடத்திற்கு போய் பார்த்தே தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நாம மத்திய பிரதேசத்தின் குவாலியர்ல இருக்கக்கூடிய அழகான சுற்றுலா இடத்தை தான் பார்வையிட வந்திருக்கோம். அப்படியே நமக்கு முன்பதா இருக்கக்கூடிய இந்த இடத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய கட்டிடம், 3 அடுக்குகள்ல அழகான வேலைப்பாடுகளோடு கம்பீரமா பிரம்மாண்டமா வெள்ளை நிறத்துல நமக்கு முன்பாக இருக்கு. இத பார்க்கும் போதே அரண்மனை போல பெருசா இருக்கு. அரண்மனை போல இல்லங்க, இது அரண்மனையே தான். குவாலியர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஜெய் விலாஸ் அரண்மனை தான் இது. பறந்து விரிஞ்ச இந்த பசுமையான இடத்துல அழகான நீரூற்று இந்த அரண்மனையோட முன்பகுதியில அமைஞ்சிருக்குங்க. அப்படியே மெல்ல அரண்மனைய நோக்கி நடந்துகிட்டே இந்த அரண்மனை பற்றின சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஜெய் விலாஸ் அரண்மனை 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த அரண்மனை. 1874 ஆண்டுல ஆங்கிலேய ஆட்சியின் போது குவாலியரின் மகாராஜாவா இருந்த ஜெய்ஜிராவ் சிந்தியாவால இந்த அரண்மனை கட்டப்பட்டதாங்க. அரண்மனையோட பெரும் பகுதி இப்பொழுது ஜியாஜிராவ் சிந்தியா அருங்காட்சியகமா உள்ளது என சொல்றாங்க. இது 1964 பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டதாம். அதன் ஒரு பகுதி இன்றும் அரச வம்சத்தினரின் வசிப்பிடமா இருப்பதா சொல்றாங்க. இந்த அரண்மனை கட்டப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேய மன்னர் 7ஆம் எட்வர்ட் அந்த காலகட்டத்துல குவாலியருக்கு வருகை தருவதா இருந்தாராங்க. அவரை உலக தரத்துல வரவேற்கணும் என்பதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட கலை கோட்டை தான் இந்த ஜெய் விலாஸ் அரண்மனை என சொல்லப்படுது. ஐரோப்பிய பாணியிலான டஸ்கன், இத்தாலிய மற்றும் கோபிக் கட்டிடக்கலையின் அற்புதமான சங்கமிப்ப இங்கு நாம பார்க்கலாம். இதுல முதல் தளம் இத்தாலிய பாணியிலையும், 2வது தளம் இங்கிலாந்து டஸ்கன் பாணியிலையும், 3வது தளம் கொருந்தியன் பாணியிலையும் கட்டப்பட்டது இதன் தனிச்சிறப்பு என சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல குவாலியரின் தலைமை செயலாளரும் பொது கல்வி இயக்குநருமான லெப்டினன்ட் கர்னல் சர் மைக்கேல் ஃபிலோஸ் என்பவராலதான் இந்த அரண்மனை வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டதா குறிப்புகள் சொல்கின்றன. இந்த அரண்மனை 124,771 சதுர அடி பரப்பளவுல அமைஞ்சிருக்குதாங்க. இந்த அரண்மனையில இந்தியாவின் ரயில்வே அமைச்சரா பணியாற்றிய மாதவராவ் சிந்தியாவோட மேசை மற்றும் புகைப்படங்கள் ஒரு பெரிய அறையில இன்றும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருதான். அதே போல அரசர்கள் வாழ்ந்த கால

மாவட்டத்தில் இருந்த வரவேற்பறைகள், படுக்கை அறைகள் மற்றும் குளியல் அறைகள் உட்பட அனைத்து அறைகளும் அரச குடும்பத்துக்காக எப்படி ஆடம்பரமாக ஒப்பனை செய்யப்பட்டனவோ அதை அப்படியே இன்று வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்களாம். இங்க இருக்கக்கூடிய உலைகள், பானைகள், பீங்கான் மற்றும் பிற பொருள்களோடு கூடிய அரச சமையலறையும் அதே அம்சங்களோடு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. சுருக்கமா சொல்லணும்னா, அரசர்கள் எப்படி அந்த காலகட்டத்துல இந்த அரண்மனையில வாழ்ந்திருப்பாங்க என்ற அனுபவத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அரண்மனை தான் இந்த ஜெய்விலாஸ் அரண்மனை. சரிங்க, நாமளும் பேசிக்கிட்டே அரண்மனைக்குள்ள வந்துட்டோம். இந்த பிரம்மாண்டத்தை கண்ணு முன்னாடி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாம முதலாவதா பார்வையிட இருக்கக்கூடிய இடம் இந்த அரண்மனையில பிரம்மாண்டமான இடம் தான் சொல்றாங்க. உங்க மனசுல பிரம்மாண்டம் என்றதுமே என்னெல்லாம் தோணுது? என்னப்பா இன்றைய நிகழ்ச்சியோட துவக்கத்துல இருந்து பிரம்மாண்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். அதற்கான பொருள் நிகழ்ச்சியோட நிறைவுல உங்களுக்கே புரியும். சரிங்க, இரண்டு விளக்குகளை மாற்றுறதுக்காக யானைகளை பயன்படுத்தினாங்களாம். என்னது, யானைகளை பயன்படுத்தி விளக்குகளை மாட்டினாங்களா? எதுக்கா இருக்கும்? இதை தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இணைஞ்சே இருங்க நம்ம கோடிப்பண்பலை 100.5.

0: கேட்க பயப்படல.
1: RS Infotainment Eldred Kumar வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
5: பயணங்களின் பட்டறிவை பண்பலை வழியே பெற்றிடும் நேரமாக இது. பிரம்மாண்டம் என்றதுமே உங்க மனசுல என்னெல்லாம் ஓடுச்சு? நிறைய விடயங்கள் நம்ம கண் முன்னாடி வந்து போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல பிரம்மாண்டம் எப்படி இருக்கு என்பத இப்ப நாம பார்க்கலாமா? அருமலே, பிரம்மாண்டமான உயரமான தூண்கள் அழகான வேலைப்பாடுகளோடு வரிசையா அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இப்போ நாம அழகான நுழைவு வாயில தாண்டி வந்திருக்க கூடிய இடம் அரசர்களோட தர்பார் மண்டபம். இங்கதான் நிறைய ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன, நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. சுவாரஸ்யமான விடயங்கள் நடந்த தர்பார் மண்டபத்தை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்க.
6: எங்க கண்களை எங்களாலேயே நம்ப முடியலையே. எவ்வளோ உயரமான தூண்கள் அரை முழிக்க வெள்ளை மற்றும் தங்க வண்ணத்துல அப்படியே ஜொலி ஜொலிக்குது. அறையோட மேற்கூரைய பாருங்க, எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. எல்லாமே தங்க நிறத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வடிவமும் அவ்வளோ நுணுக்கத்தோடையும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு. தர்பார் மண்டபத்துக்குள்ள எப்படியான அமைப்புகள் இருக்கின்றன பாருங்களே. அறை முழிக்க வட்ட மேசைகள் இருக்கின்றன. அதை சுற்றிலும் அமர்வதற்கு ஏற்றாற் போல மெத்திருக்கைகள், அதாங்க சோஃபா, உயர் தரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றிலும் நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயுமே வண்ண வண்ண கண்ணாடிகளால் ஆன விளக்குகள் அவ்வளோ அழகா இருக்கு. அதுலயும் இந்த அறையோட மேற்பகுதியில தொங்க விட்டுருக்க இந்த இரண்டு பிரம்மாண்டமான சர விளக்குகளை பாருங்களே, இது பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம்.
5: ஆமாங்க, இதுவரைக்கும் நாம போய் பார்த்த அரண்மனைகள்ல அரசர்கள் இந்த இடத்துல இப்படி வாழ்ந்திருப்பாங்க, அப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கற்பனை செஞ்சுட்டு தான் வந்திருப்போம். ஆனா இந்த அரண்மனையில எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன பொருள்களை பயன்படுத்தினாங்க, அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல எப்படி இருந்தது என்பத அப்படியே கண் கூட பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்க, இப்போ இந்த தர்பார் மண்டபம் பற்றிய சுவாரஸ்யமான சில விடயங்களை சொல்றேன், கேளுங்க. நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அறை முழுவதுமே தங்க வண்ணத்துல ஜொலி ஜொலிக்குதுல, அது உண்மையிலேயே தங்கத்தால செய்யப்பட்டது தானாங்க. இந்த அழகான வேலைபாடுக்காக 560 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டது என சொல்றாங்க. இது பிரம்மாண்டம் தானே? அப்படியே நமக்கு முன்பதா காட்சி அளிக்கக்கூடிய அந்த இரண்டு பெரிய சர விளக்குகள் இருக்குல்ல, ஒவ்வொரு விளக்கும் ஏறத்தாழ 3500 கிலோகிராம், அதாவது 3.5 டன் எடை கொண்டதாங்க.
6: என்னப்பா சொல்றீங்க?
5: ஆமாங்க,

டன் எடை கொண்ட இரண்டு விளக்குகள் இங்க தொங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விளக்குலயுமே 250 பல்புகள் பொருத்தப்பட்டு இருக்குதாங்க. இந்த பிரம்மாண்டமான விளக்குகளை இந்த கூரையில தொங்க விடுவதற்கு முன்பு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. என்னன்னா, இந்த தர்பார் ஹாலோட கூரை இந்த இரண்டு பிரம்மாண்டமான 3 டன் எடையுள்ள 2 சர விளக்குகளை தாங்குமா என்பதை சோதிப்பதற்காக அந்த காலகட்டத்துல பொறியாளர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூரைக்கு மேல 10 முழு வளர்ந்த யானைகளை ஏற்றி தொடர்ந்து 7 நாள்கள் நிறுத்தி வச்சு சோதனை செஞ்சாங்களாம். அதன் பிறகுதான் இந்த இரு பிரம்மாண்ட விளக்குகளும் இந்த பகுதியில பொருத்தினாங்க என சொல்றாங்க. இந்த இரு விளக்குகளை மாற்றுறதுக்கு யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என இதுக்குதாங்க சொன்ன. கேட்கும் போதே வியப்பா இருக்குல்ல. இந்த தர்பார் மண்டபத்தோட தரை விரிப்புல பாருங்களேன், எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. இந்த தர்பார் மண்டபத்துல விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்பளம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கம்பளங்கள்ல ஒன்று என சொல்றாங்க. குவாலியர் கோட்டையோட கைதிகளுக்கு இந்த தர்பார் மண்டபத்தோட கம்பளத்தை நெய்யும் 12 ஆண்டுகால வேலை வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. அதே போல 1870 1910 இடைப்பட்ட முகமது இப்னு ஜாஃபர் என்பவரால உருவாக்கப்பட்ட பாரசீக கம்பளம் இந்த இடத்திற்கு மேலும் சிறப்பூட்டக்கூடிய ஒன்று. ஒரு சதுர அங்குலத்திற்கு 500 முடிச்சுகள் என்ற மிகுதியான முடிச்சு அடர்த்தியை கொண்டிருக்குதான் அந்த கம்பளம். இது உலகின் மிக நேர்த்தியான முடிச்சு போடப்பட்ட கம்பளங்களில் ஒன்று என சொல்றாங்க. சுவர்ல தொங்கவிடும் நோக்குல உருவாக்கப்பட்ட இந்த கம்பளத்துல இயேசு கிறிஸ்து, நெப்போலியன் போனஃபட், நாதிர் ஷா, ஜார்ஜ் வாஷிங்டன், 16 லூயி போன்ற உலகின் ஏறத்தாழ 180 மேற்பட்ட முக்கிய வரலாற்று ஆளுமைகளின் உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டிருக்கு. முடிச்சுகளை பயன்படுத்தியே எவ்வளவு பிரம்மாண்டமான தரை விரிப்ப உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. இதுவும் பிரம்மாண்டம் தானே. அது மட்டும் இல்லைங்க, இந்த அரண்மனைக்குள்ள ட்ரெயினே ஓடுதான். என்னது, அரண்மனைக்குள்ள தொடர் வண்டியா? ஆமாங்க.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: என்டர்டெயின்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: வியன்மிகு தகவல்களை வானொலி வழியே வழங்கிடும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம குவாலியர்ல இருக்கக்கூடிய ஜெய் விலாஸ் அரண்மனையின் பிரம்மாண்டத்தை தான் காற்று வழியே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க, எல்லாரும் நாம் பேசுறத கேட்காம எங்கேயோ எடுவோ தேடிட்டு இருக்கீங்களே, என்ன தேடுறீங்க? இல்லப்பா, இந்த அரண்மனைக்குள்ள எங்கேயோ தொடர் வண்டி ஓடுதுன்னு சொன்னீங்கல்ல, அது எங்கேயா இருக்கோன்னு பார்த்துட்டு இருக்கோம்.
6: ஓஹோ, அதுவா? வாங்க, இப்ப நாம அந்த இடத்தை தான் பார்க்க போறோம்.
5: பாருங்களேன், இந்த பிரம்மாண்டமான அறைதான் விருந்தினர்கள் உணவு உண்பதற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேகமான உணவு உண்ணும் அறை. ஆனா இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான டைனிங் ஹால இங்க தாங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இது பார்க்கறதுக்கு கல்யாண மண்டபத்துல பந்திக்கு நாற்காலிகள் போட்டிருப்பது போல மிக நீண்ட நீள்வட்ட மேசைகள், அதை சுற்றிலும் எண்ணற்ற நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. அதிலேயும் 3 வரிசைகள் பிரம்மாண்டமான மெத்திருக்கைகளோட அமைக்கப்பட்டிருப்பது பார்க்கவே அவ்வளோ வியப்பா இருக்கு. சரிதானே, அதெல்லாம் இருக்கட்டும். அரண்மனைக்குள்ள ஓடக்கூடிய தொடர் வண்டி இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்க இருக்கு?
6: இதோ உங்க முன்னாடி தாங்க இருக்கு.
5: என்னது, எங்க முன்னாடி இருக்கா? எங்க முன்னாடி நீண்ட கண்ணாடி பேழை தான் இருக்கு.
6: ஆமாங்க, அந்த கண்ணாடி

0: பாருங்கப்பா, இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வெள்ளியால செய்யப்பட்ட தொடர் வண்டி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு!
1: இது உண்மையிலேயே வெள்ளியால செய்யப்பட்டதா?
2: ஆமாங்க, இது வெள்ளியால செய்யப்பட்ட தொடர் வண்டிதான். அரச குடும்பத்தினர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் இந்த அறையில் அமர்ந்து உணவு உண்ணும் பொழுது அவர்களுக்கு உணவு பரிமாற இந்த சிறிய கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அழகான ரயில் உருவாக்கப்பட்டதாங்க. 1906 பாசெட் லோகே லிமிடெட் நிறுவனத்தால இது உருவாக்கப்பட்டது என கருதப்படுது. இதுல தின்பண்டங்கள், தட்டுகள் மற்றும் பானங்கள் வைக்கப்பட்டு எந்த விருந்தினருக்கு உணவு வேணுமோ அங்கு சென்று இந்த தொடர் வண்டி நிற்குமா. விருந்தினர்கள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சிறிய பொத்தான அதாங்க பட்டனை தட்டியதுமே இந்த தொடர் வண்டி அடுத்த விருந்தினர்கிட்ட போயிருமா. அந்த காலத்திலேயே எப்படி ஒரு பொறியியல் நுட்பத்தை கையாண்டிருக்காங்க பாத்தீங்களா நம்ம சிந்தியா வம்ச மன்னர்கள். சிந்திக்கும் போதும் வியப்பா தானே இருக்கு. இந்த அறையில சுற்றிலும் இருக்கக்கூடிய சுவர்கள்ல பாருங்க, எவ்வளவு அழகான கலை பொருள்களால ஒப்பனை செய்யப்பட்டிருக்குன்னு. இவை பிரான்ஸ் மற்றும் இத்தாலிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கால பொருள்கள். அதே போல அழகிய கண்ணாடி பாத்திரங்கள் மற்றும் அரச குடும்பத்தினரோட வெள்ளி பாத்திரங்களின் தொகுப்பு எனவும் சொல்லப்படுது. இவை எல்லாமே நம்மள மிரள வைக்கக்கூடிய அழகான தோற்றங்கள் என்று தானே சொல்லணும்.

வாழ்வின் ஆடம்பரங்களை அப்படியே காட்சிப்படுத்தும் ஜெய் விலாஸ் அரண்மனையை பார்வையிடும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, பிரம்மாண்டமான உணவு உண்ணும் அறையில நாம சிறப்பு விருந்தினர்களா அமர்ந்து நமக்கு முன்பா அந்த வெள்ளி தொடர் வண்டியில உணவுகள் நமக்கு பரிமாறப்பட்டா எப்படி இருக்கும் என்பத கற்பனை ஓட்டம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க முகத்துல இருக்கக்கூடிய புன்னகையே அதற்கு சான்றாயிருக்கு. சரி வாங்க, அடுத்த பிரம்மாண்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அரண்மனையில எத்தனை அறைகள் இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஏடல் இருக்கா? 124,771 சதுர அடி பரப்பளவுல அமைஞ்சிருக்க கூடிய இந்த அரண்மனையில திண்ணமாக 100க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இந்த அரண்மனையில கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்குன்னுவா. அதுல குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் பார்வையாளர்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி, அதாங்க இசைவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் 35 அறைகள் அருங்காட்சியகமா மாற்றப்பட்டு இருப்பதா சொல்றாங்க. ராஜமாதா விஜயராஜே சிந்தியாவோட உத்தரவின் பேர்ல ஜெயவிலாஸ் அரண்மனையில 35 அறைகள் ஜீவாஜி ராவ் சிந்தியா அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டதாங்க. இந்த அருங்காட்சியகம் 1964 ஆண்டு டிசம்பர் 12 அதிகாரப்பூர்வமா அப்போதைய இந்திய குடியரசு தலைவரா இருந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களால திறக்கப்பட்டதா சொல்லப்படுது. இங்க சித்ரங்காத ராஜே கலைக்கூடம் மற்றும் பல்வேறு வகைகளை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய நூலகத்தை பார்க்கலாமா. குறிப்பா அரச வாழ்க்கையை பற்றிய பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ள எளிய மக்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில ராஜமாதா இந்த அருங்காட்சியகத்திற்கான ஏற்பாடுகளை செய்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் இந்த அரண்மனையின் மற்ற பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய அறைகள்ல இந்த அரச குடும்பத்தினரின் வம்சாவளிகள் அரச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க என சொல்றாங்க. அப்படி பார்த்தா இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரண்மனைய பார்வையிட வந்திருப்பது பிரம்மாண்டம் தானே. சரிங்க, அருங்காட்சியகத்துல நாம பார்வையிட வந்திருக்கக்கூடிய இந்த அறை என்ன அறைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது போர்க்கருவிகளுக்கான அறை. ஏன்னா இத பார்த்ததுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியற அளவுக்கு வகை வகையான போர்க்கருவிகளை இங்க பொருத்தி இருக்காங்க. ஆமாங்க, இந்த வாள் எல்லாம் பாருங்களேன், எவ்வளவு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பல வகையான துப்பாக்கிகளை ஒரு பகுதியில அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. போர்ல ஏதேதோ பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த போர்க்கருவிகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு தெரியல, ஆனா பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. இதுல ஒரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? இப்ப நமக்கு முன்னாடி பாருங்களேன், வாள்கள் இருக்கின்றன. அதற்கு மையத்துல என்ன இருக்கு? ஒரு அழகான கேடயம் இருக்கா? இது இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற வீரமங்கை ஜான்சி ராணி அவங்களுடைய கேடயம் என சொல்றாங்க. அதாவது போர்ல அவங்க பயன்படுத்தின அதே கேடயம் தானா இது? என்னப்பா சொல்றீங்க, போர்ல பயன்படுத்தின அதே கேடயமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க? ஆமாங்க, அவங்களோட உண்மையான கேடயம் தான் இதுவா. சற்று சிந்திச்சு பாருங்களேன், இந்த கனமான போர்க்கருவிகள் எல்லாத்தையும் கையாண்டு அந்த வீரமங்கை எப்படி போர் புரிஞ்சிருப்பாங்கன்னு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறைய போர்க்கருவிகள்ல முக்கியமானது ஷாஜஹான் மற்றும் அவுரங்கசீப் பயன்படுத்திய போர் வாள்கள் தான். எத்தனையோ போர்கள்ல பல வகையான வாள் பயன்படுத்தி இருப்பாங்க. அதுல அவுரங்கசீப்பும் ஷாஜஹானும்

பயன்படுத்தின வாள் இங்க இருக்கு பாருங்க. அப்படியே அடுத்து நாம இன்னொரு அறைக்குள்ள வந்திருக்கோம். இங்க பாருங்களே, எவ்வளவு வகை வகையான பல்லக்குகள் வச்சிருக்காங்கன்னு. அரசர்கள் பயன்படுத்தின தேர் எவ்வளவு இருக்கு, வாவ் சூப்பரா இருக்குல்ல. இந்த அறை முழிக்க பாருங்க, வெறும் பல்லக்குகளும் தேர்களின் வடிவம் தான் நம்ம முன்னாடி நிக்குது. அதுவும் அப்படியே இருக்கு. நமக்கு முன்பதான் இப்ப மஞ்சள் வண்ணத்துல அழகான சிறிய குவிமாடத்தோட பல்வேறு சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட இந்த பல்லக்கு 1787 மகாதாஜி சிந்தியாவால மீண்டும் அரியணை ஏற்றப்பட்ட முகலாய பேரரசர் ஷா ஆலம் பரிசளிச்ச பல்லக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்படியே இந்த பக்கமா வாங்களேன். இங்க பாருங்க, இவ்வளவு அழகா வெள்ளியால செய்யப்பட்ட சிந்தியா வம்சத்தினரின் கடைசி அரசர் பயன்படுத்திய வெள்ளி ரதம் வைக்கப்பட்டிருக்குன்னு. இந்த வெள்ளி ரதத்தை

பரிசளிச்ச பல்லக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு அழகா இருக்குல்ல, அப்படியே இந்த பக்கமா வாங்களேன். இங்க பாருங்க, இவ்வளவு அழகா வெள்ளியால செய்யப்பட்ட சிந்தியா வம்சத்தினரின் கடைசி அரசர் பயன்படுத்திய வெள்ளி ரதம் வைக்கப்பட்டிருக்குன்னு. இந்த வெள்ளி ரதத்தை 16 குதிரைகள் பூட்டி எடுத்துட்டு போவாங்களாம். இதன் வேலைப்பாடுகளை பாருங்க, எவ்வளவு நுணுக்கமா இருக்குன்னு. சூரியனோட உருவங்கள் தெளிவா பொறிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் நிறைஞ்ச தேர் தான் இது. பல்லக்கு அறையில அரசர்கள் பயன்படுத்திய பல்வேறு பல்லக்குகள் இருக்கின்றன. அவங்களுடைய முக்கியமான தேரையும் பார்த்துட்டோம். அடுத்து அப்படியே அரச குடும்பத்தினர் அணிஞ்சிருந்த ஆடைகளை பார்க்கலாமா? இந்த அறையில அரச குடும்பத்தினர் பல்வேறு நிகழ்வுகள்லையும் பண்டிகைகள்லையும் பயன்படுத்திய அணிந்திருந்த ஆடைகள், கவுன்கள் மற்றும் அணிகலன்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு பிரம்மாண்டமான கலை வேலைப்பாடுகள் பாருங்களேன். ஒவ்வொரு ஆடைகளும் உருவாக்கப்பட்டதற்கு பின்னணியில எவ்வளவு பெரிய கலைநயம் இருக்கு. இந்த பகுதியில பாருங்க, மிக நீண்ட துணி அமைப்பு காட்சிப்படுத்தியிருக்காங்களா. இது தலைப்பாகை கட்டுவதற்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கலான படிநிலைகளை குறிக்கிறது என சொல்லப்படுது. அதே போல அந்த காலகட்டத்துல பயன்படுத்திய ஒரு குறிப்பிட்ட வகை பட்டு துணி என்றும் சொல்றாங்க. இந்தியா மற்றும் குவாலியரோட வரலாறு, புராணம் ஆகியவற்றை சித்தரிக்கக்கூடிய காட்சிகளையும் நிகழ்வுகளையும் ஓவியங்களாக இங்கு உருவ படங்களா அழகா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ஓவிய காட்சியகத்துல பல்வேறு காட்சிகள் நமக்காக கண்களுக்கு விருந்தளிக்க காத்து கொண்டு இருக்கின்றன. அதே போல ஆபரண அறையில அரச குடும்பத்தினரும் அவங்களுடைய விருந்தினர்களும் அணிந்திருந்த ஆபரணங்கள், அணிகலன்கள், ரத்தின கற்கள் எல்லாமே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றனவா. அருங்காட்சியகத்துல உள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆபரணம் அப்படின்னா சிந்தியா நெக்லஸ் அப்படின்னு சொல்றாங்கங்க. இதுல இருக்கக்கூடிய பெரிய வைர பதக்கம் ஒரு காலத்துல ஹைதராபாத்தோட நிஜாமுக்கு சொந்தமானதா இருந்ததாம். இங்க இருக்கக்கூடிய வெள்ளி அறையில அரச குடும்பத்தினர் உணவு உண்பதற்கும் பரிமாறுவதற்கும் பயன்படுத்திய வெள்ளி பாத்திரங்கள், பெட்டிகள், தட்டுகள் போன்ற வெள்ளி பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இசைக்கருவிக்குன்னு ஒரு அறை வச்சிருக்காங்க. அங்க அரச குடும்பத்தினரும் அவர்களது இசை கலைஞர்களும் வாசித்த சிதார், தம்புரா, தபலா, ஹார்மோனியம் போன்ற இசை கருவிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அருங்காட்சியகத்துல மிகவும் குறிப்பிடத்தக்க இசைக்கருவின்னு சொன்னோம்னா, குவாலியரை பூர்வீகமா கொண்டவரும் பேரரசர் அக்பரின் அரசவை உறுப்பினருமான புகழ்பெற்ற இசைக்கலைஞர் தான்சேன் வாசித்த வீணை இங்கு வைக்கப்பட்டிருக்கு. அதே போல பல்வேறு படிகங்களால் செய்யப்பட்ட அழகான விலை உயர்ந்த தொட்டில் இங்கு இருக்காங்க. அது கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது பயன்படுத்தப்படுவதா சொல்றாங்க. கிருஷ்ணருக்கான தொட்டிலாக அரசர்கள் செய்தது, அதுல பல்வேறு ரத்தினங்கள், முத்துக்கள் என பல விலையுயர்ந்த பொருள்கள் பொருத்தப்பட்ட அழகிய கலைப்படைப்பு இந்த அரண்மனைக்கு கூடுதல் அழகை கொடுக்குது என சொல்றாங்க. இது போல பல்வேறு விடயங்கள் அரச குடும்பத்தினரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள நமக்காக இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில அமைக்கப்பட்டு இருக்கின்றன. ஒவ்வொரு அறைக்கும் இங்கு சென்று என்னென்ன அற்புதங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்துட்டு வந்துடலாமா?

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இணைப்பகுதியை வழங்குவோர்
2: தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னடே எப்படி இருந்தது இன்றைய பிரம்மாண்டமான ஜெய்விலாஸ் அரண்மனையின் சுற்றுப்பயணம்? சிந்தியா வம்சத்தினரால கட்டப்பட்ட அரண்மனை பற்றிய தகவல்கள், பிரம்மாண்டமான சரவிளக்கோடு தங்கமுழம் பூசப்பட்ட மிகப்பெரிய அழகான தர்பார் மண்டபம், பிரமிக்க வைக்கும் விருந்தினர் மாளிகையில் இடம்பெற்றிருந்த வெள்ளி தொடர்வண்டி, அரச வாழ்க்கை பற்றிய அனைத்து அனுபவத்தையும் நமக்கு அப்படியே அள்ளி தந்த ஜீவாஜிராவ் அருங்காட்சியகம், இவை அனைத்தையும் பார்வையிட்டதும் இவை பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டதும் உங்களுக்கு எப்படியான பட்டறிவை கொடுத்தது என்பது உடனடியாக 94 86 28 24 24 என் மீண்டுமாக 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ உங்களின் கருத்துக்களை அனுப்பி வையுங்க. உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சி. இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட குவாலியர் கோட்டையில் அமைந்துள்ள இரட்டை கோவில்களின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு சாஸ்பாகு கோவில் என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவலாகவும் கட்சவி வழியாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் மோகனூர் சிவா, பெங்களூரு சங்கர், தூத்துக்குடி முத்துமாரி, திருப்பூர் பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, மனவைக்க சந்திரசேகர், கனக்கம்பாளையம் சசிகலா, கரூர் திருக்காடுதுறை ந பூபதி, திண்டுக்கல் வடமதுரை கோபாலகிருஷ்ணன், சேலம் மேச்சேரி சுகந்தா, ஈரோடு ஓசைப்பட்டி வெங்கட், கே என் பாளையம் பேச்சி முத்து, நந்தவனம் பாளையம் சுபத்மாவதி, திண்டுக்கல் சிறுமலை சாலை சந்திரசேகரன், உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. பிரம்மாண்டமான ஜெயவிலாஸ் அரண்மனையில் அமைந்துள்ள மிகப்பெரிய சரவிளக்குகள் அரண்மனையின் எந்த மண்டபத்தில் அமைந்துள்ளன? அதன் எடை எவ்வளவு? ஜெயவிலாஸ் அரண்மனையில் அமைந்துள்ள பிரம்மாண்ட சரவிளக்குகள் எந்த மண்டப

தூரத்தில் அமைந்துள்ளன, அதன் எடை எவ்வளவு? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்செவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலில் இருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இனி பாட்டு பட்டாளம் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில அந்த நிலாவத்தான் நிலவே நிலவே சரி கம பத நீ பாடு, ஒரு நிலவு மலரும் நடனம் புரியும் கலையரங்கம், இப்படி நிலான்னு வரக்கூடிய திரைசி பாட்டுகளை பாடி அசத்த எல்லாரும் தயாராருங்க. அது வரைக்கும் செய்தி சுருக்கம் கேளுங்க.

0: காலை வணக்கம் நேயர்களே. ஒரு பாட்டு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், வாய்ப்பு கிடைச்சா நாமும் சேர்ந்து பாடிடுவோம்னு கூட தோணும். அந்த மாதிரி உங்க குரல்ல பாடி எங்களோட பாடல் பகிர்ந்துக்கிற நிகழ்ச்சி பாடல் பாட பிடிச்ச எல்லோருக்கும் பிடிச்ச கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையாய் நீ பாட்டு பட்டாளம். வானத்தை பார்த்தா முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிறது நட்சத்திரங்கள் தான். ஆனால் மனசுக்கு முதல்ல நெருக்கமாகிறது என்னமோ நிலாதாங்க. தனிமைக்கு துணையாகவோ கவிஞரோட கற்பனைக்கு முகவரியாகவும் அத்தனை இரவுகளையும் அழகாக இருக்கிறது இந்த நிலா. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மகளிர் 24 24 29 மற்றும் பொதுவான நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 333 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. நேயர்கள், இன்று நிலா அப்படின்னு வரக்கூடிய திரைப்பட பாடல்களை பாட பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு பாக்கியா மற்றும் செல்வி கதிரேசன்.
1: வணக்கம் நேயர்களே. வணக்கம் செல்வி.
0: வணக்கம் பாக்கியா.
1: நம்ம இன்னைக்கு நிலாவில் போய் பாட்டு பாட போறோமா?
0: ஆமா, இன்னைக்கு அப்படித்தான்.
1: நிலாவில் பாட முடியாது, நம்ம கோடை பண்பலையில் நேயர்கள்லாம் பாடுவாங்க, நம்ம எல்லாரும் கேட்போம். இனிப்பில் காத்திருக்கக்கூடிய நேயரை பார்த்துருவோம். ஆனால் இப்போது உங்களுக்கு நிலாவை பார்த்தோன்னே என்ன பாடல் பாடத்தோணும் சொல்லுங்களேன் செல்வி.
0: எனக்கு நிலா பார்த்தோன்னா நிலா நீ வானம் காற்று அந்த பாட்டை தான் பாட தோணும் எனக்கு.
1: பாடுங்க, ரொம்ப நல்லா பாடுறீங்களே, அழகாக பாடுங்களே.
0: இப்போ நம்ம நேயர்களை சந்திச்சுட்டு
1: அவங்க பாடுறதை கேட்போம். இனிப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
2: சகோதரிகள் இருவருக்கும் கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேலின் இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: செம்பருத்தியில இருந்து நிலா மலருது.
0: பாடுங்க ஐயா.
2: நிலா காயும் நேரம் சரணம்

0: ரொம்ப அருமையா பாட்டு பாடுறீங்களே.
1: விளக்காயும் நேரம் சரணம்
2: சரணம்,
0: நீங்க வந்து பேசிட்டே இருங்க, நாங்க பாடிட்டே தான் இருப்போம். அவர் பாடிட்டே இருக்காரு.
1: நாம் தான் போகும் நேரம் பார்.
0: ரொம்ப நல்லா பாடுறீங்க.

0: கண்டிப்பா கண்டிப்பா நேயர்கள் எல்லாருமே சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்காங்க இவரோட பாடலை கேட்டு. நம்மளும் தான் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர பாத்துருவோமா? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், நான் காங்கயம் திருவிக்கா நகர் ரூபா வேலுமணி பேசுறேன்.
0: ரூபா வேலுமணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோங்க. நிலையத்துல அனைவருமே நலமா இருக்கோம். உங்களுக்கு நிலாவை பார்த்தோன்னே என்ன பாடல் தோணும்?
2: அம்மா, உங்க இணைப்பு கோபுரம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் நின்னு பாருங்க.
1: எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரோ,
0: ரொம்ப ரொம்ப அருமையா பாடுனீங்கம்மா, நன்றி.
1: எல்லாம் தூங்கி போன பின்னே
0: பாடல் முழுசா பாடணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நல்லா பாடுனீங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்துருவோம். வாங்க, வணக்கம்.
3: தேனிலும் எளிய செங்கருமான கோடை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிளிக்கல் பாளையம் கரும்பு முருகனின் என் அன்பு சகோதரிகளுக்கு பாச வணக்கம்.
4: வணக்கம்
3: அம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேங்கம்மா.
0: நீங்க என்ன ரெண்டு பேருக்கு மட்டும் வணக்கம் சொல்றீங்கன்னு யுவபாலாவும் வந்து வணக்கம் சொல்லியிருக்காரு.
3: எல்லாத்துக்குமே தங்கைகள் அப்படின்னு சொன்னாங்க, தங்கைகள் தம்பிகள்னு சொன்னாங்க.
2: சரிங்கய்யா, சரிங்க. நிலா ரசிச்சிருக்கீங்களா இரவு நேரத்துல?
3: அம்மா, அது ஒரு அருமையான வரி இருக்குதுங்கம்மா. பாடுறங்கம்மா.
2: பாடுங்க ஐயா, பாடுங்க.
3: நிலவு ஒரு பெண்ணாகி புலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற அழகோ. நிலவு ஒரு பெண்ணாகி புலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற அழகோ. உருவம் ஒருவில்லாகி உருவுகின்ற அழகோ, உருவம் ஒருவில்லாகி உருவுகின்ற அழகோ. மடல் வாழை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க, மடல் வாழை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க, படைத்தவனின் பெருமை எல்லாம் முழுமை பெற்ற அழகு என்றேன்.
4: இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பு வேணும்பா.
0: ரொம்ப அருமையா பாடுனீங்க ஐயா, நன்றி.
3: நன்றிங்கம்மா.

0: வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
5: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: காற்றில் கீதம் பாடும் குயிலிசை கோடை பண்பலை 100.5 நேரம் இப்போது 11:17 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுக்கு போய் பாட போகிறதில்ல, நேயர்கள் தான் வந்து பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க.
2: என்னைய நிலா அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்னு நீங்கள் கேட்டீங்க இல்லை, உங்களுக்கு நிலாவை பார்த்தா என்ன பாடல் ஞாபகத்துக்கு வரும்?
1: எனக்கு நிலாவை பார்த்தோன்னே வந்து முழுமதி பார்த்த உடனே வந்து ஒரே பாடல் தான் ஞாபகம் வரும். அது என்ன பாட்டு அப்படின்னா, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும். இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும்.
2: ரொம்ப அழகான பாடல், அது கேட்கறதுக்கே
1: கேட்கறக்கே ரொம்ப இனிமையா இருக்கும்.
2: இப்ப நிகழ்ச்சியில இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், சிவன் காலனியிலிருந்து திருமலை அன்னலட்சுமிமா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
3: நான் ஒரு மாற்று திண்டாளிமா.
2: நிகழ்ச்சியில பாட்டு பாடுங்க ஐயா.
3: இளைய நிலா ஒளிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் நேரம் இளைய நிலா ஒளிகிறது, வரும் வழியில் மருமையில் பருவ நிலானது, முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பாளரும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகி விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா ஒளிகிறதே, இதயம் வரை
1: காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர பாத்துறோம்.
2: வணக்கம்.
1: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். நல்லா இருக்கும். யார், எங்க கண்டிப்பா நீங்க கேட்டதா?
1: அனைவருமே கேட்டுட்டே இருக்காங்க.
4: எங்க லயனே கரெக்டி மாட்டீங்க
1: மேடம். பேர் சொல்லுங்கம்மா.
2: தொடர்ந்து முயற்சி.
4: தேனி மாவட்டம் தாமரக்குளத்துல இருந்து கலா டெய்ல.
2: கலா.
4: காலவாசல்ல மேடம்.
1: காலவாசல்ல
4: ஒரு சாய் சொல்லிருந்தேன். காலவாசல்ல வேலை செய்யற அழகம்மாக்கு ஒரு சாய் சொல்லிருந்தேன்.
1: காலவாசல்ல வேலை செய்யற
2: அழகம்மா உங்களுக்கு ஹாய்
1: சொல்லிட்டாங்க.
4: என்ன வரவே மாட்டீங்க.
1: என்னெல்லாம் தைப்பீங்க? ப்ளவுஸ் மட்டும் தைப்பீங்களா? எத்தனை வருஷமா தைச்சிட்டு இருக்கீங்க? சரிங்கம்மா. சரி, பண்பலை எவ்வளவு நேரம் கேப்பீங்க?
4: காலையில சாப்பாடு குடிச்சுட்டு அவர் வேலைக்கு போகவே போட்டுருவேன் மேடம். 9 மணிக்கு போடுவேன் மேடம். பாப்பா ஸ்கூல் போகும்.
1: எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்கம்மா?
4: அது கல்யாணம் முடிஞ்சு 18.

0: 19 வருஷம் ஆகுது மேடம்.
1: சரிங்கம்மா, என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும் மேடம். இந்த வானவில் பிடிக்கும். அப்புறம் இது
1: பாடல் பாடுங்க. நிலா பத்தி இல்ல நிலா பார்த்தோன்னே உங்களுக்கு தோன்ற பாடல்.
0: நிலவே நிலவே சரியம பதனை பாடு என் பல்லவி
2: நிலவே நிலவே சரிகம பதனி பாடுங்க.
3: அதான் தெரியுமே சொல்லு.
1: ஒரு 4 வரியாவது பாடுங்க அவ்வளவுதான். சரிங்கம்மா, ரொம்ப நல்லா பாடினீங்க.
2: நல்லா முயற்சி செஞ்சீங்கம்மா.
1: நன்றிங்கம்மா, நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் பாத்துருவோம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: முன்பகல் வணக்கம். நான் தரூர் மாவட்டம் தாந்தோணிமலை வெங்கக்கல்பட்டையில இருந்து சரவணன்.
5: யார் நீங்க?
1: அதுதான் சொன்னாங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: தையல் தொழில் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா.
1: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்கம்மா.
1: தொழில் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: ஏதோ சுமாரா போயிட்டு இருக்குங்கம்மா.
1: ஊர்ல மழை எல்லாம் பெய்யுதா?
4: மழை தாங்கம்மா, வர மாட்டேங்குது. கொஞ்சம் இருந்தா அனுப்பிச்சுடுங்கம்மா.
1: நாங்க அனுப்பிச்சுறோம்
2: இங்க தினமும் மழை. சரிங்க, யா நிகழ்ச்சியில நீங்க இன்னைக்கு என்ன பாடல் பாட போறீங்க?
4: பாடுறேங்கம்மா, எஜமான் படத்துல இருந்து.
2: சரிங்க.
4: நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு அலை போல் சுதி நீ இனிதான மொழி பேசு இளம் பூங்கொடியே இது தாய்மடியே நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு.
1: ரொம்ப அருமையா பாடுனீங்க ஐயா.
4: என்னை சேர்ந்தது கொடி முல்லையே இது போல துணையும் இல்லையே இனி என் வாழ்.
1: ரொம்ப நன்றிங்க, அருமையா பாடுனீங்க.
4: நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க, நன்றி.
2: நிகழ்ச்சியில இப்ப நம்ம ஒரு
1: பாடல் கேட்டு வந்துருவோமா?

0: வசந்த் அண்ட் கோ.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: கொடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101.
4: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com.
4: கட்சவி இலக்கம்
3: 94-86-28-24-24.
5: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
6: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
0: இந்தியாவின்

0: காற்றாலைகளில் கானங்களை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். 11:30 இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வாங்க.
1: வணக்கம், நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டில இருந்து முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
1: மளிகை கடை வச்சிருக்கேன்.
0: மளிகை கடை வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமா ஐயா கடை வச்சிருக்கீங்க?
1: நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு.
2: அடேங்கப்பா
0: ஐயா, இன்னைக்கு
1: நீங்க பயங்கரமா இருக்கு.
0: ஆமாங்க ஐயா, நிகழ்ச்சியில இன்னைக்கு சொல்லுங்க ஐயா.
1: நிகழ்ச்சியில குங்குமச்சிமிழ் படத்துல இருந்து நிலவு தூங்கும் நேரமா அந்த பாடு பாடு.
0: பாடுங்க.

நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கும் நேரம்

0: பாட்டு கேட்டுட்டே வேலை செய்வீங்களா?
1: இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இங்கு சாட்சியானதே, நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜன்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம், நான் இனி நீ நான் வாழ்வோம் வா கண்ணே, நிலவு தூங்கும் நீ,
2: நிலவு தூங்கும் நேரம் அதுனா பகலா இல்ல நைட்டா? ரொம்ப அருமையா பாடுங்க ஐயா, நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் பாத்துருவோம். வாங்க, வணக்கம். வணக்கம், வாங்க
0: ஐயா இணைப்பில வந்துட்டீங்க.
3: வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
0: ஆ நலமா இருக்கோங்க.
2: நிலையத்தில் அனைவருமே நலமா இருக்கோங்க.
0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ஆ நலமா இருக்கோங்க.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: பொட்டு வைத்து வட்டங்களா? அது பாடு பாடுங்க.
2: அது பாடுங்க.
0: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு?
3: நாங்க விவசாயம் பார்த்துட்டு
0: இருக்கோம். விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்களா ஐயா? விவசாயம் பார்த்துக்கிட்டே பாடல் கேட்பீங்களா?
3: ம், ஆமாங்க.
0: சரிங்க,
2: தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க ஐயா?
3: தோட்டத்துல இப்ப வரைக்கும் வெண்டைக்காய் போட்டிருக்கோம். தென்னை மரங்கள் இருக்கு.
2: என்ன பாடல் பாட போறீங்க?
3: பொட்டு வைத்த வட்டநிலா.
2: பாடுங்க.
3: பொட்டு வைத்த வட்டநிலா,
0: பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா,
3: குளிர் புன்னகையில் மனதில் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும், பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, துளி புன்னகையின் தொட்ட நிலா.
4: பாட்டாக படிச்சிட்டியா?
2: வானொலி பெட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி நின்னு பாடுங்க ஐயா. ரொம்ப அருமையா பாடுனீங்க, நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்துருவோம். வாங்க, வணக்கம்.
5: ஹலோ, இது சகோதரிகளுக்கு வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
5: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி சிவகாமி மேடம்.
0: சிவகாமி அம்மா, என்னம்மா செஞ்சிட்டு?
5: பழைய பாடல் மேடம், தேன்மிளகு தொடக்கம் இருந்து.
0: சரிங்கம்மா, வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து ஓய்வு பெற்ற மேடம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: என்ன பாடல் பாட போறீங்க?
5: நிலை மயங்கு மயங்கு காதலி மாட்டாது, நிலவும் மலரும் பாடுது நினைவில் தோன்று மயங்கி காட்டி பேசு, சிரித்து சிரித்து உறவு வந்தா நிலைத்து வாழுமா, தந்தை பிரித்து சிரித்து வைப்பதன பாடல் மாறுமா,
2: ரொம்ப அருமையா பாடுனீங்க.
0: இந்த பாடல் மெய் மறந்து பாடுறாங்க.
5: ஆமா.
2: ரொம்ப ரொம்ப அருமை.

0: நன்றி.
1: இந்த பரவல்ல
0: இந்த மாதிரி பழைய பாடல்கள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? இதை கேட்கணும் அப்படின்னா மதியம் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை வரும். அதில் இந்த மாதிரியான பழைய பாடல்கள் எல்லாம் வரும், நேயர்கள் கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோம்.

0: மலைக்கோட்டையின் துபாய், திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பதினோரு மணி 43 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில். நிலா பற்றின பாடல்கள் பாடிட்டு இருக்கோம். செல்வி, நிலா பற்றின பாடல்கள் பாடும்போது இப்போ திடீர்னு அம்மா அன்னைக்கு எப்படி நீங்கள் நிலா பற்றின பாடல் பாடுவீங்க?
4: அன்னைக்கு நிலா எப்படி இருக்கோ, கருப்பாக தானே இருக்கோ, அதனால கருப்பு நிலா நீ தான் கலங்குவதேன் அப்படி பாடிடுவேன்.
3: அப்படி பாடிறீங்க என்ன? சரி, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேரம் பார்த்துருவோம். வாங்க, வணக்கம்.
5: அழகான கோடை எஃப்எம் 100.5 அழகான காலை வணக்கம், அல்லது முற்பகல் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார்?
5: மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன் முருகன் சுலோச்சனா பேசுறீங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கீங்க மேடம்.
4: ஐயா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயா?
5: நான் துணி அயன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், அயன் கடை வச்சிருக்கேன் மேடம்.
4: சரிங்க, எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க?
5: 25 வருஷமா வச்சிருக்கீங்க மேடம்.
4: சரிங்க, பாட்டு வந்து கேட்டுட்டே தானே வேலை செய்வீங்க நீங்க?
5: ஆமாங்க மேடம்.
4: சரிங்க, கோடை பண்பலை எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்?
5: எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப பிடிக்குங்க மேடம், குறிப்பா நெஞ்சில் நிறைந்தவை ரொம்ப பிடிக்கும் மேடம்.
4: சரிங்க, கண்டிப்பா இன்னைக்கும் கேளுங்க, உங்களுக்காக இருக்கு நெஞ்சில் நிறைந்தவை. இப்போ உங்களுக்கு என்ன பாடல் பாட போறீங்க நீங்க?
5: இந்த போலீஸ்காரன் மகள் அந்த படத்துல இருந்து பாடுறீங்க மேடம்.
4: பாடுங்க.
5: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகின்றது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்புள்ளாய் மாறியது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகின்றது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது.
3: ரொம்ப நன்றிங்க ஐயா, அருமையா பாடுனீங்க.
4: ஒரே ஃபயரா பாடிட்டு போயிட்டாரு நிலவத்தி.
3: சரி, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர பாத்துருவோம். வாங்க, வணக்கம்.
6: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
4: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: திண்டுக்கல் ஈவேர பெரியார் சாலையிலிருந்து மகாலட்சுமி.
4: மகாலட்சுமி அம்மா.
6: மேடம் ரொம்ப பழைய பாட்டு தான் மேடம்.
4: பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நிலா இருந்தாலே பாடுங்க.
6: என்ன அருமை காதலிக்கு

0: காவல் காக்கும் தோழியரோ பெண்ணிலாவே, கன்னத்தில் காயம் என்ன பெண்ணிலாவே, உன் காதலன் தான் பிள்ளியரோ பெண்ணிலாவே, உன் காதலன் தான் பிள்ளியரோ பெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு
1: ரொம்ப ரொம்ப அருமையா பாடினீங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. நிலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவிஞர்களுக்கும் சரி தமிழ்லையும் சரி அழகின் உச்சம்.

0: அப்படின்னு சொல்லி நிலாவை வந்து சொல்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிலாவை சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்னோட தோழின்றாங்க, ஒருத்தர் என்னோட காதலிங்கிறாங்க, ஒருத்தர் வந்து என்ன எனக்கு நிலா மேலே கோவம்னு கேட்குறாங்க. நீங்கள் கருப்பு நிலான்னு சொன்னீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் நிலா பத்தின வந்து அவங்களோட பாடல்களை வந்து ரொம்ப பார்வையும் அழகாக வந்து பாடிட்டுருக்காங்க.
1: இப்போ நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போமா?
0: ம், பார்த்துருவோம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்த பேசுறேங்க மேடம்.
1: ஐயா, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: கைத்தறி நெசவு வேலைங்க மேடம்.
1: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
2: 45 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேங்க.
1: சரிங்க ஐயா. எப்படி உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்ன செய்வீங்க ஐயா நீங்க?
2: பொழுதுபோக்குனாங்க மேடம், குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு போவாங்க, பெரும்பாலும் ரேடியா தான். வேலைக்கு வந்தா ரேடியா ஆன் பண்ணிட்டு உள்ள வருவோம். நம்ம கோடை பண்பலைய துவக்க காலத்திலிருந்தே கேட்டுட்டு இருக்கிறேங்க நானு.

0: பொழுதுபோக்குலாம் என்ன செய்வீங்க ஐயா நீங்க?
1: பொழுதுபோக்குனாங்க மேடம், குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு போவாங்க, பெரும்பாலும் ரேடியா தான். வேலைக்கு வந்தா ரேடியா ஆன் பண்ணிட்டு தான் உள்ள வருவோம். நம்ம கோடை பண்பலைய துவக்க காலத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கிறேங்க நானு.
2: அப்புறம் ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம்
1: சொல்லுங்க
0: ஐயா, நிகழ்ச்சியில நீங்க இன்னைக்கு என்ன பாடல் பாட போறீங்க?
1: நிலாவேவா அப்படிங்கிற பாட்டுங்க மேடம்.
0: சரிங்க பாடுங்க ஐயா.
1: நிலாவேவா நிலாவேவா என்னாலும் பொன்வானா, ஏனை நீலாம் பிரிந்தாலும் நினைவாலே அழைப்பேன்

0: ரொம்ப அருமையா அருமையா பாடுனீங்க. நன்றி நன்றி. ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். நன்றி.
1: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: சர்க்கரை நிலவே பின்னிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே.
4: இப்படி நிலாவோட நினைவோடும் இனிய இசையோடும் பயணித்த பாட்டு பட்டளம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நேயர்களே,
5: நன்றி நேயர்களே.
4: இனி கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
3: விவசாயம் பீன்ஸ் போட்டிருக்கோம், சவுச்சவு போட்டிருக்கோம், மிளகா கத்திரி நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவகடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க?
3: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
4: கொடை பண்பலை 100.5 இனி தொடரவிருக்கிறது இல்லம் தேடி வரும் பண்பலை. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் பாலவாக்கத்தில் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சாலையின் நடுவே விழுந்த மரத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இராணுவ தாக்குதல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இனி நாம் ரசிக்க ஏகே தங்க மாளிகை திண்டுக்கல்.
4: ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்
3: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை நூறுபிள்ளைந்தின் இல்லம் தேடி வரும் பண்பலை நேர்களின் இல்லங்கள் தேடி போகும் நிகழ்ச்சி இதோ தொடங்குது. இன்னைக்கு யாரெல்லாம் சந்திக்க போறோம் கேட்கலாமா?

0: ஹலோ,
1: சொல்லுங்க சார், யார் சார் நீங்க?
0: கவினையாவோட அப்பாவை தான் பேசுறீங்களா?
1: நீங்க கேக்குறது யார் சார் நீங்க?
0: சார், நான் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம், அது யாருமே வரல. நான் ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தேன், எல்லாரோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஆனா கவினையாவோட பேருக்கு நேரா வந்து பேரண்ட்ஸ் என்ன எதுவும் இல்லை. அதான்
1: ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க
0: சார். நாங்க எப்போ வேணா வைப்போம் சார், நீங்க தயாரா இருக்கணும் சார்.
1: ஒரு நாள் தான் சார், அதனாலதான் நல்ல
0: சார். எங்களுக்கு ஒரு நாள், ரெண்டு நாள், அஞ்சு நாள், ஏழு நாள்லாம் முக்கியம் கிடையாது சார். எங்களுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான்.
1: எங்க பாப்பா அன்னைக்கு மட்டும்தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க, காபிஸ் நிறைய விளையாடுவாங்க.
0: அப்ப நாங்க வேலை பார்க்க மாட்டோம், சும்மா இருப்போம்னு சொல்ல வரீங்க? அப்படித்தானே மறைமுகமா சொல்ல வரீங்க? பண்பலைன்றீங்க.
1: பள்ளிக்கூடமும் பண்பலையும் எங்களுக்கு ஒண்ணுதான். ஏன்னா உங்க ஊருக்கு தான் அதிகமா இருக்கு. நீங்க தான் ஏகப்பட்ட மக்களோட மனச நற்சிந்தனைகள்லாம் கொண்டு வந்து
0: அப்பா. வணக்கம் சார், நாங்க இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்றத சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு புரியும்.
1: மகிழ்ச்சி சார், என் பேரு மாரிமுத்து. நாங்க இது எங்க பொண்ணு பேரு கவினையா, தேர்ட் மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க. எங்க மனைவி சத்யா. நாங்க திண்டுக்கல் நத்தம் ரோடு பொன்னகரத்துல இருந்து இருக்கோம் சார். நத்தமோட நேயர். உங்க நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். பெரிய பெரிய ஜாம்பாவன்கள்லாம் நேர்ல சந்திக்க முடியாதெல்லாம் நீங்க பண்பலை மூலமா வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்துறீங்க. நீங்க தான் எங்களுக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷன். மார்னிங் அஞ்சு மணிக்கு நாங்க வாக்கிங் போகும்போது எல்லாம் ஆன் பண்ணி விட்டுருவோம்.
0: கவினையாட்ட பேச முடியுமா?
1: கவினையா, அந்த அங்கிள் பேசுறாங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள், சொல்லுங்க.
0: இங்க பாருங்க எப்படி சொல்லி வளர்க்கறாங்க பாருங்க.
1: ஒரு வார்த்தை பேசுங்க.
0: ஹலோ கவினையா.
2: வணக்கம்.
0: அப்பா சொன்ன மாதிரியே பேசுறீங்களே. உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? அம்மாட்ட கொடுங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க பேசும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க கோடை பண்பலையா அப்படின்றது தெரியுது சார். ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: எல்லாருமே யார் யாரெல்லாம் கோடை பண்பலை நேயர்னா எல்லாருமே உற்சாகமா இருக்காங்க.

0: என்ன பாடல் சார் கேட்கலாம் இந்த உற்சாகத்தோட?
1: இந்த 8-8 ரஜினி படம்.
0: ஆமா, பாட்ஷா படத்துல இருந்து.
1: ஆமா சார்.
0: சரி, இப்ப நீங்க எந்த 8-ல இருக்கீங்க?
1: 48-ல இருக்கேன் சார். 47.
0: ரொம்ப நன்றி சார் உங்களை சந்திச்சதுல.
1: வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார்.

0: தெற்காசிய
1: மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 AK தங்க மாளிகை திண்டுக்கல் வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.
7: நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு, இயக்குனர், இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodaifm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
8: Hi, this is Air Aman. கோடை FM நேயர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

0: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கொடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: சாரா?
1: அவங்க ஃப்ரெண்ட் பேரு யாரும் தெரியணுமே?
0: அந்த பேர் எனக்கு தெரியலையே சார். சத்யான்னு நினைக்கிறேங்க சார்.
1: எந்த ஊருங்க?
0: அவங்க வந்து சென்னைங்க சார். என் ஊர் வந்து தர்மபுரிங்க சார். அதாங்க சார், அந்த சாரீஸ் ஏதோ கம்மி ரேட்டுக்கு வாங்கி கொடுக்க முடியுமாங்க சார்?
1: இளம்புல சாரியோட உங்களுக்கு சூரத் ஐட்டமே கம்மியா கிடைக்குது.
0: எந்த சாரினாலும் பரவாயில்லங்க சார். எங்க வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், ஒரு 100 சாரி ஆர்டர் பண்ணனும்.
1: அப்படியா?
0: ஆமாங்க சார். அதுக்குதாங்க சார்.
1: குவாலிட்டி உங்களுக்கு வேணுங்களா, டிசைன் வேணுங்களா? டிசைன் வேணும்னா சூரத் ஐட்டமே இருக்கு.
0: இல்ல, குவாலிட்டியும் வேணும், டிசைனும் வேணும், ரெண்டுமே ஒரே ஐட்டமா கிட வேணும் உங்களுக்கு.
1: ரேஞ்சுங்க உங்களுக்கு?
0: ரேஞ்ச் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார், பாத்து பண்ணிக்கலாங்க சார்.
1: ரேஞ்ச் சொன்னதா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லுவேன். நம்பர் தரேன், நீங்க அங்க போய் பாத்து.
0: அப்படியாங்க சார். எல்லாருக்கும் ஏன்னா ஒரு 100 சாரி வாங்குறதுனால ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருங்க சார். ஒரு
1: சேலை 100 ரூபாய்க்கு காடா பீஸ் தான் கிடைக்குங்க, ஒயிட் பீஸ்.
0: அப்ப 100 ரூபாய்க்கு புடவை இருக்குங்களா சார்?
1: 100 ரூபாய்க்கு இப்ப இல்ல, முதல்ல இருந்துச்சு, இப்ப இல்ல.
0: அப்படியாங்க சார். சரி, நான் உங்க ஃப்ரெண்ட வேற எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதனால ஒரு 50 சாரி 1000 ரூபாய் ரேட்டுக்கு வாங்கிக்கலாங்க சார். மீதி 50 சாரி நீங்க ஃப்ரீயா கொடுங்க சார்.
1: அப்படிங்கிறீங்களா? தெரிஞ்ச வயசு மாதிரி தான் தெரியுது.
0: தெரிஞ்ச வயசு மாதிரி ஏங்க சார்? நீங்க வேற, நானே அடுத்த வாரம் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஒன்னும் யாருக்கு சாரி வாங்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல இருக்கீங்க சார். நீங்க என்னன்னு எப்படி சொல்றீங்க?
1: அதெல்லாம் வாங்கல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கேஷ் வந்தவங்க எடுத்துட்டு போயிடல, இப்பவே வந்தீங்கன்னா எடுத்துட்டு
0: போய். அதுதாங்க சார் ஒரு சின்ன பிரச்சனை. என்கிட்ட வந்து இப்ப சுத்தமா காசு இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க 100 சேலையும் கூட உங்க காசை போட்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் பொறுமையா உங்களுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுறேங்க சார்.
1: அந்த மாதிரி வேலைக்கு நம்ம போறதே இல்லைங்களே.
0: எந்த மாதிரி வேலைக்குங்க சார்?
1: நீங்க சொல்ற வேலைக்குதா?
0: என்ன சார் இப்படி பேசுறீங்க?
1: இந்த மாதிரி வேலைக்கு நம்ம போறதே இல்லையே.
0: சரி பரவாயில்லைங்க சார், நான் காசு போட்டு விட்டுறேன் சார்.
1: இப்ப நீங்க காசு போட்டு விட்டீங்கன்னா இப்பவே நீங்க சாரி வந்து காசு எனக்கு போட்டே விடாதீங்க. காசு எடுத்துட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு வாங்க. இப்பவே
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க. நான் கலர் டிசைன் எல்லாம் சொல்றேன், நீங்க வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வண்டியில எல்லா சாரி அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா?
1: அந்த மாதிரி வேலைக்கு நம்ம போறதே இல்லையே.
0: இல்ல சார், நீங்க அந்த மாதிரி வேலைக்கு

0: போறது இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க எங்களுக்காக கொஞ்சம் செய்ய கூடாதா? நான் அட்ரஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க சார்.
1: சரி சொல்லுங்க பாப்போம், யார் இருந்தாலும் பாக்குறேன்.
0: என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? அட்ரஸ் வேற ஒண்ணும் இல்லைங்க சார். கோடை பண்பலை 100.5 இல்லம் தேதி வரும் பண்பலை நிகழ்ச்சி கொடைக்கானல்ங்க சார். இந்த அட்ரஸ்க்கு எடுத்துட்டு வந்துடுறீங்களா?
1: அப்படிங்கிறீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: சரி சரி,
0: மகிழ்ச்சியா இருக்கு,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நாங்க அவ்வளவுதான் அப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுக்கிறீங்க. அவன் வீராசாமி சார் இருந்தா இல்லைங்க, அப்புறம் ஒளிபரப்பு ஸ்டார்டிங் ஒளிபரப்புல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். நீங்க உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
1: எங்க வீட்டுல அப்பா அம்மா, அப்பா பேர் முருகன், அம்மா பேர் தங்கமணி, எங்க வீட்டுக்காரி பேர் வந்து வைஷ்ணவி, அப்புறம் எங்க அண்ணக்கு ரெண்டு பொண்ணுங்க.
0: சரிங்க சார்.
1: பெரிய பொண்ண பேர் காயத்ரி பிரியா, சின்ன பொண்ண பேர் வந்து சகசர பிரியா.
0: ரொம்ப அழகான குடும்பம், ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமா இருக்கும். நம்ம பண்பலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா என்ன நிகழ்ச்சின்னு சொல்லுவீங்க?
1: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குங்க மேடம், எல்லா நிகழ்ச்சியும். எல்லா நிகழ்ச்சியுமே இதுதான் கேட்க முடியாது அப்படிங்கிற நிகழ்ச்சி இல்லைங்க, எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குங்க எனக்கு. அந்த சவிதா சார் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் நிகழ்ச்சி சூப்பரா இருக்குங்க.
0: சரிங்க.
1: அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப வர நிகழ்ச்சியும் நல்லா இருக்குங்க. புது புது நிகழ்ச்சியா கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வானவில்லு, அப்புறம் சாயங்காலம் அந்த 4 மணிக்கு கொடுக்குற நிகழ்ச்சி, இப்போ அந்த 3 மணிக்கு உயிரிழ அந்த நிகழ்ச்சிக்கு புதுசா நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா.
0: சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் உங்ககிட்ட பேசினது. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாங்க சார்?
1: பாடலுங்களா? எங்க வீட்டுக்காரர் கிட்ட தரேன்.
0: கண்டிப்பா கொடுங்க.
1: கொடுக்கறேன்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்மா.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வைஷ்ணவிங்க.
0: வைஷ்ணவி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்காங்க, நீங்களா?
0: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம். நம்ம பண்பலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா என்ன சொல்லுவீங்க?
2: எனக்கு இந்த சண்டே போடுறது இந்த செந்தமிழ் செப்புகள்,
0: செப்புக செந்தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதும். நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாங்கம்மா?
2: மார்கழி பூவை போடுறேங்க.
0: மார்கழி பூவை, அந்த பாடலும் உங்களுக்காக மலர்கிறது. கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.
2: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 ஏ கே தங்க மாளிகை திண்டுக்கல்.
1: ஏ கே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
0: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஹலோ, கேக்குதா? கலாக்காட்ட ஆடு கேட்டிருந்தேன். ஆமா, ஒரு ஆட்டுக்குட்டி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆட்டுக்குட்டி வேணும்னு கேட்டிருந்தேன். அதான் ரெண்டு குட்டி தரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தேன். நான் ஆக்சுவலா போன வாரமே கேட்டிருந்தேன், அவங்க வர சொன்னாங்க, என்னால வர முடியல. அப்படிங்களா? இப்ப வீட்டுல இருக்குங்களா?
1: ஹலோ,
2: ஃபோன் பண்ணிருந்தீங்களா?

0: கலாக்கா வந்துட்டீங்களா? அப்பா வந்துட்டாரா?
1: ஆ வந்துட்டாரு
0: அக்கா. நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன்ல, ஆட்டுக்குட்டி ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு.
1: யாரு?
0: நான் லக்ஷ்மிக்கா.
1: லக்ஷ்மியா? யாருன்னு தெரியலையே.
0: அக்கா என்ன மறந்துட்டீங்க, எங்க அக்காவும் நீங்களும் ஒன்னா படிச்சீங்கல்ல. அவங்க தான் சொன்னாங்க உங்ககிட்ட ரெண்டு ஆட்டுக்குட்டி கேட்டிருக்கேன், நீங்க கேட்டு வாங்கிக்க அப்படின்னு. போன வாரம் வர சொல்லிருந்தீங்க, போன வாரம் வர முடியலக்கா, அதனால இந்த வாரம் சரி வந்து வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வாரம் கூப்பிட்டேன். ஐயா எப்படி இருக்கீங்க? நம்ம கோடை பண்பலையில இருந்து இளம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு
2: கூப்பிட்டுருக்கோம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல நம்ம கோடை பண்பலை 1.5 இருந்து கேட்கலாம். நன்றிங்க.
2: நன்றிமா.

0: நம்ம கொடைக்கானல் பண்பலை 100 பிள்ளை 5 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் கடிதம் எழுதி அனுப்பிய அன்பு நேர்கள் இல்லங்களை தேடி காற்றலை வழியா சந்தோஷமா சந்திச்சுட்டு இருக்கோம். ஆமா, நாங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்துக்க தயாரா இருக்கோம். அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இதை கேளுங்க.
1: உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு, இயக்குனர், இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப codefm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். 100.5 கோடை பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு சலாமி அட்டாக். பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இந்த அட்டாக் எப்படி நடக்குதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு தடவையில் ஒரு பெரிய தொகையை திருடாம சின்ன சின்ன தொகையாக பல அக்கௌண்ட்லேருந்து திருடுறது தான் சலாமி அட்டாக்னு சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 1000

0: கான அக்கௌண்ட் இருக்குது. ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்தும் பல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேருந்தும் ₹1 இல்லை ₹2 அந்த மாதிரி சிறிய தொகையாக திருடுறது. நம்ம அக்கௌண்ட்லேருந்து ₹1 போனால் ₹2 போனால் நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமா? அதுக்கு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருமா? கிடையாது. அதனால் நமக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சலாமி அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அக்கௌண்ட்லேருந்து ₹1 எடுத்தாங்க அப்படின்னா, இது மாதிரி 10 லட்சம் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ₹10 லட்சம் வந்து அந்த அட்டாக்கர் அக்கௌண்ட்க்கு போயிடும். இதை தான் நம்ம சலாமி அட்டாக்கர் டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பேங்கிங் மட்டும் இல்லாமல் பேரோல், பில்லிங் சிஸ்டம், லாயல்டி பாயிண்ட்ஸு, ஆன்லைன் வாலெட் போன்ற பல சிஸ்டம்லேருந்தும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். இதை எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரே பேட்டர்ன் இருக்கலாம். இந்த அன்ஆத்தரைஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு குறிப்பிட்ட டைம், ஒரு ஷெட்யூல் டைமாக இருக்கலாம். டெய்லி காலையில் 10 மணிக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து ₹1 மட்டும் போகுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வச்சு அதை மேட்ச் பண்ணி தான் வந்து இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து பேங்க்கில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் டிரான்சாக்ஷனில் ஒரு பேட்டர்ன் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுவே இது நம்ம அக்கௌண்ட்டில் நடக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை புல் அவுட் பண்ணி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 1 மாதம் டேட்டா இல்லை 6 மாதம் டேட்டா அந்த மாதிரி நம்ம எடுத்து ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமாக போகுதா அப்படின்றத நம்மளும் அந்த பேட்டர்னை செக் பண்ணலாம். நம்ம சின்ன அமௌண்ட் தான் அப்படின்றனால அதை நம்ம கவனிக்காமல் இருக்கக்கூடாது. டெய்லி பேஸிஸில் இல்லை மந்த்லி பேஸிஸில் இல்லை வீக்லி பேஸிஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சின்ன அமௌண்ட் என்றாலும் தெரியாத டிரான்சாக்ஷனாக இருந்தால் இக்னோர் பண்ணாதீங்க. சின்ன சின்னதாக திருநாளும் சேரும்போது அது பெரிய தொகையாக இருக்கலாம். சின்ன டிரான்சாக்ஷன் கூட கவனிக்கணும். அவேர்னஸ் தான் முதல் ஃபயர்வால். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட்
4: வணக்கம் நேயர்களே. காலங்கள் பல கடந்தாலும் ஆழ்மனதில் பதிந்த நினைவலைகளை கண்முன்னே காட்சியாக்க காலத்தால் வென்றெடுத்த பழம் பெரும் பாடல்களின் தொகுப்பாய் கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறை

0: சிறந்தவை. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரிக்ஷாக்காரன். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கவிஞர் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன். குரலில் ஒலிக்கவிருக்கிறது பாடல்.
1: கடலோரம் வாங்கிய காத்து

கொடைப்பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 1:06. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பயணம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் திண்டுக்கல், ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி. 1976 வெளியான இந்த திரைப்படத்தின் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், குரல் KJ யேசுதாஸ், வாணி ஜெயராம். கவிஞர் வாலியின் வரிகளில் ஒலிக்கவிருக்கிறது பாடல்.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து,
5: உயிரெழுத்து.
4: நேயர்களே, அழகான நம் மனதில்
6: ஆழமான ஓர் இடத்தில்
4: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
6: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
4: இதய ராகங்களை
6: நீங்களும் அரங்கேற்றலாம்.
4: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம்

0: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
1: அம்மா சும்மா இல்லடா
0: இதயம்
2: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
0: பாசம்
3: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
5: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
4: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
6: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குங்குமம். பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன், கண்ணதாசன் வரிகளில் பாடலுக்கு பின்னணி குரல் டி.எம். சௌந்தரராஜன், எஸ். ஜானகி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை, குன்னத்தூர் வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், யோகஸ்ரீ, ரேணுகா.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கொடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்னா
3: விவசாயம், பீன்ஸ் போட்டிருக்கோம், சௌச்சவ் போட்டிருக்கோம், மிளகா கத்திரி நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவக்கடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க?
3: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
4: நெஞ்சில் நிறைந்த வெயில். அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

மாணவ நண்பன். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கவிஞர் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் திருப்பூர் தாராபுரம் குடித்தெரு நாகராஜன், யமுனா.

கர்ணன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பி சுசீலாவின் குரலில் கண்ணதாசன் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தேனி அனுமந்தம்பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார், யோகப்பிரியா.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டிருந்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் வெங்கமேடு ராணி, குணசுந்தரி, அமுதா, பரமேஸ்வரி. சொர்க்கம் படத்திலிருந்து ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில் ஒழிக்க இருக்கிறது பாடல்.
4: ஒரு

0: ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மென்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டிருந்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் இப்பொழுது 1:36. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் தரிசனம் திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சேலம், கேஆர் தோப்பூர், கோமதி குப்புசாமி, மௌனிகா, கைலாஸ். பாடலுக்கு இசை சூளமங்கலம் ராஜலட்சுமி, கண்ணதாசன் வரிகளில் குரல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா.

மாலை 100.5 ஒரு 1:40 நெஞ்சில் நிறைந்த வெயில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் வேல்மணி கணேசன், மேகலாதேவி அமிர்தலட்சுமி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாட்டுக்கார வேலன். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடலை பாடியுள்ளனர் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: நெஞ்சில் நிறைந்த வெயில். இனி அடுத்ததாக உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கேஜே யேசுதாஸ், பி சுசீலா குரல்களில், பாடலாசிரியர் கண்ணதாசனின் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் நாமக்கல், பரமத்திவேலூர், ராஜி, திலகராஜி, சிவானி, காவியா, அதின்யா.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்

0: தரும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-1-0-1.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.

மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

நம் கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரோடு பெருந்துறை சின்னியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித் குமார். கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் ஒழிக்கவிருக்கிறது பாடல்.

1977 வெளியான தீபம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, புலமைப்பித்தன் வரிகளில் பாடலுக்கு குரல் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி.

கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் இனி அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் விருதுநகர் மேலத்தாயில்பட்டி சகுந்தலா மாணிக்கராஜ் குமார்.

நம்மளை 100.5 நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. இது போன்ற காலத்தால் வென்றெடுத்த பாடல்களை உங்களது பெயரோட கேட்க விருப்பமா? நீங்கள் செய்ய வேண்டியது அஞ்சல் அட்டையில் உங்கள் பெயர்

பெயரோடு பிடித்த பாடல் மற்றும் படத்தின் பெயரோடு எழுதி அனுப்புங்கள் இந்த முகவரிக்கு. நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, கொடை பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல். நாளை 1 மணிக்கு உங்கள் பெயரோடு உங்கள் விருப்ப பாடல் வருமா என காத்திருங்கள். உங்களது பாடலும் இடம்பெறும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே. ஒரு மொழி பேசும் வார்த்தைகள் காதில் விழும், ஆனால் பல மொழிகளும் சேர்ந்து பேசும் இசை நேரா மனசுக்குள்ள இறங்கும். கேட்கும் காதுகளுக்கு கொண்டாட்டம், துடிக்கும் இதயங்களுக்கு தாளம். இசையை ரசிக்க ஒவ்வொரு மனதும் மொழிகளை தாண்டி மனங்களை இணைக்கும் இசை பயணம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாகா தூள். நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வி கதிரேசன்.

0: நம்ம அவங்கள செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்து நீவாடி நினைக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
1: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

0: மாலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க

0: யாரும் இங்கில்லே.
1: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5
0: முத்தான நேயர்.

0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

12:24 துள்ளல் இசை பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
3: விவசாயம் பீன்ஸ் போட்டிருக்கோம், சௌசௌ போட்டிருக்கோம், மிளகா கத்திரி நட்டிருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவகடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க?
3: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN.

0: சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஆசையில் ஒரு குக்கு,
4: ஆசையில் ஒரு குக்கு.
3: நமது கோடை பந்தலை 100.5
4: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
4: நேயர்களின் ஆசை பாடல்கள்.

0: 24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: 49 நிமிடத்தில் துளலிசை பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.
1: Watch my biggest blockbusters online anytime anywhere on erosnow.com.
2: Salman Khan ki comedies, romance or action movies enjoy

0: ஒரு மொழியில் தொடங்கிய இசை பயணம் பல மொழிகளை கடந்து ஒரே தாளத்தில் வந்து சேர்ந்துருச்சு. கலக்கல் பாடல்களை ரசித்த துள்ளல் இசையோடு பயணித்த டோல் தமாக்கா தோல் நிறைவுக்கு வருகிறது. இசையோடு இணைந்திருங்கள் கொடைப்பன் மலையின் 1.5.
1: இப்போ நான் என்ன பண்ணணும்?
2: பாட்டு பாடணும்.
1: அதான் எப்பவுமே நான் பாடிட்டு தானே இருக்கேன்.
2: எனக்காக பாடணும்டா.
1: புரியல.
2: வாய்ஸ் உந்து, லிப்பு எந்து. இப்போ புரியுதா?
1: ஓ, அந்த காலத்து ஐடியா.
2: மச்சான், பழசோ புதுசோ, அவளுக்கு சிங்கர்னா உயிர், எனக்கு அவனா உயிர்.

0: நேரம் 3 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற ஃபரோஸ்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 15.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 75 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்களின் கற்பனைகளில் துள்ளி குதிக்கும் வார்த்தைகளுக்கு வடிவம் தந்து வரும் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இப்போ வணக்கம் நேர்களே, நிகழ்ச்சிக்கு வாங்க. இன்னைக்கு எந்த அன்பு நேயரோட தொகுப்பு நம்ம எல்லாரையும் வந்து சேரப்போகுது? மதுரை முல்லை நகர் சுந்தரேசன். என்ன மாதிரியான பாடல்கள், அதுக்கு எப்படிப்பட்ட விளக்கங்கள் கொடுத்திருக்காருன்னு கேட்டுருவோமா? வாழ்க்கையில் எவ்வளவோ மயக்கங்களை சந்திப்போம். ஆமாம், தெரிஞ்சதுதான். ஆனால் நம்ம நேயர் எழுதி அனுப்பியிருக்கிற மயக்கம் என இடம்பெற்ற பாடல்களை கேட்டாலே தனி ஒரு மயக்கம்தான் போல. தயாராருங்க. மதுரை முல்லை நகர் சுந்தரேசன் நேயரின் முதல் பாடல் வசந்த மாளிகையிலிருந்து. இசை பாடல் வரிகள் பாடியவர்கள் என அனைவரின் கூட்டணியில்

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான நம் நேயர் மதுரை முல்லை நகர் சுந்தரேசன். நேரம் பிற்பகல் 3:13. வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம், கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் என்ற வரிகள் மிகச் சிறப்பான வாலிப கவிதை. கொடைக்கானல் மழை பெய்யறதுக்கு இல்லையும் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ஒளி சரி, காதலை சொல்ல துடிக்கும் இதயத்தின் ஒளிகள் பாடலாக நம்ம கூட FM இதோ

காதலின் விளிம்பிற்கு சென்று இன்பத்தின் உச்சகட்டத்தில் பாடும் பாடல் இது. அனைவரின் இதயங்களிலும் 1980களில் வந்த பாடல்கள் இன்னமும் ஏன் இனிமேலும் வருடும். இதோ புதுமை பெண்

0: மெய்யா பொய்யா
1: மெய்தா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மெய்தா.

0: ஆர்எஸ் என்டர்டெயின்மென்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி அலங்கரிச்சிட்டு இருக்காரு மதுரை முல்லை நகர் சுந்தரேசன். ஏற்கனவே கொஞ்சம் மயக்கமாக இருக்கும்னு நினைக்கிற பாடல்கள்லாம் கேட்கும்போது. நேரம் பிற்பகல் 3:26. வரும் பாடலுக்கு இளையராஜா அவர்களின் இசை, வைரமுத்துவின் வைர வரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகியின் உயிர் குரல்கள் பட்டை தீட்டிய வைரமாக ஒளிர்கிறது. மனசு மயங்கும் மௌன கீதம் இதோ காற்றலையில்

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டுட்டு இருக்கோம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.

இனிவரும் பாடலில் இளமையின் தவிப்பு, முதுமையின் தவிர்ப்பு, கண்ணதாசனின் அற்புத தத்துவ குவிப்பு, ஆகா, காதலும் ஞானமும் போட்டி போடும் பாடல். டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரியின் இனிய குரலில் நமக்கு என்றும் மயக்கம் தரும் இந்த பாடல்.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இன்ஃபர்டைன்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பெருமான்
1: அல்லது
0: கடவுள்
1: அல்லது
0: பெரியோன்
1: அல்லது
0: உயர்ந்தவன்
1: பெம்மான்
0: பெரியோன்.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி அலங்கரிக்கிறார் மதுரை முல்லை நகர் சுந்தரேசன். நேரம் பிற்பகல் 3:52. அவரின் அடுத்த பாடலுக்கான விளக்கம், இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பேட்டியில் இந்த பாடல் தான் என்னை உருவாக்கியது என கூறியிருந்தார். அதேபோல மயக்கமா கலக்கமா பாடல் கவிஞர் வாலியை உருவாக்கியது. கண்ணதாசனின் கவித்துவ வரிகளில், MSV-யின் இசையில், பி சுசிலா அவர்களின் குரலில் சிறப்பான பாடலாக அமைந்து இன்றும் நம் நினைவில் நின்று வாழ்கிறது பாக்கியலட்சுமி.

நேர்களே, நமக்கோட எஃப்எம்மில் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களோட படைப்பையும் எதிர்பார்க்குறோம். ஒரு சின்ன தலைப்பு, அது சார்ந்த பாடல்களை எழுதி அனுப்புங்க. என்ன தலைப்புன்னு யோசிக்காதீங்கப்பா. தமிழ் திரையசை பாடல்கள்லையும் நம்மளை சுற்றியும் எவ்வளோ தலைப்புகள் கொட்டி கிடக்கு. ஓ, எழுத ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. முகவரி சொல்லிடுறேன். நிலைய இயக்குனர், உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல். நிலைய இயக்குனர், உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல். உயிரெழுத்து நிகழ்ச்சியை இன்னைக்கு ரொம்பவே அழகாக தொகுத்து அனுப்பிய மதுரை முல்லை நகர் சுந்தரேசன் நேயருக்கும், நிகழ்ச்சியோடு இதுவரை பயணித்த உங்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். கனிமுத்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தமிழக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற பாரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 30.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பன்மலை 100.5 மில்கா வண்டர் கேக்
1: ஆர் சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட்.

0: அரசிகள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
1: வட்டரங்குகளுக்குள் அரங்கேறிடும் வியன்மிகு விடயங்கள், பல்வேறு சுவைகளில் நம் பசியாற்றிடும் பால் சாற்று குப்பிகள், சமையலின் எளிமைக்கு கை கொடுக்கும் வாயுக்கலன்கள், இழைப்பாறுதலுக்கு இதமாயிருக்கும் மெத்திருக்கைகள், இயல்பான நாளையும் இன்பமாய் உணர்ந்திடும் நிறை சூழிகள் போல் தளிரழகு மொழியை தடையின்றி உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை நுறுப்புழியாய்ந்தின் செப்புக செந்தமிழ். தேர்வுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 தேடலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் மகளிர் வரலாம். 24-24-26 தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 0-5-4-2. தூவல்களின் மையில் துள்ளி குதித்து வரும் துடிப்பான மொழியை வரவேற்று செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபா. கனியிடை நடந்திடும் கார்முகிலின் காவிய ஓட்டங்கள், நனியிடை நகர்ந்திடும் நல்லமுதுகளின் சொல் அமுதுகள், பணியிடை படர்ந்திடும் பயிர்களின் செயல்மொழிகள், மணியிடை மலர்ந்திடும் ஒளிகளின் ஓங்கார நாதங்கள், தனியிடை தாளக்கட்டில் மேலக்கொட்டி இசைமலையில் இன்னிசை சாமுர வீசும் இதய ஒளிகளின் இதிகாச பெட்டகமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் தீபா நடராஜன், அன்பு வணக்கம் கனிமுத்து.
1: வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.
3: வாழ்த்துக்கள் நேர்களே.
0: வணக்கம் சென்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
1: சொல்லிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
2: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
1: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
2: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது.
1: அசைச்சொற்கள் கூடாது.
2: ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது.
1: வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும்.
2: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம்.
1: நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
2: யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
4: ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து கணேசன் உங்களிடம் உரையாற்றுகிறேன்.
0: கணேசன் அவர்களை நீங்கள் ஒற்றை சொல்லில் தொடங்கியதால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: கோடை பண்பலை அறிவிப்பாளர் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
5: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வலிவு சித்தூரிலிருந்து செப்பு செந்தில் உரையாட தங்களுடன் வந்துள்ளேன்.
0: வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ?
5: ராசி என்று தங்களிடம் கூறினேன்.
0: வந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பாயாசம் என்றால் பிடிக்கும்?
5: நான் அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் எது சாப்பிடுவதில்லை.
0: எந்த பண்ண எந்த வியாதிக்காக டாக்டரிடம் சென்று இருக்கிறீர்கள்?
5: நான் குறைவான நோய் சமீபத்தில் மருத்துவரிடம்
0: அண்மையில் சமீபத்தில் அண்மையில் அதற்கு முன்னால் காலை விடையிலும் வந்தது. சமீபம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
2: அண்மை.
0: சொல்வோம் வெல்வோம் தமிழோடு 4 மணி 10 மணி துளிகள் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். தமிழச்சி அம்மா அவர்களை தினமும் என்ன சாப்பிடுவீர்கள்? என்ன சாப்பாடு? மதியம் அதனால்தான் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்து ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ஈரோடு மாவட்டம் ஒருமுடி ராசாம்பாளையத்திலிருந்து
0: பெரியசாமி அவர்களை ஹலோ என்ற பெறமொழி சொல் எட்டி பார்த்ததால் மணி ஒலித்திருக்கிறது. அன்பு நேய உறவுகளை எளிமையான விதிமுறைகளை தான் வைத்திருக்கிறோம். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.

0: அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? கோடை பண்பலை நூறு புள்ளியில் ஐந்தில் வந்திருந்தார். அவர் சென்று விட்டார் போலும். அடுத்தவருக்கு வழிவிட்டு சென்றிருக்கிறார். இப்பொழுது வருபவர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
1: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவழித்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் உங்களோடு உரையாடு வந்துள்ளேன்.
0: சென்ற வாரம் வந்தீர்கள், இந்த வாரம் வர சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா.
0: ஒன்றுமே இல்லை. நம் வீட்டிற்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: மிக தொலைவு இருக்கும்.
0: மிக தொலைவில் இருக்கும். இதுவரை எத்தனை முறை தானம் செய்து இருக்கிறீர்கள்?
1: அப்படி ஒன்றும் நான் செய்ததில்லை.
0: தினசரி என்ன சாப்பிடுவீர்கள்?
1: தினந்தோறும்
2: நாள்தோறும்
0: என்ற சொல் சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரடி உள்ள மாயிலாத்தோப்புல இருந்து மாவன முனியசாமி உரையாடுகிறேன்.
0: முனியசாமி ஐயா அவர்களே, மைசூர் பாக்கு என்ன கலரில் இருக்கும்? மைசூர் பாக்கு என்ன கலரில் இருக்கும்?
3: மஞ்சள் நிறத்தில் இருக்கும்.
0: மஞ்சள் நிறத்தில் என்ன இருக்கும்?
3: இனிப்பு.
0: தவிர்க்கும் வகையிலான விடையாதன், அது நல்ல சொல் தானே என்று நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. கண்ட பாகு என்று சொல்வது, கண்ட கண்டங்களாக பாகை வைத்து வெட்டி வைத்திருப்பதால் அதற்கு அழகான தமிழ் சொல் கண்ட பாகு என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
4: தபசன் ஐயா.
0: தபசனா, உங்களின் பெயர்
4: என்ன
0: ஐயா என்பது ஒற்றை சொல்லாக இருக்கிறது. உங்கள் பெயர் என்ன என்று எங்களுக்கு சொல்லிவிட முடியுமா? கருப்பசாமி ஐயா தான் வந்து இருக்கிறார். அவர் ஒற்றை சொல் சொன்னதால் அவர் சென்று இருக்கிறார் விளையாட்டிலிருந்து. இப்பொழுது வந்து இருப்பவர் யாரோ? வருக, வணக்கம். கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் செப்பு சிந்தமல் இணைப்பில் காத்திருப்பவர், வருக, வணக்கம். மற்ற நேரங்களில் நம் தமிழில் நாம் பேசாவிட்டால் யார் பேசுவார்? கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக சிந்தமல், வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன? என்ன கருப்பசாமி? எஸ் ஆர் கருப்பசாமியா? ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. உங்களின் ஆர்வத்தை மெச்சுகிறோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம்.
5: ஹலோ தோழர், வணக்கம்.
0: சொன்ன தோழர் தோழரா தோழியா? உங்கள் பெயர் என்ன? இப்பொழுது வரும் நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, நான் தாங்கையா வீரசலவத்திலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: கணேசன் அவர்களே, நம்ம வீட்டில் அதிகமா உசாரா இருப்பவர் யார்?
6: மிகவும்
0: சுறுசுறுப்பாக இருப்பவர் என் மனைவிதான் சார். யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம். ஒலி அலையை குறைத்து விட்டு வாருங்கள் நேய உறவே. உங்கள் பெயரை சொல்லிவிடலாமா? வேண்டாமா? அவர் சென்று விட்டார், வென்று விடுவார் அடுத்த முறை வரும்பொழுது. இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ? வருக, வணக்கம். நமது கோடை பண்பலை, வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
7: என் பெயர் வாசுகி.
0: வாசுகி, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
7: மதுரையிலிருந்து
0: வந்திருக்கிறது. கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் கேட்டு விட்டு வந்து விடலாமே.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: உசிரானிதா புள்ள ஒன்ன விதச்ச உள்ளுக்குள்ள
6: RS இன்ஃபோ.

0: எல்ரட்குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மிக்க வந்து கேக்கின்
5: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
3: தேன் சுவை போல் இருக்கும் தமிழ் மொழியில் உரையாட காத்திருக்கும் நேயர் வருக.
4: வணக்கம். வணக்கம்.
5: முதலைக்கு தண்ணியில பலம், யானைக்கு தரையில பலம், தன்னம்பிக்கையோடு உலகெங்கும் பலம் படைத்து ஒளிவளம் வரும் கோடை பண்பலை நூறு புள்ளி.
4: வணங்கி வந்திருப்பவரின் பேர் என்ன?
5: அனைத்து தெய்வங்களையும் தமிழில் பலம் படைத்த இரு இதயங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்லவீர் வண்டி தங்கவேல் பணிகிறேன் ஐயா.
4: பணிகிறேன் என்று சொல்லி இருக்க உங்களுக்கு என்ன பலம்?
5: எனக்கு நான் பேசிய அந்த குரலே பலம்.
4: இது நான்காவது பலம், அதனால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: என்னுடைய பெயர் ராமமூர்த்தி. எங்களிடம் கூறுகிறேன்,
4: உங்களிடம் சொல்லி இருக்கு, எங்களிடம் எப்படி சொல்வீர்கள்?
6: சற்று தெளிவாக கூறுங்கள்.
4: எங்களிடம் சொல்லி இருக்கிறீர்கள், உங்களிடம் எப்படி உங்கள் பெயரை சொல்வார்கள்?
6: என்னிடம் என்னிடம் பெயர் ராமமூர்த்தி என்று தங்களிடம் உரையாடினேன்.
4: எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
6: மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டாரம் விநாயக்கன்பட்டியில் சின்னமுத்தனையாவரம் திட்டூரில் இருந்து
4: வந்திருக்கிறீர்கள். இத்தனை இவ்வளவு சொன்னாலும் நேரம் போயிருக்கு.
6: மாற்றுத் திறனாளியாக
4: வந்திருக்கிறீர்கள்,
6: விளையாட வந்துள்ளேன்.
4: இவ்வளவு பேசி இருக்கிறீர்கள், மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
6: நண்பகல் அரிசி சோறு தான் சாப்பிட்டேன்.
4: சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
6: அதை பற்றி எனக்கு சரியாக கூற இயலாது ஐயா.
4: செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை என்ன கிழமை?
6: அதற்கு
4: மாற்று
6: பெயர் எனக்கு சற்று
4: தெரியாத விடையாக வந்ததால் மணி ஒழித்திருக்கிறது. அன்பு நேயருக்கு நன்றி சொல்லி அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. புதுக்கோடு மாவட்டத்தில் சரியம்பட்டில இருந்து அகிலா பேசுறேன்.
4: அகிலா அம்மா அவர்களே, நம் ஊரில் என்ன விசேஷம் என்று?
7: தற்பொழுது எந்த நிகழ்ச்சியும் நடக்கவில்லையா ஐயா.
4: நம் ஊரில் எப்பொழுது கும்பாபிஷேகம் நடந்தது?
7: தற்பொழுது நடக்கவில்லை ஐயா.
4: எப்பொழுது நடந்தது என்று கேட்டேன் தோழியே.
7: எனக்கு
4: சரியாக தெரியவில்லை. ஐந்தில் மணி ஒலித்திருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
4: சொன்னவரின் பேர்
8: என்ன? ஹரிதரன் பேசுறேன்.
4: ஹரிதரன் அவர்களே, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
8: ஐயா தங்களிடம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
4: கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம வானொலி என்ன கலர்ல இருக்குது கவனமாக பேசும்போது? காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
9: பிற்பகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவச்சினியம்பலின் சோமசுந்தரம் உங்களுடன் உரையாடி வந்துள்ளேன்.
4: வந்து இருக்கிறீர்கள். நம்ம கடை என்ன கலர்ல அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்?
9: அப்படி ஒன்று நான் வைக்கவில்லை என்று சொல்கிறேன்.
4: அலங்காரம் செய்வீர்களா செய்ய மாட்டீர்களா வீட்டிற்கு?
9: செய்வேன் என்று சொல்லலாம்.
4: நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன?

0: அப்படி ஒன்று நான் பார்க்கவில்லை என்று கூறலாம்.
1: எத்தனை முறை தவிர்க்கும் வகையிலான விடையை சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறீர்கள்?
0: அப்படி ஒன்று செய்யவில்லை என்று சொல்லலாம்.
1: அப்படி அப்படி சொன்னால் இப்படித்தான் மணி ஒழிக்கும், எப்படியும் வந்து விடுவீர்கள் அடுத்த முறை. இப்பொழுது வரும் நேயர் யாரோ, வருக. வணக்கம். வணக்கம் சொன்னவர் என் தியாகராஜன். உங்களின் முதல் பெயர் என்ன என்று சொல்லுங்கள். இன்னொரு முறை. லீலா கமலி தியாகராஜன் அவர்களை சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்துக்கு முந்தைய வாரம் பேசினோமா? எந்த வாரம் பேசினோமாமா?
2: சென்ற வாரம்
1: பேசி இருக்கிறீர்கள். கோடை பண்பலை நூறுப்புல இருந்து நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ, வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் வடக்கு வீதி ஓடைப்பட்டி ராமராஜ்.
1: ராமராஜ் அவர்களே, மணி ஒலி.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குன்னு கேட்கற மாதிரி நீங்க ஹலோ சொன்னதுனால தான் ஆட்டத்தில இருந்து வெளியே ஏத்திருக்கிறோம். ஒரு திங்கள் கழித்து வாருங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேர் யாரோ, வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: தேனி மாவட்டம் கம்பம் வாழைப்பழைய வாரி ராஜ்குமார்.
1: ராஜ்குமார் அவர்களே, வணிகர் என்று சொல்லி இருக்கலாம். வணக்கம் என்ற ஒற்றை சொல்லும் வந்தது, அதனால் மணி ஒலித்திருக்கிறது. வியாபாரி என்பதற்கு வணிகர் என்பது நல்ல தமிழ் சொல் பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ, வருக. வணக்கம்.
5: மல்லிகாரமும் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து ஐயா
1: வந்து இருக்கிறீங்க. சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் பேசணுமா, அதுக்கு முந்தின வாரம் பேசணுமா? நான் கேள்வியை கேட்டால் குழம்ப வேண்டியதில்லை. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கத்துடன் சேல வேண்டியதான தியாகராஜன்.
1: தியாகராஜன் அவர்களை, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: சேலை வணிகம் செய்து கொண்டே இருக்கிறேன். நண்பரே,
1: எத்தனை வருடங்களாக இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
6: இரண்டு ஆண்டுகளாக.
1: அழகான சொல்கிறது, ஈர ஆண்டுகளாக சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
7: ஈரோடு மாவட்டத்திலிருந்து லோகனாம்பாள் பேசுகிறேன்.
1: லோகனாம்பாள் அவர்களே, நடுவர் குளம் கையை உயர்த்தி சொல்லியிருக்கிறார்கள், ஒற்றை சொல் சொன்னீர்கள் என்று அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம். ஒரு நிமிட போட்டி தான் வந்து விட்டீர்கள். அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ, வணக்கம். கோடை பண்பலை நூறு. ஹலோ, யார் வந்திருக்கீங்க?
8: ஹலோ.
1: மை டெஸ்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா சொல்லலாம். உங்க பேர்
8: என்னங்க? மாவட்டம்
1: தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களே, ஹலோ என்று சொல்ல ஏலோ வணக்கம் என்று சொல்வோம். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் தோழரே.
1: சொன்னவரின் பெயர் என்ன?
9: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சின்னாலப்பட்டி தானி ஓட்டு வண்டி ஓட்டம்
1: கணேசன்
9: உரையாடுகிறார்.
1: கணேசன் அவர்களை சென்ற வாரம் தானே சொல்லி அனுப்பியிருந்தேன். ஐயா அவர்களுக்கு புரியும் என்ற நம்பிக்கையோடு கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
10: நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலிருந்து அமுதா தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: அமுதா அவர்களிடம் உங்களிடம் எத்தனை ஹேர் பின்கள் இருக்கின்றன?
10: அப்படி எதுவும் எனக்கு இல்லை ஐயா.
1: பின்னு கோச்சி வச்சு இருக்கிறீர்களா? உங்களுக்கே தெரியும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
13: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
14: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
15: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
17: கோடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் AK தங்க மாளிகையின்

0: வாழ்த்துக்கள்.
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
2: சித்திர செவ்வானம்
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: விசும்பின் துளிகளை விழிகள் வரவேற்க காத்திருக்கும் வேளையில் வேன்மிகு மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
7: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
8: வணக்கம் ஐயா.
7: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
8: புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குடி வட்டம் வடக்குபடி சிற்றூர்ல இருந்து ஆவண்ணா அந்தோணி ஜார்ஜ் உங்களோட உடனே.
7: அந்தோணி ஜார்ஜ் அவர்களே, நம்ம வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன?
8: நீங்க சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை.
7: நம் வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன?
8: ஒற்றை
7: சொல்லாக வந்து இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
7: வணக்கம் சொன்னவரின்
9: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் போலரையிலிருந்து கோகுலகிருஷ்ணன் உரையாடுகிறேன் ஐயா.
7: கோகுலகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் வந்து எப்பொழுதாவது மேஜிக் பார்த்து இருக்கிறீர்களா? மேஜிக் பண்ணுவாங்களா, பார்த்துருக்கீங்களா?
9: பார்த்துருக்கிறேன் ஐயா.
7: என்ன பார்த்து இருக்கிறீர்கள்?
9: தாங்கள் கூறியது.
7: தாங்கள் கூறியது என்ன என்று தெரியுமா?
9: தமிழில் அதை கூற இயலவில்லை ஐயா.
2: செப்பிடு வித்தை
7: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். அழகாக தெரிந்து மேஜிக் என்பதற்கு
2: செப்பிடு வித்தை.
7: மணி ஒழித்ததற்கு பார்த்திருக்கிறேன் ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
10: மதுரை மாவட்டம் அச்சமத்திலிருந்து பேசுறேன் ஐயா.
7: பேச வந்திருப்பவரின் பேர் என்ன?
10: முருகேசன் ஐயா.
7: முருகேசன் ஐயா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
11: வணக்கம் ஐயா, நான்
7: காமராஜ் ஐயா. நீங்க பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. அடுத்த வாரம் வருகிறீர்களா? இப்பொழுது நன்றாக பேசிவிடலாமா?
11: பேசிவிடலாம் ஐயா.
7: இப்பொழுதிருந்து காலநொடி தொடங்குகிறது. உங்கள் பெயர் என்ன ஐயா?
11: என்னுடைய பெயர் காமராஜ் ஐயா.
7: காமராஜ் ஐயா, என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்?
11: கால்நடைகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
7: உங்களின் ஆசை என்ன?
11: என்னுடைய ஆசை மிகவும் பெரியது
7: என்று சொல்ல வேண்டும். அதுதான் தமிழில் நன்றாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: வணக்கம்.
7: சொன்னவரின் பெயர் என்ன? முனியசாமி அவர்களே, கிராமம் என்று சொல்லி தவிர்த்து வரலாமே. கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்திருப்பவர் யாரோ? வணக்கம். சொன்னவர் தோழர் என்ற சொல் மட்டும் கேட்டது. உங்கள் பெயர் என்ன? கொடைக்கானலில் நல்ல மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. கொடைக்கானலுக்கு வரும் வண்டி ஓட்டுநர்கள் கவனமாக வரவும், வளைவுகளில் பார்த்து திரும்பி வரவும், அடுத்தவருக்கும் வழிவிட்டு வாருங்கள். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: சங்க இலக்கியங்களை இளமையோடும் அழகோடும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நம் உயிரில் கலந்த தமிழ் மொழியோடு பேச வந்திருக்கும் நேயர்
1: வணக்கம். அன்பு நேயர் வருக வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாய்க்கம்பட்டியிருந்து ஜெயச்சந்திரன் செப்புக செந்தனோடு உரையாட வந்துள்ளேன் நண்பரே.
1: வந்து இருக்கும் நேயரே, நீங்கள் ஜெயித்து எத்தனை நாள்கள் ஆகின்றன?
2: நான் வாகை சூடியது எனக்கு நினைவில் இல்லை. ஏதாவது அப்படி இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன்.
1: விலகிக் கொள்ள வேண்டாம், தொடரலாமா? இப்பொழுதிருந்து உங்க காலநடி தொடங்கட்டுமா?
2: தொடங்கலாம் நண்பரே,
1: தொடங்கலாம். நம் வீட்டு சுவற்றில் எத்தனை போட்டோக்கள் மாட்டி வைத்திருக்கிறீர்கள்?
2: அவ்வாறு நான் புகைப்படங்களை மாற்றும் பழக்கம் இல்லை. சுவற்றில் ஆணி அடிக்க கூடாது.
1: ஆணி அடிக்க கூடாது. பூசணிக்காயில் என்ன வைத்தால் நன்றாக இருக்கும்?
2: அந்த செடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை. இருந்திருந்தால் நான் அதை பற்றி சரியாக கூறியிருப்பேன்.
1: கேரட் வந்து எத்தனை கேரட் போட்டா சாம்பார் நல்லா இருக்கும்?
2: அது என் மனைவியிடம் கேட்க வேண்டிய கேள்வி சகோதரரே.
1: இதுமுறை இதுவரை எத்தனை பேரிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி இருப்பீர்கள்?
2: நான் யாரிடமும் கையெழுத்து வாங்கியதில்லை நண்பரே.
1: அதற்கழகான தமிழ் சொல் இருக்கிறது ஆட்டோகிராஃப் என்பது. அது வாழ்த்தொப்பம், கையொப்பம் என்று கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அவர்கள் நம்மை வாழ்த்தி கொடுப்பதால் ஆட்டோகிராஃப் என்பதற்கு வாழ்த்தொப்பம் என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பெயர் என்ன?
3: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தீபலை ஆனந்தி.
1: ஆனந்தி அவர்களே, ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்படியா அமைதியா இருந்தால் ஆனந்தம் எப்படி அம்மா வரும்? கோடை பண்பலை 100.5 சொல் விளையாட்டாக வந்து கொண்டிருக்கும் நேயர் யாரோ வருக வணக்கம்.
4: வணக்கம். விஜயலட்சுமி.
1: விஜயலட்சுமி, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
4: கம்பத்திலிருந்து வந்திருக்கேன் ஐயா.
1: கம்பத்திலிருந்து வந்திருக்கேன். டீக்கு பிஸ்கட் நல்லா இருக்குமா, பிரெட் நல்லா இருக்குமா?
4: இதாங்க ஐயா
1: ஒற்றை சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம், அவரின் புன்னகையோடு கலந்து இருக்கிறார் அடுத்த நேயர் வருக வணக்கம். 4:34 வந்திருப்பவர் யாரோ வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவர் பெயர் என்ன?
5: எனது பெயர் சுருளிராஜன் ஐயா.
1: சுருளிராஜன் அவர்கள் எந்த ஊர்லேருந்து வந்து இருக்கிறீர்கள்?
5: தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி தாலுகா
1: என்பதற்கு தமிழில் வட்டம் என்று சொல்வோம். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்து இருக்கிறார், உங்கள் பெயர் என்னவோ?
6: மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் ஐயா.
1: சுதாகர் அவர்களே, நம் ஊரில் ஜீப்புகள் இருக்கின்றனவா?
6: அது இல்லைங்க ஐயா.
1: சென்ற வாரத்துக்கு முந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் வந்தோம் அப்படித்தானே? என்னை நமக்காக நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் நம் நேயர். நேயர் அனைவருக்கும் கேட்டிருக்கும் இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக வணக்கம். வந்தவர் சென்று விட்டார். கோடை பண்பலை 100.5 செப்புக

0: அசல் தமிழ். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ? வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: முகமது அலி ஜின்னா. பெரிய குளத்துல இருந்து தஞ்சாவூர்.
0: பெரிய குளத்துல இருந்து வந்திருக்கீங்களா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்களா?
1: தஞ்சாவூர்ல இருந்து பெரிய கோயிலுக்கு பின்புறம்.
0: பெரிய கோயிலுக்கு பின்புறம் இருக்கு. பெரிய கோயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது இப்பொழுது?
1: மிகவும் அழகாக இருக்கின்றது.
0: மிகவும் அழகாக இருக்கிறது. மதியம் என்ன சாப்பிடும் நம்ம வீட்டுல?
2: பேசுறீங்க.
0: பல் துளக்கான் வைத்து விளக்கினீர்களா? ஆமா என்பது ஒற்றை சொல்லாக இருக்கிறது. முயற்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் வட்டம் கமலாபுரம் சுற்றூரிலிருந்து மணிகண்டன் உரையாடுகிறேன்.
0: மணிகண்டன் அவர்களை, இப்பொழுது என்ன சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறது?
3: நான் கனரக வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிறேன்.
0: அழகான சொல் இருக்கு. அழகான கவனமாக ஓட்டுங்கள் அன்பு நண்பரே. இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ? வருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்லேருந்து எஸ் செல்வராஜ்.
0: எஸ் செல்வராஜ். எஸ் என்பதற்கு பொருள் என்ன ஐயா?
4: புரியலையா?
0: புரியலங்க ஐயா. எஸ் என்பதற்கு பொருள் என்ன ஐயா? உங்கள் இனிஷியல் உங்கள் தந்தையின் முன்னிலத்தை சொல்லி இருக்கலாம். என்னங்க என்பது முற்றச் சொல்லாக வந்திருந்த நேரத்தில் இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்தூர் என்னும் சிற்றூர்லிருந்து பால்தாசி சங்கருடன் உரையாட வந்துள்ளேன்.
0: உங்களின் பெயர் பால்தாசா ஐயா?
5: பே பால்ராஜ் என்று கூறினேன்.
0: பே பால்ராஜ் அவர்களே, நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
5: நான் தங்களுடன் செப்புக செந்தமிழில் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
0: ரோஜா பூ என்ன கலரில் இருக்கும்?
5: சிகப்பு வண்ணத்தில் இருக்கும் என்று கூறலாம்.
0: அதை அழகாக சொல்ல வேண்டும். சிகப்பு என்று சொல்லக்கூடாது, அதனை
6: சிவப்பு
0: என்று சொல்ல, சிவந்த சித்திர செவ்வானம் என்று சொல்வோம். அப்படித்தானே? கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ? வணக்கம். ஜெய் பொன்ராஜ் அவர்களே, உங்கள் தந்தையின் பெயர் என்ன ஐயா?
7: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
8: எனக்கும்
9: விரைவு திருச்சி சாரதாசில்.
10: நம்ம அவங்களை சைக்கணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காட்டை நீவாடி நினைக்கிற ஒரிஜினல் மண்டாடி ஆகும்.
11: தள்ளுபடி ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
12: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
13: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
15: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடை தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
16: காமராஜர்புரத்தில் வாழும்
15: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
17: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
18: விவசாயம் பீன்ஸ் போட்டிருக்கோம், சௌச்சவ் போட்டிருக்கோம், மிளகா கத்திரி நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவகடா போட்டிருக்கோம்,
17: எல்லாமே
18: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
17: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
18: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
17: ஏற்றுமதி பண்றீங்க?
18: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
15: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
2: தொழிலழகு மொழியை தடையின்றி உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
5: வணக்கம்
6: சார். செந்திலுங்க,
5: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
6: பழனியில
5: இருந்து. செந்திலுங்க என்பது ஒற்றை சொல், சார் என்பது பிறமொழி சொல். பழனியிலிருந்து என்பது ஒற்றை சொல்லாக வந்திருந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன? கடைபிடித்து வாருங்கள். சென்ற வாரம், சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
7: வணக்கம் சகோதரி.
5: சொன்னவரின் பெயர் என்ன?
7: தேனியிலும் சொர்ணலதா விளையாட வந்துள்ளேன்.
5: சொர்ணலதா அம்மா அவர்களே, மதியம் என்ன சமைத்தீர்கள் நம்ம வீட்டில்?
7: நான் கோயிலுக்கு சென்றதா சமையல் செய்யவில்லை.
5: சமையல் செய்யவில்லை. சமையலா? சமையலா,
7: சமையல்
5: ஒற்றை சொல்லும் கூட அத சா மா யா இல் என்று சொல்லக்கூடாது, சா மை யா இல் என்று சொல்ல வேண்டும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
8: கரூர் மாவட்டம் புலியூர் வந்து மனோகரன் உரையாடல்.
5: மனோகரன் அவர்களை, உங்களுக்கு முட்டை பிடிக்குமா பிடிக்காதா?
8: ஊதுபத்தி
5: இருக்கிறதா?
8: என்ன
5: ஊதுபத்தி? அது அழகான தமிழ் சொல் சொல்லி இருக்கிறோம். அப்படித்தானே ஊதுபத்தி வத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படித்தானே அதனை சொல்லும் பொழுது ஊதுபத்தி, மெழுகுபத்தி என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
9: தங்களுடன் உரையாட வந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
5: முள்ளக்காடு பாபு அவர்களே, இதுவரை எத்தனை முறை சொப்பனம் பார்த்து இருக்கிறீர்கள்?
9: சரியாக அது பற்றி எனக்கு தெரியவில்லை.
5: உங்கள் அதிர்ஷ்ட நம்பர் என்ன?
9: 3 என்று கூறலாம்.
5: இது என்ன எண்?
9: எது என்று தாங்கள் மீண்டும் ஒருமுறை கூறினால் நன்றாக இருக்கும்.
5: இது அதிர்ஷ்டம் என்ன, அதிர்ஷ்டம் இல்லாத
9: என்ன? எப்படி வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். அது போல்
5: அதுபோல் எடுத்துக்கொள்ளலாம். வீரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
9: அதற்காக பயிற்சிகள் இருக்க வேண்டும்.
5: இதுவரை எத்தனை முறை பந்தயத்தில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள்?
9: நிறைய முறை கலந்து கொண்டுள்ளேன் ஐயா.
5: எதில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: கருணாநிதி
5: ஐயா அவர்களை, இந்த முறை சரியாக விதிமுறையை கடைபிடித்து இருக்கிறோமா?
10: கண்டிப்பாக கடைபிடித்திருக்கிறேன்.
5: உண்மைதான், உண்மைதான். இதுவரை எத்தனை பேரிடம் சாரி கேட்டு இருக்கிறீர்கள்?
10: மன்னிப்பு நான் கேட்டதே இல்லையே.
2: ஒரு தெருள்க.
5: மன்னிப்பு என்பது தமிழ் சொல் அல்ல என்பதை பலமுறை சொல்லி இருக்கிறோம் நேய உறவுகளை. இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் வரும் நேரம் 4:44 வருக. வணக்கம்.
11: ஏதோ வணக்கம் சொல்லி நினைவது. நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தூரில் இருந்து பொன் கதிரேசன் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
5: பொன் கதிரேசன் அவர்கள், நம் வீட்டில் எத்தனை ரிமோட் கண்ட்ரோல்கள் இருக்கின்றன?
11: என்னிடம் அது மாதிரி உபகரணங்கள் இல்லை.
5: இல்லை, வேற எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் டிவி இருக்கா இல்லையா?
11: வானொலி மட்டும் உண்டது.
5: இதுவரை எத்தனை முறை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பீர்கள்?
11: அந்த உணவு நான் எனக்கு பிடிக்காது, அதனால நான் சாப்பிடுவதில்லை.
5: சாப்பிடுறதே உடம்புக்கு சக்தி வர வேண்டும் என்றால் என்ன சாப்பிடலாம்?
11: ஆரோக்கியமான
5: உணவு என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் என்பதற்கு பதிலாக இப்படிக்கு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருகிறார். வருக. வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா. குபேந்திரன்.
5: குபேந்திரன் ஐயா அவர்களை, என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
12: என்ன
5: வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
12: துணி தேய்க்கிற வேலை பார்க்கிறேன்.
5: எத்தனை வருஷமா?
12: 20 வருஷமா?
5: 20 ஆண்டுகளாக என்று சொல்வது சரியாக இருக்கும்.

0: 4:45 வருபவர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பினேயரே, உங்கள் பெயர் என்ன? கோடைப்பன் வலை. ஹலோ, வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: கோவை நரசிவரம் என்கே கந்தசாமி பேசுகிறேன்.
0: என்கே என்பதற்கு பொருள் என்ன ஐயா? ஆஹா என்று அவரே கிளம்பிவிட்டார். வழிவிட்டு விடுவோம் அவருக்கு. கோடை பண்பலையின் 1:05 இப்பொழுது கேட்கலாம்.
2: எனக்கும்
3: செப்புக செந்தமிழ்.

0: எல்லைகள் கடந்து புகழ் ஒளி வீசி வரும் தமிழ் மொழியில் உரையாட இருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு. வணக்கம். உங்கள் பேர் என்ன?
2: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மா காந்திமதி தங்கையிடம் உரையாட வந்திருந்தேன்.
1: காந்திமதி அம்மா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
2: நான்கு பேர்.
1: நான்கு பேர் இருக்கிறார்கள். அவர்களின் பெயர்கள் என்ன என்று சொல்வதற்கு முன்னால், இன்று மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
2: பழைய சோறு சாப்பிட்டேன்.
1: பழைய சோறு எந்த தட்டில் போட்டு சாப்பிட்டீர்கள்? மண் தட்டில் போட்டு சாப்பிட்டீர்கள். யோசிப்பதற்கு முன்னால் கால இடைவெளி கடந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல இருந்து மல்லிகா பேசுகிறேன் ஐயா.
1: மல்லிகா அம்மா அவர்களே, உங்களுக்கு சென்ற முறை மல்லிகை பூ பிடிக்குமா என்று கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
3: அந்த கேள்வி கேட்கவில்லை சகோதரரே.
1: வேற என்ன கேள்வி கேட்டேன்? எதற்காக அவுட் ஆனோம்?
3: சரியாக நினைவில் இல்லை.
1: நினைவில் இல்லை, வைத்திருக்கவில்லை. அது உங்கள் வீட்டில் எந்த ஜன்னலில் காற்று அதிகமாக வரும்?
3: எல்லா சரளத்திலும் காற்று அதிகமாக வரும்.
1: மிகுதியாக வரும். சாளரம், காலதர் என்று சொல்வோம். அதிகம் என்பதற்கு பதிலாக மிகுதி என்று பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம். தேனி மாவட்டம் குன்னூர் செல்வம் வளர்ச்சி செல்வம்
1: செல்வம்
4: உரையாட வந்துள்ளேன்.
1: செல்வம் அவர்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்?
4: அமைதியாகத்தான்
1: இருக்கு. வீட்டுல கரண்ட் இருக்கா இல்லையா? இப்படியே அமைதியா இருந்துட்டே இருந்தா எப்படி பேசினாதான் கால இடைவெளி நடந்ததா? ஓ, அதற்காக தான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பார் போலும். இப்பொழுது இணைப்பில் காத்திருப்போம் யாரோ வருக. வணக்கம். நிகழ்ச்சியில் இணைபவர் யாரோ?
5: இனிய மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கத்தோடு பிருந்தா அவர்கள் எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
5: நான் தேனியில இருந்து பேசுகிறேன் ஐயா.
1: அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அம்மா?
5: நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக.
1: எத்தனை வருடங்களாக இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
5: நான் 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: உங்களுக்கு மிகவும் பிடித்த சாப்பாடு என்றால் எதனை சொல்வீர்கள்?
5: எனக்கு மிகவும் பிடித்த உணவு அரிசி சோறும் கோழி கறி குழம்பும்.
1: இப்பொழுது நான் பேசும்பொழுது ஆ என்று சொன்னமே அதை நாம் என்று எடுத்துக்கொள்கிறோம் தோழியே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
6: மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி.
1: சிவகாமி அம்மா அவர்களே, என்ன விஷயத்திற்காக நீங்கள் கோபப்படுவீர்கள்?
6: எனக்கு சினம் வராது தோழரே.
1: சினமே வராது. நஷ்டம் வரும் நேரங்களில் என்ன செய்வீர்கள்?
6: துன்பம் வரும் வேளையில் அமைதியாக இருப்பேன்.
1: கஷ்டம் வரும் நேரத்தில்?
6: அப்பொழுதும் அமைதியாகத்தான் இருப்பேன்.

0: உங்களின் இஷ்ட உணவு என்ன?
1: மீண்டும் ஒருமுறை கூறுங்கள் தோழரே.
0: உங்களின் இஷ்ட உணவு என்ன?
1: தக்காளி உணவு, தக்காளி சோறு எனக்கு மிகவும் பிடிக்கும் தோழரே.
0: எந்த தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்?
1: நிலைவெளி தட்டில் சாப்பிடுவேன்.
0: உங்களுக்கு என்ன அலங்காரம் என்றால் பிடிக்கும்?
1: ஒப்பனை மிகவும் பிடிக்கும்.
0: நீங்கள் யாருடைய ரசிகன்?
1: சுவிஞன் வந்து எனக்கு விஜயகாந்த் மிகவும் பிடிக்கும்.
0: பக்கத்தில் சொல்லிக் கொடுப்பவரின் பேர் என்ன?
1: குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
0: நீங்க மாட்டிக்கொண்டீர்கள். அவரின் பேச்சை கேட்க வேண்டாம். இந்த விடயத்திற்கு மட்டும் இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் அன்பரே. தங்களுடன் உரையாட
0: வந்து. உங்களின் பெயர் விஜயாவா? அம்மா
2: கோடி
0: பண்பலையின் ஒரு புலி ஐந்தில் இப்பொழுது கேட்கலாமே.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி

0: பேர் விஜயாவா? அம்மா
1: ஆர் விஜய்.
0: ஆர் விஜய், ஆர் என்பதுக்கு பொருள் என்னம்மா? ஆங்கிலத்தில் இரண்டாவது எழுத்து. அழகாக சொல்லி சென்று இருக்கிறீர்கள் கோடிப்பண்பலையின் ஒரு புலி ஐந்தில். இப்பொழுது கேட்கலாமே.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
0: என்ன காற்றில் ஒலியலை வீசும் இன்ப நேரத்தில் தமிழோர் வந்து இருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
5: அவையோருக்கு அன்பான வணக்கத்துடன் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
0: பெருமாள் ஐயா அவர்கள், உங்களுக்கு என்ன வேஷம் போட்டால் பிடிக்கும்?
5: எனக்கு அனைத்து வேடங்களும் பிடிக்கும் ஐயா.
0: வேடம் என்று சொல்லி இருக்கிறீர்கள், இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
5: எதுவும் இல்லை என்று கூறலாம்.
0: உங்களுக்கு என்ன வியாதி வந்த பொழுது டாக்டரிடம் சென்றீர்கள்?
5: எனக்கு நீர் கொழுகல் என்ற நோய் வந்த பொழுது நான் மருத்துவரிடம் சென்றேன்.
0: அது நீர் கோர்வை என்று சொல்லி அப்படித்தானே சொல்ல வேண்டும்? ஜலதோஷம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் நீர்க்கோவை என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியை நினைவது ரா கவிதா ராஜா, நிலக்கோட்டை வட்டம் புள்ளக்காடுபட்டி என்ற பட்டிக்காட்டிலிருந்து.
0: வந்து இருக்கும் தோழியே, உங்களின் ஆதார் கார்டு என்ன கலரில் இருக்கும்?
6: என்னுடைய அடையாள அட்டை எல்லா பச்சை
0: மகாராஜன் அவர்களை இதுவரை ஏதாவது தாயத்து போட்டு இருக்கிறீர்களா?
7: அப்படி ஒன்றும் போடவில்லை.
0: காலையில் எதனை வைத்து சவரம் செய்தீர்கள்?
7: சவரம் செய்யவில்லை ஐயா.
2: மழிப்பு
0: என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். முடியினை மழிப்பதால் அதனை மழிப்பு என்று சொல்வோம். கோடை பண்பலை நுறுப்பிலே நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் என்ன?
8: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
8: சாரியா,
0: ஏன் என்ன நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அவரே மறந்துட்டார் போலும். கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக சந்தமிழில். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் சொன்னவரின்
9: கரூர் மாவட்டம் தையல் கலைஞன் தா தியாகராஜன் தாங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: தியாகராஜன் அவர்களை, தினசரி எத்தனை ஷர்ட் தைப்பீங்க?
9: இன்று 5 சட்டைகள் தைத்துள்ளேன் ஐயா.
0: அதற்கு எத்தனை பட்டன்கள் வைத்தீர்கள்?
9: அது பொத்தான் வைப்பது, கடையில் கொடுத்து வைத்துக் கொள்ள.
0: மற்றவரிடம் கொடுத்து வைத்திருவீர்கள் அப்படித்தானே?
9: கூறுங்கள் ஐயா மீண்டும்.
0: சனிக்கிழமை உங்களுக்கு லீவாக அன்னைக்கு வந்து வேலை பார்ப்பீங்களா? அழகான சொல்லை பயன்படுத்தி கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலையில் வருபவர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் சார் என்று சொன்னவரின் பெயர் என்ன? சித்ரா மாணிக்கம். சார் என்று சொல்லலாமா இந்த நிகழ்ச்சியில்?
10: சொல்லக்கூடாது.
0: சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிற நம் நேயர் அல்லவா. தமிழ் தெரிந்த அத்தனை நேய உறவுகளும் நம்மோடு இணைந்து இருக்கும் இப்பொழுது வருபவர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில்.
11: சொன்ன
0: நண்பனின் பெயர் என்ன?
11: நான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாத்தன்குடி சிற்றூரிலிருந்து. என்னுடைய பெயர் முருகன் என்று கூறலாம்.
0: முருகன் அவர்களை, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
11: நான் இப்பொழுது எங்களது வீட்டில் இருக்கிறேன்.
0: வீட்டில் இருக்கிறீங்க? நம்ம வீட்டில் யார் அதிகம் பிடிவாதம் பண்ணுவார்? இது
11: எனது தந்தையார் தான் என்று கூறலாம்.
0: அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்களா உங்க அப்பா?
11: தங்களிடம் தான் கூறினேனே, அவ்வாறு தான் செய்வார்கள்.
0: அப்படிதான் செய்வார்கள். நம் ஊரில் எத்தனை வீதிகள் இருக்கின்றன?
11: நம்
0: ஊரில் ஏராளமான தெருக்கள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் நிறைவான நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். இணைபவரின் பெயர் என்னவோ?
12: தேனி மாவட்டம் துறை பெருமாள்.
0: துறை பெருமாள் அவர்களை நட்புக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்? நட்பு என்று வந்தவிடம் ஏதோ தயக்கத்தில் நின்று விட்டார் போலும். கோடை பண்பலை 100.5 இன்றைய செப்புக சந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது.

0: தமிழ் மலையில் நாம் நனைந்து சென்ற இந்த நேரத்தின் இன்றைய செப்புக செந்தமிழ் இதே நிறைவுக்கு வந்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சியில் மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
1: வழங்கிவிடலாம். நாமக்கல் சிவகாமி.
2: வாழ்த்துகள் நேரே. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: அடுத்ததாக தேனி பிருந்தா.
2: வாழ்த்துகள் நேரே. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக
1: நாமக்கல் சிவகாமி,
2: தேனி பிருந்தா.
0: இன்னொரு முறையும் சொல்லிவிடலாமே.
2: நாமக்கல் நடந்தி புளியம்பட்டி சிவகாமி, தேனி பிருந்தா.
0: இருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிடலாம். உங்களோடு சேர்ந்து தேனியை சேர்ந்தவரை தேனி கோபால்சாமி, நீங்கள் மூவரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டு சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியே கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
3: நன்மதியை நாள்தோறும் நமக்கு வழங்கிடும் நற்றமிழை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார், எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ்,
4: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
3: தேவி பிரியா,
4: கணினியாக்கம்
3: யுவபாலா. இனி அன்பியின் அழகினை ஆலாபனைகளால் அழகூட்டிட சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவநெடுமுன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும்

சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயக சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஸ்கஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பராஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

மாலை வந்து ஜன்னலோரம் நிற்க மனது மட்டும் ஏதோ நினைவில் தொழிய தேநீரின் வாசத்திலும் ஒரு கவிதை பிறக்க தென்றல் கூட மெதுவாக ரகசியம் சொல்ல பகல் முழுக்க சோர்ந்த இதயத்திற்கு மாலை நேரம் அமைதியை தர இசையால் உங்கள் இதயங்களை தழுவ கோடி பண்பலை 100.5 இது சித்திர செவ்வனம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நிறமாலை 5:10. இது கோடி பண்பலை நுறுப்புழை ஐந்தின் சித்திருச்சிவனம். மாலை காற்றோடு மல்லிகை வாசம் வந்து மனதை தொடுவது போல உன் நினைவு தினமும் என்னை மெதுவாக சுற்றி கொள்கிறது. நாள் முழுவதும் பேசாமல் இருந்தாலும் என் அமைதிக்குள் முழுவதும் நீயே இருக்கின்றாய். தொலைவில் இருந்தாலும் என் இதயத்திற்கு அருகில் கேட்கும் ஓசை உன் பெயர்தான். சில காதல் சத்தமாக சொல்லப்படாது, மெதுவாக மனதுக்குள் ஒழித்து கொண்டே இருக்கும். நம் காதலைப் போல

கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை நுறுபுழி ஐந்தின் சித்திரச்ச வனம். மெதுவாக மனதுக்குள் வந்து சத்தமில்லாமல் என் நாட்களை மாற்றிவிட்டாய். ஒரு பார்வையிலே ஆயிரம் வார்த்தைகளை பேசிவிட்டு அமைதியாகவே காதலை விதைத்து விட்டாய். சில காதல் வந்து செல்லாது, மெதுவாக மனதில் தங்கிவிடும், காற்றோடு கலந்த வாசம் போல.

0: வாளிகள் புடை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான் வருவான்.
1: RS இன்ஃபோடெயின்மென்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கொடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேரமாலை 5:20. இது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வனம். தனியாக பறந்து கொண்டிருந்த இந்நாட்களில் உன் வரவு ஒரு இனிய இசை போல, மலை நின்ற பிறகும் இலைகளில் தங்கும் துளி போல, நீ வந்த பிறகும் உன் நினைவு மனதில்

தங்கியே இருக்கின்றது. இரண்டு மனது சேர்ந்த பிறகு வார்த்தைகள் கூட குறைந்து போகும் போல. ஏனென்றால் சில காதல் கண்களில்தான் முழுதாக பேசிக்கொள்கின்றது.

சாமந்திப்பூ வாசம் இரவோடு கலந்தது போல உன் காதல் இந்நாட்களோடு கலந்துவிட்டது. தூங்க வேண்டிய நேரத்திலும் மனது மட்டும் உன் பெயரை தேடுகின்றது. சில உணர்வுகள் நிலா வெளிச்சம் போல அமைதியாக இருந்தாலும் இதயத்தை முழுக்க ஒளியால் நிரப்பிவிடும்.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை நுறுபுழு ஐந்தின் சித்திர செவ்வானம். நடு சாமத்தில் வீசும் குளிர்காற்று போல உன் நினைவு மெதுவாக மனதை மயக்குகின்றது.

0: கோடைப்பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம். இது சித்திரச்சி வண்ணம் நம் கோடை பண்பலை 100.5. காதல் சில நேரம் பெரிய வார்த்தைகள் கேட்காது. ஒரு சின்ன பார்வை, ஒரு மெதுவான சிரிப்பு, அதுவே ஒரு வாழ்நாள் நினைவாக மாறிவிடும். உன்னோடு பேசும் ஒவ்வொரு நொடியும் அந்த நினைவுக்காகவே காத்திருக்கின்றது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.
3: அத்தியாயம் 38, என்ன தண்டனை.
2: நரசிம்ம பல்லவர் குந்தவியிடம் அவள் மனத்தில் உள்ளதை கூறுமாறு சொன்னார். குந்தவி ஆதியோடு அந்தமாக அனைத்தையும் கூறினாள். கடைசியாக விக்கிரமனையே நாதனாக வரித்துவிட்டதாகவும் வேறொருவரை மனத்திலும் நினைக்க மாட்டேன் என்றும் கூறினாள். இனி சக்கரவர்த்தி அப்போது அன்பு கனிந்த குரலில் கூறினார், குழந்தாய், இந்த உலகில் அன்பு ஒன்றுதான் சாஸ்வதமானது, மற்றதெல்லாம் அனித்தியம். இரண்டு இளம் உள்ளங்கள் அன்பினால் ஒன்று சேரும் போது அங்கே அன்பு வடிவமான கடவுளே சாநித்தியமாயிருக்கிறார். அவ்விதம் அன்பினால் சேர்ந்த உள்ளங்களுக்கு மத்தியில் நின்று தடை செய்ய யாருக்குமே பாத்தியதை கிடையாது, தாய் தகப்பனுக்கு கூட கிடையாதுதான். ஆகையால் நீ சோழ நாட்டு இளவரசனை மனம் புரிய விரும்பினாயானால் அதை ஒரு நாளும் நான் தடை செய்யேன். ஆனால் குழந்தாய், நமது பல்லவ வம்சம் நீதி நெறி தவறாது என்று புகழ் பெற்றது. பல்லவ சாம்ராஜ்யத்தில் ராஜகுலத்தினருக்கும் ஒரு நீதிதான், ஏழை குடியானவனுக்கும் ஒரு நீதிதான். ஆகையால் சோழ ராஜகுமாரன் விஷயத்தில் ராஜ்ய நீதி கிணங்க விசாரணை நடைபெறும். குற்றத்துக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். அதற்கு பிறகும் நீ அந்த ராஜகுமாரனை மணக்க விரும்பினால் நான் குறுக்கே நிற்க மாட்டேன் என்றார் நரசிம்ம பல்லவர். இதை கேட்ட குந்தவி, அப்பா, தேச பிரஷ்டமானவர்கள் திரும்பி வந்தால் தண்டனை என்ன என்றாள். சாதாரணமாக மரண தண்டனை தான், ஆனால் சோழ ராஜகுமாரன் விஷயத்தில் யோசிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன என்றார். என்ன அப்பா, நீதான் அடிக்கடி சொல்வாயே, அந்த ராஜகுமாரனுடைய காரியங்கள்

0: இதற்கெல்லாம் அவன் பொறுப்பாளி அல்ல, போலிச்சிவனடியாருடைய போதனைதான் காரணம் என்று. அது உண்மைதான் என்று தோன்றுகிறது. அந்த சிவனடியாரும் இப்போது அகப்பட்டிருக்கிறார். அவரையும் விசாரித்து உண்மை அறிய வேண்டும் என்றார். அப்போது குந்தவி மனத்திற்குள், ஆமாம், அந்த போலிச்சடை சாமியாரால் தான் எல்லா விபத்துகளும் வருகின்றன. அவர் அனாவசியமாக நேற்றிரவு ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டிராவிட்டால் இத்தனை நேரம் அந்த வீர ராஜகுமாரர் கப்பலில் ஏறி இருப்பாரல்லவா என்று எண்ணமிட்டாள். அதோடு இன்னும் ஒரு விஷயமும் யோசிக்க வேண்டியிருக்கிறது. செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரிக்கு குதிரை கொடுத்து சோழ நாட்டுக்கு அனுப்பி வைத்தது யார், ஞாபகம் இருக்கிறதா குழந்தாய் என்று கேட்டார். அப்பா என்று வியப்பும் ஆனந்தமும் கலந்த குரலில் குந்தவி கூச்சலிட்டாள். ஒற்றர் தலைவன் வேஷத்தில் இருந்த சக்கரவர்த்தி குதிரை கொடுத்து அனுப்பித்தானே விக்ரமன் சோழ நாட்டுக்கு போனான் என்பது அவளுக்கு நினைவு வந்தது. அப்படியானால் எப்படி தண்டனை ஏற்படும் அப்பா என்றாள். எல்லாம் விசாரிக்கலாம் குழந்தாய், விசாரித்து எது நியாயமோ அப்படி செய்யலாம். பல்லவ ராஜ்யத்தில் நீதி தவறி எதுவுமே நடக்காது என்றார் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 38 என்ன தண்டனை நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 39 சிரசாக்கினை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம், அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை நுறுபுழி ஐந்தின் சித்திரிச்ச வண்ணம். நிறமாலை 5:43.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சொல்ல முடியாத காதலை அமைதிதான் அதிகமாக பேசுகிறது. அவள் பெயர் வந்தாலே இதயம் கூட மெதுவாக துடிக்கிறது. சிலர் வாழ்க்கையில் வருவது சாதாரணம் அல்ல. நிலா இரவுக்கு எப்படி அழகோ அப்படியே சில மனிதர்கள் மனதுக்குள் அழகாகி விடுகிறார்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால இசையால் உங்கள் இதயங்களை நிரப்பிச் சென்றது கோடை பண்பலை நுறுபுழி ஐந்தின் சித்திரச்சு வனம். மீண்டும் கேட்கலாம் சித்திரச்சு வனம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இருப்பது சிறப்பானது. இத்தலத்தில் தீர்த்தம் மண்டகம் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு வரலாறு உண்டு. மண்டகம் என்ற பெயருக்கு தவளை என்று பொருள். நீரிலும் நிலத்திலும் வாழும் பண்புகளை கொண்டிருந்தார் சுதபா என்ற முனிவர். திருமால் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த முனிவர் திருமாலை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் சுபதாம் முனிவரை காண துர்வாச முனிவர் வந்திருக்கையில் தவத்தை மேற்கொண்டு இருந்ததால் வெகு நேரமாகியும் சுபதா முனிவர் துர்வாச முனிவரை கண்டு கொள்ளவில்லையாம். இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் சுபதா முனிவரை தவழையாக பிறக்குமாறு சபித்துவிட துர்வாசரிடமே சாப விமோசனம் கேட்க அவரும் அன்பில் திருத்தலத்திற்கு வந்து தீர்த்தத்தில் தவம் செய்து பெருமாளால் சாப விமோசனம் பெறுவாய் என கூறினாராம். அதன்படியே இத்தலத்தை இறைவன் சாப விமோசனத்தை அளித்தார் என்று கூறப்படுகிறது. இதனால்தான் இங்கு உள்ள தீர்த்தம் மண்டகம் தீர்த்தம் என அழைக்கப்படுகிறதாம்.

0: கோடை பண்பலை 100.5 MHz-இல் ஆலய தரிசனம்.
1: இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலை தரிசிக்கலாம்.

திருமாலிசை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஆலயம், 108 வைணவ திவ்ய தேசங்களில் 5வது திவ்ய தேசம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் எனும் இடத்தில் எழுந்தருளி அல்பாளித்துக் கொண்டிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியில் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது. இந்த ஆலயத்தில் எம்பெருமான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பதைப் போலவே தாரக விமானத்தின் கீழ் எழுந்தருளி

0: நமோ நமோ.
1: இந்த ஆலயத்தின் முன் மண்டபத்தில் ஆண்டாள் தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். மூலவர் நின்ற கோலத்திலும் உற்சவர் அமர்ந்த கோலத்திலும் இருக்கிறார். ஒரே சமயத்தில் ஆண்டாளின் இரண்டு கோலங்களையும் கண்டு தரிசனம் செய்வது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். தொடர்ந்து பிரகாரத்தில் நரசிம்மர், வேணுகோபாலர், லக்ஷ்மி நரசிம்மர், வீர ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு தனி சந்நிதிகளும் அமைந்துள்ளன. மூலவர் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சமேதரராக ஆதிசேஷன் மீது சயனித்த திருக்கோலத்தில் இருக்க உற்சவர் வடிவழகி நம்பி அமர்ந்த கோலத்தில் இருப்பதைக் கண்டு தரிசிக்க முடியும். தாயாரின் பெயர் அழகிய வள்ளி நாச்சியார். இங்குள்ள திருமாலுக்கு வடிவழகி நம்பி என்ற பெயர் வருவதற்கு ஒரு அழகிய வரலாறு இருக்கிறது. படிக்கும் தொழிலை செய்யும் நான்முகனுக்கு தானே அழகானவர். தன்னால் படிக்கப்படும் உயிரினங்கள் தன்னாலே அழகாக உருவாக்கப்படுகிறது என்ற கர்வம் ஏற்பட்டதாம். இந்த கர்வத்தை நான்முகனிடமிருந்து அகற்ற விஷ்ணு பூவுலகில் சென்று மானிடராய் பிறக்க சபித்தாராம். இந்த சாபத்தின்படி பல தலங்களுக்கு சென்று இறுதியாக இந்த தலத்திற்கு வந்தபோது திருமால் அழகான இளைஞரின் தோற்றத்தில் மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு காட்சி கொடுக்க அவரின் அழகை கண்டு வியந்து போன பிரம்மா, எப்படி இவ்வளவு அழகாக உள்ளீர்கள் என அவரிடம் கேட்க, அப்போது விஷ்ணு தனது உண்மையான வடிவத்தில் திருக்காட்சி அளித்து அழகு நிலையானது இல்லை, அதற்காக ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதை புரிய வைக்க பிரம்மனுக்கு அழகிய இளைஞனின் உருவில் காட்சி கொடுத்ததால் இந்த தல பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் என்றும் வடிவழகி நம்பி என்ற திருநாமங்களிலும் அழைக்கப்படுகிறார். இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் எனும் இடத்தில் எழுந்தருளி அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலை தரிசித்தோம்.
2: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: காஞ்சிபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வெல்வர் பிராண்ட் அரிசி.
2: கோடி பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம். தமிழால என்ன முடியும்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. தமிழ் பாட்டு இதனால என்ன லாபம் அப்படின்லாம். கோயிலில் கூட தமிழில் பாடின ஆழ்வார்கள் ஒரு பக்கம், நாயன்மார்கள் ஒரு பக்கம், எல்லாம் கடவுளோட போய் தமிழில் தானங்க பாடி பேசியிருக்கிறாங்க. இப்படி பாடுறதான் கடவுள் வந்துருவாரா? ஒரு கேள்வி கேட்குறோம். வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. 12 ஆழ்வார்களில் ஒருவர் யாருன்னு கேட்டால் திருமலிசை ஆழ்வார். திருமலிசைங்கிறது இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கு, சென்னைக்கு பக்கத்தில், திருவள்ளூருக்கு பக்கத்தில், கொஞ்சம் தூரம் போனால் காஞ்சிபுரம் வந்துடும். அவர் என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்துல போய் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சீடன் இருக்காரு, அவர் பேரு கணிகண்ணன். அந்த சீடனை ஒரு நாள் அழைச்சு அவன் நல்லா பாடுவார்னு, அவரும் நல்ல புலவர்னால காஞ்சியை ஆண்டு கொண்டிருந்த பல்லவராயன் என்ற மன்னன் அந்த கணிகண்ணனை அழைத்து என்ன பாடுனாரு. அவர் சொன்னார், இல்ல நான் வந்து மனிதர்களை பாடுறதில்ல அப்படின்னாரு. அப்போ உங்க ஆசிரியர் இருக்காருல திருமலிசை ஆழ்வார், அவரை பாட சொல்லு. நானாவது சில நேரங்களில் பாடிடுவேன், ஆனா என்னுடைய குருநாதர் நரர்களை பாடமாட்டார், மனிதர்களை பாடமாட்டார், இறைவனை மட்டும்தான் பாடுவார். கோவம் வந்துருச்சு மன்னனுக்கு. ஏன் ஆட்சியில இருந்துகிட்டு பாடுனா பாடமாட்டியா? எத்தனை புலவர்கள் வந்து பாடி பொருள் வாங்கி போறாங்கிறதா? நீ முதல்ல இந்த ஊரை விட்டு போ போ அப்படின்ட்டாப்ல. நாடு கடத்துற மாதிரி ஊர் கடத்தி விட்டாரு. சோர்வா வந்தான் திருமலிசை ஆழ்வார், கேட்டாரு என்னப்பா இல்ல என்ன ஊரை விட்டு போ சொல்றான் மன்னன். வாங்க போவோம், நானும் வர்றேன், வா போவோம். அப்ப அங்க இருக்க பெருமாளை பார்த்து திருமலிசை ஆழ்வார் சொன்னாரா, என் சீடம் போறான், நான் போறேன். பெருமாளே, நீ எதுக்கு இங்க படுத்திருக்க? நீ பெறப்பட்டு போவோம், அறியாலையா? பாருங்களேன் எப்படின்னு. கணிகண்ணன் போகின்றான் காமறு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடனே. சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். கிடந்த கோலத்தில் இருந்த எம்பெருமான், போறப்ப சும்மா அங்கு போய் படுக்க இடம் எல்லாம் போயிரும்ல, அதனால உன் பாயை சுருட்டிக்கணும்னு அந்த ஆதிசேஷன் ஆகிய அந்த படுக்கையை சுருட்டிக்கிட்டு பெருமாள் பின்னாடி போயிட்டாரான். மறுநாள் காலையில பல்லவராயன் கோயிலுக்கு வந்தா கோயில்ல சாமியை காணும், பயந்து போடான். நகரத்துல கடவுள் இல்லைன்னா, கோயிலுக்குள்ள சாமி இல்லைன்னா ஊர் பொலி விழுந்து போச்சு, பயந்துட்டாங்க எல்லாரும். அவன் என்ன பண்ணா, அவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டான். அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு. அவன் ஓடுனான், அந்த ஊருக்கு ஓடுனான். அந்த ஊர் பேர் என்னீங்களா? ஒரு நாள் இருக்கை, ஓரிக்கைன்னு பேரு. நான் அந்த ஊருக்கு போயிருக்கேங்க, ஓரிக்கைன்னு ஒரு ஊரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல. அங்க போனா இதுங்க பெருமாள் படுத்திருக்காரு, இவங்கன்ற உட்காந்துருக்காங்க. இவன் போன உடனே என்ன பண்ணான் தெரியுமா, பெருமாள் காலில் விழுந்தா, பெருமாளே நீங்க காஞ்சிபுரத்து வந்து விட்டுட்டா என் கதி என்ன? வாங்க. அவர் சொல்றாரு, நான் வரணும்னா திருமலிசை ஆழ்வார் காமிச்சு அவரு வரணும். அவர் காலில் விழுந்தான். நான் வரணும்னா என் சீடன் கணிகண்ணன் வரணும். அவங்காலே விழுந்தான் மன்னன். விழுந்துட்டு எல்லாரும் வாங்க, இப்ப மன்னா நீ போ வர்றோம், மன்னன் கிளம்புனா. இவர் திரும்பி பெருமாளை பார்த்து, சரி நாங்க கிளம்பிட்டோம், நீ இங்க படுத்திருக்க, வா போவோம், திருப்பி பழைய எடுத்துக்க. கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமறு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், அங்க வந்து படுத்துக்கோ துணி உடனே. சென்னா புலவன் யான் போக்கொழிந்தேன், நீ முந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள், அங்க வந்து படுத்துக்கோ. வா, முதல்ல சுருட்டி கொள்னாரு, இப்ப விரித்து கொள்னாரு. அதே போல பெருமாள் திரும்ப வந்து அங்க படுத்துறான் காஞ்சிபுரத்துல. இது கதையோ கதை இல்லையோ எதை பத்தியும் கவலை இல்லைங்க. எவ்வளவு அழகான ஒரு தமிழ் பாட்டு. இப்படி இதெல்லாம் செஞ்சாரா பெருமாள் அப்படின்னா? செஞ்சாருங்க. அதனாலதான் அவருக்கு என்ன பேரு தெரியுமா தமிழ்ல? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேரு. வடமொழியில யதோத்காரி, கடவுளை தமிழ் பாடி

0: வர வைக்க முடியுமா, தமிழ் பாட்டு மூலமாக எதையும் சாதிக்க முடியுமான்னு கேட்டா, இந்த பாட்டை எடுத்து சொல்லுங்க, தமிழால் எதுவும் முடியும். இதுதான் உண்மை. கடவுளுடைய அந்த அருளுக்கு பாத்தியப்பட்டவர்களால் தமிழிசை மூலமாக இறைவனையே ஈர்க்க முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் சிவபெருமான் கூட சுந்தரா சொற்றமிழால் எம்மை பாடுகன்னு சொல்லி தமிழ் பாட்டு பாட சொல்லி கேட்டுக்கிறார். எனவே இறைவனையே ஈர்க்கக்கூடிய கவரக்கூடிய ஒரு வல்லமை நம் மொழிக்கு உண்டு. தமிழ் மொழி அத்தனை பழமையும் பெருமையும் உடையது. அது கடவுளையே கவரும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. மேற்கு வானம் வெட்கம் கொள்ள, சூரியன் மெதுவாய் மறைய, மலர்களின் மனம் தவழ, மாலை ராகம் பாட காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
1: கொடி பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: இதமான கணங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 7 மணிக்கு வர காத்திருக்கிறது நேர்களின் விமர்சன கடிதங்களுடன் தங்கள் அன்புடன்.

மாலை பொழுதில் மனமயக்கும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நேரம் சரியாக மாலை 6:24. இன்றிரவு 8 நமது கோடை பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் தொட்டு 1, 2, 3 விளையாட்டுக்கள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
3: விவசாயம், பீன்ஸ் போட்டிருக்கோம், சவுச்சவு போட்டிருக்கோம், மிளகாய் கத்திரியை நட்டிருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவகடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க?
3: வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: RS Infotainment Eldred Kumar வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
5: 6:36 நாம் கேட்கொண்டிருக்கிறோம் இதமான காலங்களோடு கொடை பன்மலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெற

மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. வாங்க நேயர்களே, உங்களுடைய விருப்ப கானங்களை கேட்டு மகிழலாம். இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகத்தில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஆதித்த கரிகாலர் எப்பேர்ப்பட்ட ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டார் என்பதை வந்தியத்தேவன் கவனித்தான். கண்மூடித் திறக்கும் நேரத்தில் குதிரையை செலுத்திக் கொண்டு வந்து பன்றியின் மீது தன் கையிலிருந்த வேலைச் செலுத்தினான். வேல் பன்றியின் முதுகுத்தோலின் மீது மேலாக குத்தியது. பன்றி உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு திரும்பியது. அந்த வேகத்தில் வந்தியத்தேவன் கையில் பிடித்திருந்த வேலின் பிடி நழுவிவிட்டது. பன்றியின் முதுகில் லேசாகச் சென்றிருந்த வேல் நழுவி கீழே விழுந்தது. பன்றி இப்போது வந்தியத்தேவன் பக்கம் திரும்பி ஓடி வந்தது. அவன் தன் அபாயகரமான நிலையை உணர்ந்தான். பன்றியின் தாக்குதலுக்கு அவனுடைய குதிரையினால் ஈடுகொடுக்க முடியாது. கையில் வேலும் இல்லை. இளவரசரோ இன்னமும் குதிரையின் கீழிருந்து வெளிப்படுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார். தான் குதிரை மேலிருந்தபடி ஏதாவது ஒரு மரத்தின் மேல் தாவி ஏறிக்கொண்டால்தான் தப்பிப் பிழைக்கலாம். சிச்சி, எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி வந்து கடைசியில் கேவலம் ஒரு காட்டுப்பன்றியினாலேயோ கொல்லப்பட வேண்டும். நல்ல வேளையாக அருகாமையிலேயே தாழ்ந்து படர்ந்த மரம் ஒன்று இருந்தது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து பாய்ந்து மரத்தின் கிளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டான். கால் முதல் தோள் வரையில் அவனுடைய பலத்தை முழுவதும் பிரயோகித்து எழும்பி கிளை மீது ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் பன்றி அவனுடைய குதிரையை முட்டியது. குதிரை தட்டு தடுமாறி விழப்பார்த்து சமாளித்து கொண்டு அப்பால் ஓடியது. கரிகாலர் இன்னமும் குதிரையின் அடியில் கிடந்தார். வந்தியத்தேவன் மரக்கிளை மீது இருந்தான். காட்டுப்பன்றி இருவருக்கும் நடுவில் நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தது. இரண்டு எதிரிகளில் யாரை தாக்கலாம் என்று அந்த காட்டுப்பன்றி யோசனை செய்கிறது என்பதை வந்தியத்தேவன் அறிந்தான். இளவரசர் இன்னும் குதிரைக்கு அடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு வெளிவந்த பாடில்லை. வெளிவந்துவிட்ட போதிலும் பன்றியின் தாக்குதலை அவரால் அந்த சமயம் சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அவர் கையில் உடனே பிரயோகிக்கக்கூடிய ஆயுதமில்லை. வில்லை வளைத்து அம்பை விட வேண்டும். குதிரைக்கு அடியில் விழுந்து அகப்பட்டு கொண்டதில் அவருக்கு பலமான காயம் பட்டிருந்தாலும் பட்டிருக்கலாம். எப்படியும் இளவரசருக்கு சிறிது சாவகாசம் ஏற்படுத்தி கொடுப்பது அவசியம். இவ்வளவையும் மின்னல் மின்னும் நேரத்தில் வந்தியத்தேவன் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தான். தான் ஏறியிருந்த மரக்கலையை பலமாக உலுக்கி ஆட்டிக்கொண்டே ஆஹா ஊஹூ என்று பெரிதாக சத்தம் போட்டான். அவனுடைய யுக்தி பலித்தது. பன்றி மூர்காவேசத்துடன் அவன் ஏறியிருந்த மரத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. வரட்டும் வரட்டும், வந்து மரத்தின் பேரில் முட்டிக்கொள்ளட்டும் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவன் ஏறி உட்கார்ந்து உலுக்கிய மரக்கலை மடமடவென்று முறிந்தது. கடவுளே, இது என்ன ஆபத்து! கிளையுடன் தரையில் விழுந்தால் அடுத்த நிமிடமே பன்றியின் கோரப்பக்கள் அவனை சின்னாபின்னமாக கிழித்துவிடும். வேறுகளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டால்தான் பிழைக்கலாம். அப்படி தாவி பிடிக்க முயன்றான். பிடிக்க முயன்ற கிளை சற்று தூரத்தில் இருந்தபடியால் ஒருகை மட்டும்தான் பிடித்தது. பிடித்த கிளை மெல்லியதாயிருந்தபடியால் வளைந்து கொடுத்தது. கைப்பிடி நழுவத் தொடங்கியது. கால்கள் ஊசலாடின. சரி, கீழே விழ வேண்டியதுதான். உடனே மரணம்தான், சந்தேகமில்லை. ஏதோ கடைசியாக ஆதித்த கரிகாலரை காப்பாற்ற முடிந்ததல்லவா? இளைய பிராட்டி இதை அறியும் போது மன மகிழ்ச்சி அடைவாள் அல்லவா? தன்னுடைய மரணத்துக்காக ஒரு துளி கண்ணீர் விடுவாள் அல்லவா? ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதே சமயத்தில் கைப்பிடியும் நடுவிவிட்டது. வந்தியத்தேவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். தடால் என்று கீழே விழுந்தான். விழும்போதே நினைவை இழந்தான். வந்தியத்தேவன் நினைவு வந்து கண் விழித்து பார்த்தபோது ஆதித்த கரிகாலர் அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்து கொண்டிருப்பதைக் கண்டான். சட்டென்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து, இளவரசே, பிழைத்திருக்கிறீர்களா என்றான். ஆமாம், உன்னுடைய தயவினால் இன்னும் பிழைத்திருக்கிறேன் என்றார் ஆதித்த கரிகாலர். காட்டுப்பன்றி என்னாயிற்று என்று கேட்டான். அதோ என்று இளவரசர் சுட்டி காட்டிய இடத்தில் காட்டுப்பன்றி செத்து கிடந்தது. வந்தியத்தேவன் அதை சற்று உற்று பார்த்துவிட்டு, அரசே, இவ்வளவு சின்ன உருவமுள்ள பிராணி என்ன பாடுபடுத்தி விட்டது? கந்தமாறன் காட்டுப்பன்றியை குறித்து சொன்னது அவ்வளவும் உண்மைதான். கடைசியில் அதை எப்படித்தான் கொன்றீர்கள் என்று கேட்டான்.
1: நான் கொல்லவில்லை, உன்னுடைய வேலும் நீயும் சேர்ந்துதான் கொன்றீர்கள் என்றார் இளவரசர்.
0: வந்தியத்தேவன் அதன் பொருள் விளங்காதவனைப் போல இளவரசரின் முகத்தை பார்த்தான்.
1: என்னுடைய வேலை தாங்கள் நன்றாக உபயோகப்படுத்தியிருக்கிறீர்கள், ஆனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே. ஆபத்தான சமயத்தில் தங்களுக்கு உதவி செய்ய முடியாதவனாகிவிட்டேனே என்றான்.
0: நீ மரக்கிளையை பிடித்து உலுக்கி சத்தமிட்டாயல்லவா? அப்போது நான் குதிரை அடியிலிருந்து வெளிவந்து உன் வேலை எடுத்துக்கொண்டேன். என் மனத்தில் கொந்தளித்து

0: கொண்டிருந்த கோபத்தையெல்லாம் பாவம் இந்த பன்றியின் பேரில் பிரயோகித்தேன். வேலினால் குத்தப்பட்டதும் அது பயங்கரமாக சத்தமிட்டது. என் காதே செவிடாகிவிடும் போலிருந்தது. ஆனால் வேலினால் மட்டும் அது சாகவில்லை. நீ மரக்கிளையிலிருந்து நழுவி அதன் பேரில் விழுந்தாய். அந்த அதிர்ச்சியினால்தான் செத்தது என்று கரிகாலர் சொல்லிவிட்டு சிரித்தார். வந்தியத்தேவனும் அதை நினைத்து நினைத்து சிரித்தான். உடம்பை தடவி பார்த்து கொண்டு, ஓ, பன்றியின் மேல் விழுந்ததினாலேயேதான் காயம்படாமல் தப்பினேன் போலிருக்கிறது. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை கொன்றார் என்பதை இனி என்னால் நம்ப முடியும். அப்பா, எவ்வளவு மூர்க்கமான பிராணி என்றான். இந்த சிறு காட்டுப்பன்றியை பார்த்துவிட்டு வராக அவதாரத்தை மதிப்பிடாதே தம்பி. வடக்கே விந்திய மலையைச் சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றை கொம்பு உள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம். ஏறக்குறைய யானை அவ்வளவு பெரியதாயிருக்குமாம். அந்த மாதிரி பன்றியாயிருந்து நீ ஏறியிருக்கும் மரத்தை முட்டியிருந்தால் மரம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று யோசித்துப்பார் என்றார் இளவரசர். மரம் அடியோடு முறிந்து போயிருக்கும். தாங்கள் எரிந்த வேலும் முறிந்திருக்கும். நம் கதி அதோ கதியாயிருக்கும். சோழகுலத்தின் எதிரிகளுக்கு வேலை மிச்சமாகி போயிருக்கும் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, உண்மையை சொல்லு. என் குதிரை தடுமாறி விழுந்தவுடனே நீ வேலை எறிந்தாயே, அந்த காட்டுப்பன்றியின் மேல் எரிந்தாயா, என் பேரில் எரிந்தாயா என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். வந்தியத்தேவன் ஆத்திரத்துடன், ஐயா, உண்மையாகவே தாங்கள் இந்த கேள்வி கேட்கிறீர்களா? அப்படி தாங்கள் சந்தேகப்படுவதாயிருந்தால் பன்றியைக் கொன்று என்னை காப்பாற்றியிருக்க வேண்டிய அவசியமில்லையே என்றான். ஆமாம் ஆமாம், உன் பேரில் சந்தேகப்படக்கூடாதுதான். நீ மரக்கிளையை ஆட்டிக்கொண்டு கூச்சல் போட்டிராவிட்டால் எனக்கே அந்த பன்றி எவனாக இருந்திருக்கும். ஆனாலும் நீ வேலை எரிந்தபோது ஒரு கணம் எனக்கு அத்தகைய சந்தேகம் உண்டாயிற்று. இப்போதெல்லாம் எனக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வீண் சந்தேகம் தோன்றுகிறது. யமன் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்ற பிரமையை போக்கிக் கொள்ளவே முடியவில்லை. யமன் இந்த பன்றியின் உருவத்தில் என்னை கொல்ல வந்ததாகவும் எண்ணினேன். அப்படியானால் மிக நல்லதாய் போயிற்று. அரசே, தங்களை தொடர்ந்து வந்த யமன் செத்து ஒழிந்தான். இனி என்ன கவலை? கந்தமாறனோடு நாம் போட்டியிட்ட பந்தயத்திலும் ஜெயித்து விட்டோம். பன்றியை இழுத்து கொண்டு போக வேண்டியதுதானே. புறப்படலாம் அல்லவா என்றான் வல்லவரையன். புறப்பட வேண்டியதுதான். ஆனால் அவசரம் என்ன? சற்று இங்கே தங்கி களைப்பாற்றி விட்டு போகலாம் என்றார் இளவரசர். தாங்கள் களைப்படைந்ததாகச் சொல்லுவதை இப்போதுதான் முதன் முதலாக கேட்கிறேன். ஆம், குதிரையின் அடியில் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீர்கள். அது ஒன்றுமில்லை. உடலின் களைப்பை காட்டிலும் உள்ளத்தின் களைப்பு தான் அதிகமாக இருக்கிறது. வந்த வழி செல்ல வேண்டுமா? மறுபடியும் அந்த மூடர்களுடன் சேர்ந்தல்லவா பிரயாணம் செய்ய வேண்டி வரும். அதை காட்டிலும் இந்த ஏரியை கடந்து போய்விட்டால் என்ன? கடவுளே, இந்த சமுத்திரம் போன்ற ஏரியை நீந்தி கடக்க வேண்டும் என்றா சொல்லுகிறீர்கள்? பன்றியிடமிருந்து என்னை தப்ப வைத்து ஏரியில் மூழ்கடித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தேசமா என்றான் வந்தியத்தேவன். ஓ, உனக்கு நீந்த தெரியாது என்பது நினைவிருக்கிறது. என்னால் கூட இவ்வளவு பெரிய ஏரியை நீந்தி கடக்க முடியாது. ஒரு படகு கிடைத்தால் காரியம் சுலபமாகிவிடும். சற்று முன் ஒரு படகு பார்த்தோமே, அது எங்கேயாவது சமீபத்தில் கரையோரமாகத்தானே தங்கியிருக்கும். அதை தேடி பிடித்தால் என்ன? குதிரைகளின் கதி என்னாவது? காட்டு மிருகங்களுக்கு உணவாகட்டும் என்று விட்டுவிட்டு போய்விடலாமா என்றான் வந்தியத்தேவன். உடனே ஏதோ ஞாபகம் வந்து திடுக்கிட்டவன் போல துள்ளி குதித்து எழுந்து, ஐயா, புரி எங்கே என்று கேட்டான். நானும் அதை மறந்தே விட்டேனே. பக்கத்தில் எங்கேயாவது மறைந்திருக்கப் போகிறது. யமன் பன்றி ரூபத்தில் வராமல் ஒருவேளை புலி ரூபத்திலும் என்னை தொடரலாம் அல்லவா என்றார் இளவரசர். இருவரும் சுற்றும் முற்றும் உற்று பார்க்கலானார்கள். சிறிது நேரம் பார்த்த பிறகு வந்தியத்தேவன், அதோ என்று சுட்டிக்காட்டினான். ஏரியில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால் வடக்கே போகப் போக குறுகலாகி கொண்டு சென்றது. அவ்விதம் குறுகலாயிருந்த இடத்தில் வாய்க்காலின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்து இரு கரைகளையும் தொட்டு கொண்டிருந்தது. புலி அந்த மரப்பாலத்தின் மீது மெல்ல ஊர்ந்து சென்று அக்கரையை நெருங்கி கொண்டிருந்ததை இரண்டு பேரும் கவனித்தார்கள். இரண்டு பேருடைய மனத்திலும் ஒரே எண்ணம் உதித்தது.
1: இப்ப பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கர்.

0: அவர்கள்.
1: மனிதர்களை எடப்போட்டு வச்சிருக்கிற மாதிரி விலங்குகளின் உடல் மொழியையும் கல்கி அவர்கள் எவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கார் பாருங்க. சிறுத்தையை முட்டி தள்ளிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்த பன்றி மீது அம்பு பாயுது. கழுத்து உதறிக்கிட்டே அது வந்த திசையை பார்க்குது. திரும்பி கீழே கிடக்கிற சிறுத்தையை பார்க்குது. அடுத்த காட்சி, தடுமாறி விழுந்த குதிரையின் அடியில் சிக்கிக்கிடுறான் கரிகாலன். அவனை காப்பாத்த பன்றி மேலே வேலை செலுத்துகிறான் வல்லவரையன். ஆனால் அதை கொல்ல முடியல. பன்றி அவன் பக்கம் திரும்புது. அவன் மரத்து மேலே ஏறிடுறான். பன்றி அவன் குதிரையை தாக்குது. குதிரை அப்பால் ஓடிடுது. இப்போ கரிகாலனையும் வந்தியத்தேவனையும் மாறி மாறி பார்க்குது பன்றி. நேயர்களே, ஆசிரியரின் கையில் இருப்பது பேனாவா, மூவி கேமராவா? மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம் பற்றிய குறிப்பு. ஹிரண்யாக்ஷன் என்கிற அசுரன் பூமியை சுருட்டி எடுத்து கடலுக்கு அடியில் ஒழிச்சு வச்சிட்டான். அவனை வதம் பண்ணி பூமியை மீட்க எடுத்த அவதாரம் தசாவதாரம்.

0: கையில் இருப்பது பேனாவா, மூவி கேமராவா? மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம் பற்றிய குறிப்பு. ஹிரண்யாக்ஷன் என்கிற அசுரன் பூமியை சுருட்டி எடுத்து கடலுக்கு அடியில் ஒழிச்சு வச்சிட்டான். அவனை வதம் பண்ணி பூமியை மீட்க எடுத்த அவதாரம். தசாவதாரத்தில் இது மூன்றாவது. தனது கோரை பற்களால் பூமியை தாங்கி மேலே கொண்டு வந்து நிறுத்தின செயல் ஓர் உருவகம். மாயை என்கிற இருண்ட கடலிலிருந்து விடுவிச்சு காப்பது. ஏனம் முன்னாகி இருநிலம் இடந்துன்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வார். வடக்கே விந்திய மலையைச் சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றை கொம்புள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம். ஏறக்குறைய யானை அவ்வளவு பெரிதாக இருக்குமாம்னு ஆதித்த கரிகாலம் குறிப்பிட்டது ஒற்றை கொம்பன் மூக்கு கொம்பன் என்றெல்லாம் பெயர் கொண்ட காண்டாமிருகத்தை. ஒரு காலத்தில் விந்திய மலை தொடர் காடுகள்லேயும் சிந்து கங்கை சமவெளிகள்லேயும் பெருமளவில் காணப்பட்ட காண்டாமிருகம் வாழ்விட சீர்கேடு, வேட்டைக்காரர்களோட தொல்லை போன்ற காரணங்களால் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிட்டுது. ஒற்றை கொம்புன்னு சொல்லப்பட்டாலும் அந்த உறுப்பு எலும்பால் ஆனதன்று கெராட்டின் என்கிற புரத பொருளால் ஆனது என்பதை அறியும் போது வியப்பாக இருக்குது. இது ஒரு கட்டமைப்பு புரதம் என்றாலும் காண்டாமிருகத்தின் இந்த உறுப்பில் கெராட்டின் இழைகள் மிக நெருக்கமாக அடர்த்தியாக அமைஞ்சிருப்பதால் உடைக்க முடியாத ஆயுதமாக கடினமான பாறை போல ஆயிடுதான். சிறுத்தை செத்து விட்டது, பன்றி இனி நம் பேரில் திரும்பும், அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று எச்சரிக்கை பண்ணிட்டு அந்த பன்றி மேலே அம்பை விட்டான் கரிகாலன் அல்லவா. அதன் விளைவு எத்தகைய ஆபத்தை உண்டாக்கிடுச்சுன்னு பார்த்தோம். சரி, அந்த சிறுத்தை செத்த மாதிரி பாசாங்கு பண்ணி பன்றியின் கவனம் திரும்பினதும் சாமர்த்தியமாக தப்பிச்சு போய் இப்போ மரப்பாலத்தின் மேலே தள்ளாடிக்கிட்டே போகுதோ அதே சிறுத்தை தானோ?
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இதயம் நினைக்கும் இதமான பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்றைய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் கதம்ப மலர் கேட்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

0: உறவுகளை நெருக்கமாக்கும் அன்பு சொற்களோடும் உள்ளங்களை வருடும் இனிய இசையோடும் நம் நேயர்களின் இதயங்களில் மலரும் எண்ணங்களையும் இனிய நினைவுகளையும் ஒன்றாக இணைக்கும் இனிய நிகழ்ச்சியாக இது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் உங்களோடு
1: பிரேமா ஜெகன்,

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்க்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்னஸ்.

0: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
2: மனதில் நின்ற எண்ணங்களை எல்லாம் மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்.

0: வளமையான அலைவரிசை 100.5 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 9 தேதி புதன்கிழமை முதல் 15 தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கட்செவி எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் பதிவு இந்த மாதம் செப்டம்பர் 9 தேதி புதன்கிழமை அன்று காலை 7 மணிக்கு ஒலித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, வெங்கமேடு அமுதா, தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
1: இனி இந்த மாதம் செப்டம்பர் 9 தேதி புதன்கிழமை காலை வலம் வந்த நல்லதாக 4 நிமிடங்கள் நிகழ்ச்சியில் மகாசோம கந்தமூர்த்தி ஐயா அவர்கள் புன்னகையில்தான் மனதின் அழுத்தம் குறையும், மகிழ்ச்சி பொங்கும் என கூறி சென்றார். இனிமையிலும் இனிமையாக இருந்தது ஐயாவின் வார்த்தைகள். கோடை பண்பலை 100.5 ஒரு மைல்கல் வழங்கிய கோடை பண்பலை 100.5 மனமாற வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்கள் ஈரோடு காகம் கொளத்துப்பாளையம் இளங்கோவன், கரூர் திருக்காட்டுத்துறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், திண்டுக்கல் மாவட்டம் செல்வி சிவராஜ்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 9 தேதி புதன்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வந்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களாக வந்து சென்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் சிறப்பாக பாடி அசத்தினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் ரகுநாதன் மற்றும் தீபா நடராஜன் இருவருக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்செவியின் பக்கம் கூறியிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கை, தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய முகம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5
1: அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
0: தங்களது எண்ணங்களை
1: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.

0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 10 வியாழக்கிழமை பிற்பகல் 12:50 ஒலிபரப்பான மாயவலை மீள வழி என்ற நிகழ்ச்சியில் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் வழங்கிய தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய கோடை பண்பலைக்கு நன்றிகள் என புதுக்கோட்டை பொன்னமராவதி, கீரங்குடி அசோக்குமார், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், சிவகங்கை மாவட்டம் கொண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு அந்தியூர் ஓசைப்பட்டி வெங்கட், கரூர் 80 சாலை வாசுதேவன், ருக்மணி, சக்திவேல், சுபா, வர்ஷினி பாராட்டி தங்கள் கருத்துக்களை கட்சவி மூலம் அனுப்பியிருக்கிறார்கள்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 10 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 3 அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தங்கம் என்ற தலைப்பில் தனது விருப்ப பாடல்களை கேட்டு எழுதி அனுப்பியிருந்த நேயர் தஞ்சாவூர் விளாங்குளம் செல்வராஜ் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். தருமபுரி பாரதிபுரம் ராஜ் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஓசைப்பட்டி வெங்கட்.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 10 வியாழக்கிழமை மாலை 5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் காதலை மையமாக வைத்து அந்திசாயம் மாலை நேரத்தில் பாடல்கள் மனதை வருடிச் சென்றன. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், கரூர் 80 சாலை வாசுதேவன், ருக்மணி, சக்திவேல், சுபா, வர்ஷினி.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் கரூர் மாவட்டம் மனவே சாகுல் ஹமீத்.

0: தனிமையின் தேடலில் இசையின் தாகத்தோடு நேயர்களின் விமர்சன கருத்துக்களையும் தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நேயர்களே, உங்கள் நினைவுகள் எங்கள் நிகழ்ச்சிக்கு என்றுமே இனிமை சேர்க்கின்றன. அன்பு இருக்கும் இடத்தில் தூரம் என்பதே இல்லை. நேர்களாகிய நீங்கள் எழுதி அனுப்பும் விமர்சன கடிதங்களும் கட்சவி வழியாக அனுப்பும் தகவல்களும் எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருகின்றன. உங்கள் கருத்துக்களை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு உடனே அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விடுதலை என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது வாழ்வில் எந்த மாதிரியான விடுதலை எல்லாம் கிடைத்திருந்தது என்பதை பற்றி நிகழ்ச்சியோடு பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியினை சுவாரஸ்யமாக நகர்த்திய மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் சின்னாலப்பட்டி சிவகாமி.
1: இனி இந்த மாதம் செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 வந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சி கலகலப்பாக இருந்தது. 1 நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மிக சிறப்பாக கருத்துக்கள், சிந்தனைகள், பாடல்கள் என பல் சுவையாக படைத்தனர். அதிலும் குறிப்பாக சோசியல் மீடியா இல்லாமல் ஒரு நாள் என்ற ஒரு சிறு உரை சித்திரம் வழங்கியது மிகவும் அற்புதம். இன்றைய மாணவர்களே இந்த மாதிரியும் இருக்கிறார்கள் என்று சொன்ன விதம் அற்புதம். இன்றைய சூழலில் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். நிகழ்ச்சியை நேர்த்தியாக தொகுத்த அறிவிப்பாளர் உதயசூரியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கம் தங்கள் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் திருப்பூர் காங்கேயம் ஓழப்பாளையம் ராமமூர்த்தி, சின்னாளப்பட்டி சிவகாமி சவுண்டப்பன், தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை வியாகுலமேரி, சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணிக்கு வலம் வந்த கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் பின்னணி பாடகர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களின் இனிமையான பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு சுவைத்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் திண்டுக்கல் தேவி சிவானி, திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, சின்னாலப்பட்டி சிவகாமி, தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார் மற்றும் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. 100.5.

இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டி எஸ் கார்னர் நாகராஜன்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: திருச்சி சாரதாசில்
5: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: இந்த மாதம் செப்டம்பர் 12 சனிக்கிழமை பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பதம் பேசரி போட்டா என்று வந்தது. அது ஒரு வழக்கு சொல். பேசரி என்பதற்கு 3, 5, 8 ரத்தினக்கற்கள் வைத்த மூக்குத்தி என தெரிந்து கொண்டோம். இது ஒரு அலங்கார பொருள் எனவும் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கம் தங்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ராசிபுரம் ஜாத்தான் திருமலை திரு தேவராஜன், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, திண்டுக்கல் மாவட்டம் செல்வி சிவராஜ், ஓசைப்பட்டி வெங்கட், திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒளிபரப்பான உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேலம் KR தோப்பூர் கோமதி குப்புசாமி அவர்களின் தெருவில் ராஜா ராணியின் ராஜா ராணி என்ற தலைப்பில் மனது மயக்கும் இனிமையான பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு ரசித்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கீரங்குடி அசோக்குமார், சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு, பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ் மற்றும் கருணாநிதி.
2: இனி இந்த மாதம் 12 சனிக்கிழமை மாலை 4 வந்த கலக்கல் கேள்வி வண்ணத்துரிகை மிகவும் சிறப்பாக கலகலப்பாக விறுவிறுப்பாக இருந்தது. மாமாவும் பங்காளியும் அருமையாக பேசி 1 மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கிறார்கள் சேலம் தினேஷ்குமார், தூத்துக்குடி கோவில்பட்டி லக்ஷ்மி, புதுக்கோட்டை கீரங்குடி அசோக்குமார், சேலம் வேம்படி தாளம் சரவணன், திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று 9 ஒழித்த குடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உயிரில் உறைந்தவையாய் வந்து சென்றது. அன்றைய தினம் பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா அவர்களின் தகவல்களோடு மனதை தாளாட்டும் இன்ப ராகங்களையும் கொடுத்து மகிழ்ந்தது அன்றைய நிகழ்ச்சி. படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள். திண்டுக்கல் தேவி சிவானி, திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, சின்னாலப்பட்டி சிவகாமி, தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார் மற்றும் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு.
2: இனி இந்த மாதம் செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 விரிந்த வானவெளியில் தமிழ் சுவடுகளும் தமிழ் வரலாறும் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றது. ஓலை சுவடிகள் என்பவை பனை ஓலைகளில் எழுத்தாணியில் எழுதப்பட்டு நூலாக தொகுக்கப்பட்ட பழங்கால தமிழ் ஆவணங்களாகும். பனை ஓலைகளை பயன்படுத்தி அதில் எழுத்தாணி மூலம் எழுத்துக்கள் வெட்டி எழுதப்பட்டன. பின்னர் மை தடவி எழுத்துக்கள் தெளிவாக படிக்கப்பட்டன. இலக்கியம், இலக்கணம், மருத்துவம், ஜோதிடம் மற்றும் அறிவியல் சார்ந்த பல பொக்கிஷங்கள் ஓலை சுவடிகளில் சேமிக்கப்பட்டிருந்தன. இன்றும் ஏராளமான வரலாறுகள் ஓலை சுவடியில் பதிந்து கிடக்கின்றன. இந்த ஓலை சுவடிகளை வீட்டில் வைத்திருப்பவர்கள் தங்களிடம் கொடுத்தால் அதை நகல் எடுத்துவிட்டு கொடுத்து விடுவோம் என்று கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த சிறப்பு விருந்தாளர் ஓலைச்சுவடி ஆர்வலர் தாமரை பாண்டியன் அவர்களுக்கும் மூத்த அறிவிப்பாளர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கம் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு.
0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. வானவீதியெங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். சிதம்பரம், தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்தின சபாபதி மற்றும் ஜீவா.

மௌனங்கள் களைய மனதின் என்ன ஓட்டத்தினை மகிழ்வோடு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

0: உடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 14 திங்கட்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குடல் நலமே உடல் நலம் என்ற தலைப்பில் மருத்துவ வானவிலாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காஸ்ட்ரோ அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமந்த் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு நேர்களின் சந்தேகங்களுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் தந்தார். நிகழ்ச்சியில் குடல் மற்றும் வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் உணவை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் உடல்நல கேடுகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, ரமேஷ் மற்றும் கருணாநிதி.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 14 இரவு 9 மணிக்கு கொடை தென்றலில் வெற்றி விநாயகர் வாழ்க்கை பாடங்கள் என்ற தலைப்பில் ஒலித்தது. வாழ்க்கைக்கு தரும் தத்துவம் விநாயகர் என உணர்த்திய பண்பலைக்கும் மூத்த அறிவிப்பாளர் சலிமா ஷாஜஹானுக்கும் வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார்கள் ஈரோடு அந்தியூர் சண்முகம், கரூர் திருக்காட்டுத்துறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 15 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனம் ரசிக்கும் புது திரைசை பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் கட்சுவின் பக்கம் கூறியுள்ளார்கள். கரூர் 80 சாலை வாசுதேவன் ருக்மணி, சக்திவேல், சுபா, வர்ஷினி, சேலம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
3: அடுத்ததாக இந்த மாதம் 15 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில் திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் மிக அருமையாக பதில்கள் கூறினார்கள். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அறிவிப்பாளர்கள் சசிரேகா குமரகுரு மற்றும் அபிஷேக் இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், கரூர் திருக்காட்டுத்துறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 9 புதன்கிழமை முதல் இந்த மாதம் 15 செவ்வாய்க்கிழமை வரை 94-86-28-24-24 என்ற கட்சவி எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.

இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடித வழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், மோகன்குமார், கார்த்திகா, யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

0: கோடை பந்தலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் ஈரோடு மாவட்டம் அத்தாணி புகழேந்திரன். அவர் இந்த மாதம் செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 வலம் வந்த வானவில் நிகழ்ச்சியில் ஓலை சுவடுகளும் கல்வெட்டுகளும் பற்றி சிறப்பு விருந்தினர் ஐயாவோடு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தேன். நிகழ்ச்சியை நேரி ஆளுகை செய்த JP ரமேஷ்குமார் அவர்கள் சிறப்பான முறையில் நேர்களின் கேள்விகளை நெறி ஆளுகை செய்து நேர்களுக்கு விளக்கி கூறினார். ஓலை சுவடிகள் இருக்கிறது, அதை நாங்கள் அரசுக்கு தெரிவித்து ஒப்படைக்க வேண்டும் என்பதை நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமாருக்கும் பண்பலை 100.5 நன்றிகளும் வாழ்த்துக்களும் என தன் கருத்தினை கட்சவி பக்கம் தெரிவித்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் அத்தாணி புகழேந்திரன்.
2: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
3: தங்கள் அன்புடன்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்
0: நேர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.

0: இனினம் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. வருமுன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தாவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1998 முதல் எல்காட் மூலம் 280 பேர் இப்பணியினை மேற்கொண்டு வந்ததாகவும், இதன் பின்னர் கடந்த 2010 முதல் மற்றொரு

நிறுவனத்தின் கீழ் இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கடந்த 12ஆம் தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 முதல் 22 வருடங்கள் வரை பணிபுரிந்த இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 38.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. இளமை துடிப்போடு, எல்லையில்லா கனவோடு வெற்றியை அடைய காத்திருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக கொடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. மாணவர்கள் அழைக்கலாம். அறிமுகம் 24, 24, 24 வழக்கமான மாணவ செல்வங்கள் வரலாம். 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 4, 5, 4, 2 இணைத்து இணைப்பில் ஒரு முதல் மாணவ செல்வம். அங்க வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கானடி காட்டன் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலமடியா?
0: நான் நலமா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால தான் கேக்குறேன்.
1: ஆமாக்கா.
0: சரி, எப்படி போச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை?
1: நல்லா போயிடுச்சு.
0: லீவுனா ஸ்பீடா போகுது. அப்படிதானே?
1: அப்படி இல்லக்கா.
0: அப்ப நீ வேகமா போறியா? இங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மெதுவா போன மாதிரி இருக்கும். சனி ஞாயிறுனா அப்படியே வேகமா போகும்ல, இல்லையா? அதான்
1: கேட்டேன்.
0: சரி, நம்ம விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு விளையாட தெரியுமா?
1: 1, 2, 3
0: விளையாடுறீங்களா? முதல் விளையாடு தொட்டு தொட்டு தானே? தொட்டு தொட்டு அப்படின்னா நான் ஒரு தலைப்பு தருவேன், அந்த தலைப்பை ஒட்டி பேசணும், அந்த தலைப்பை அதிகமா பயன்படுத்தணும், அவ்வளவுதான். சரியா? உங்களுக்கான தலைப்பு வந்து மின்சாரம். மின்சாரத்தை பத்தி பேசுங்க.
1: மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. மின்சார கட்டணம் கட்டணம்

0: மின்சாரம்
1: மின்சாரம்
0: இரவு நேரத்துக்கு பயன்படுத்தலாம். மின்சாரம்
1: மின்சாரம் மின்சாரத்தோட நின்றுட்டீங்களே. மின்சாரம் வாழ்க்கையில வந்து உணவு உடை இருப்பிடம் எப்படியோ அப்படி ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. இப்ப மின்சாரம் இல்லாம மக்கள் எதுவுமே செய்ய முடியாம தவிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து மின்சாரம் பயன்படுத்தல, ஆனா இந்த காலத்துல மின்சாரம் இல்லாம வாழ முடியல அப்படிதானே. மின்சாரத்தை வந்து அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்தக்கூடாது, கொஞ்சம் அளவா பயன்படுத்தணும்னா எல்லாருக்குமே மின்சாரம் கிடைக்கும்.
0: மின்சாரம் வந்து
1: மின்சாரம்
0: பயன்படுத்தணும்.
1: அதே மாதிரி மின்சாரம் ஏதாவது இடத்துல வந்து துண்டிப்பா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாதுகாப்பா செல்லணும், உடனே அறிவிக்கணும். மின்சாரத்தை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும், மின்சாரத்தை வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி செல்லிடை பேசியெல்லாம் மின்சாரம் போட்டுட்டு நம்ம பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்றேன். மின்சாரம் மின்சாரம் மட்டும்தான் சொல்றீங்க அன்புமணி. நான் தான் முடிச்சிட்டு இருக்கேன், நீங்க வந்து தொடங்குறீங்க, நான் முடிக்கிறேன். அன்புமணி சரி, வேற தலைப்பு தரவா? தண்ணீர்.
0: தண்ணீர் வந்து மக்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது.
1: ஆங்கிலம் கலக்காம தமிழ்ல பேசுங்களே.
0: எனக்கா
1: ஆங்கிலம் கலக்காம அப்படியே தமிழ்ல பேசுனீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும்.
0: ஆங்கிலம் தமிழா?
1: தமிழ் தான்.
0: தண்ணீர் தண்ணீர் வந்து உயிர்த்துக்கு பயன்படுத்தணும். தண்ணீர் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. தண்ணீரை அதிகமா சேமித்துக் கொள்ளவும், தண்ணீரை அதிகமாக வீணாக கூடாது. தண்ணீரை
1: அதுதான் சிக்கனமா பயன்படுத்தணும், வீண் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம்
0: தண்ணீரை குடித்தால் குளிர்ச்சியாக உள்ளது.
1: அதிகமா தண்ணீர் குடிக்கணும். இப்ப பள்ளி கல்லூரிக்கு போறவங்க எல்லாம் வந்து அங்க தண்ணீரே குடிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. அதனால நிறைய தண்ணீர் குடிக்கணும். நம்ம உடம்புல வந்து சாப்பாடை விட தண்ணீர் அதிகமா குடிக்கணும், சரியா? அதனால அன்புமணி வந்து இனிமே நிறைய தண்ணீர் குடிப்பாராம், சரியா? வாழ்த்துக்கள் அன்புமணி, நிறைய பேசுனீங்க, சரியா?
0: சரிக்கா,
1: நன்றி
0: நன்றி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: 8:16 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இப்ப நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம். வணக்கம். இணைப்புல எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: படிக்கிறீங்கம்மா?
3: விளையாட்டு வந்து ஒன்னு ரெண்டு மூன்று விளையாடுவோமா?
2: உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா சாப்பாடு சொல்றேன். இட்லி, வடை, பூரி, சப்பாத்தி. இட்லி, வடை, பூரி, சப்பாத்தி சொல்லவா? 3, 2, 1, 4.
3: பூரி, வடை, இட்லி, சப்பாத்தி.
2: 4, 3, 2, 1.
3: சப்பாத்தி, பூரி, வடை, இட்லி.
2: 1, 2, 3, 4.
3: இட்லி, வடை, பூரி, சப்பாத்தி.
2: 2, 1, 4, 3.
3: வடை, இட்லி, சப்பாத்தி, பூரி.
2: சிறப்பா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றிமா.
3: நன்றிங்க.

0: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடிங்க நினைக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
1: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு

0: கொடைத்தென்றல். இன்று ஒலிபரப்பாகும் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
1: காமராஜர்புரத்தில் வாழும்
0: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.
2: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
3: விவசாயம் பீன்ஸ் போட்டிருக்கோம், சௌசௌ போட்டிருக்கோம், மிளகா கத்திரி நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவகடா போட்டிருக்கோம்,
2: எல்லாமே
3: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
2: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
3: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
2: ஏற்றுமதி பண்றீங்க
3: நீங்க? வண்டி இருக்கு, ரெண்டு வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: இனி கேட்கலாம்.
6: கோடை பண்பலை 100.5.
0: இப்பொழுது நாம் கேட்கலாம்
6: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
7: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லோருக்கும் சமநீதி சமத்துவம் உண்டு என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கம்பீரமாக முழங்குகிறது. ஆனால் அந்த வாசகங்களை கேட்கும் சாமானிய மனிதனின் மனதில் எழும் நிதர்சனமான கேள்விகள் என்ன தெரியுமா? எனக்கு ஒருவேளை வயிற்று பசிக்கு சாப்பிட வழி இல்லை, நான் எப்படி நீதிமன்றப்படி ஏறுவது? பணம் படைத்தவர்கள் பெரிய வழக்கறிஞர்களை வைத்து மணிக்கணக்கில் வாதாடுகிறார்கள். என்னிடம் வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் கொடுக்க கூட காசு இல்லை, எனக்கு எப்படி சமநீதி கிடைக்கும்? என் கணவர் என்னை வீட்டில் வைத்து கொடுமைப்படுத்துகிறார், வீட்டை விட்டு வெளியே வரக்கூட வழியில்லாத ஒரு ஏழை பெண் நான், என்னால் எப்படி நீதிமன்றத்தின் வாசலை தொட முடியும்? இவை வெற்று வார்த்தைகள் அல்ல, எளிய மக்களின் இதயத்திலிருந்து விடித்து கிளம்பும் நியாயமான வழிகள். ஒரு நாகரீக சமுதாயம் என்பது வானுயர்ந்த கட்டடங்களிலோ விஞ்ஞான வளர்ச்சியிலோ மட்டும் இல்லை. ஒரு சமூகத்தின் தரம் எதில் அளவிடப்படுகிறது தெரியுமா? ஒரு நாள் பொழுதினுடைய விடிய காலையில் உள்ளவர்களை, அதாவது நம் எதிர்காலமான குழந்தைகளை அது எப்படி பாதுகாக்கிறது? அந்த நாளினுடைய அந்தி மாலையில் உள்ளவர்களை, அதாவது வாழ்ந்து ஓய்ந்த நம் முதியோர்களை அது எப்படி அரவணைக்கிறது? நண்பகலில் தகிக்கும் வெயிலில் ஒதுங்க முடியாமல் ஒரு மரத்தின் நிழலை தேடி நிற்கும் ஏழைகளை, அதாவது உதவி தேவைப்படும் அடித்தட்டு மக்களை அது எப்படி கவனித்துக் கொள்கிறது? இங்குதான் ஒரு நாகரீக சமுதாயத்தினுடைய உண்மை முகம் வெளிப்படுகிறது. நீதிமன்றங்களும் சட்டங்களும் தடிமனான சட்ட புத்தகங்களுக்குள் மட்டும் முடங்கி கிடக்கக்கூடாது. நீதிமன்றத்தை நோக்கி மக்கள் வருவதை விட மக்களை நோக்கி நீதி இறங்கி வர வேண்டும். படிக்காத பாமரனுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே தவிக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் சட்ட உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது நாட்டில் சட்ட உதவி மையங்கள் இயங்கி வருகின்றன. வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு அரசாங்கமே இலவசமாக வழக்கறிஞர்களை அமைத்து தருகிறது. வழக்காடிகளுக்குத்தான் இலவசமே தவிர வழக்கறிஞர்களுக்கு அது இலவசம் அல்ல. வழக்கறிஞர்களுக்கான பணத்தை அரசாங்கம் கொடுத்து விடுகிறது, அதனால் தகுந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையிலும் ஒரு சிறு தபால் அட்டை வழியாகவோ அல்லது உதவி எண்கள் மூலமாகவோ நீதியை நாட வழிகள் உண்டு. சட்டம் என்பது அதிகாரத்தின் ஆயுதம் அல்ல, அது நலிந்தவர்களினுடைய கேடயம். பணபலமும் அதிகார பலமும் கொண்டவர்களுக்கு மட்டுமே நீதி சொந்தமாகிவிடக் கூடாது. மலையடிவாரத்தில் கூலி வேலை செய்யும் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடக்கும் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் துயர் வரும்பொழுது உனக்கு துணை நிற்க சட்டம் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் எழ வேண்டும். நீதிமன்றத்தின் வாசல் என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே திறக்கும் கதவு அல்ல, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் திறந்தவெளி ஆலயம் என்பதை நம் சமூகமும் நீதி அமைப்பும் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்ய வேண்டும். சமநீதி என்பது காகிலத்தில் இருக்கும் எழுத்தாக மட்டுமல்லாமல் எளிய மனிதனின் கண்ணீரை துடைக்கும் வெளிச்சமாக மாறட்டும். இன்னும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் சமநீதி உறுதி செய்யப்படுகிறது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
6: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
0: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
6: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101, கச்சவி இலக்கம் 94-86-28-24-24.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: கடந்த மாதம் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாராட்டு பெற்ற கொடைக்கானல் பண்ணைக்காடு அவகோடா விவசாயி பி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகின்றார் ஆர் பி பரிமளா தேவி அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, நாம யார சந்திக்க போறோம் அப்படின்னு கேக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க. ஆமாங்க, மழைப்பயிர் சாகுபடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதை செய்வது அப்படின்றது கடினமான விஷயம். இந்த மழைப்பயிர் விவசாயத்தில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கும் மேலாக தன்னோட பணியை செஞ்சிட்ருக்காரு சந்திரசேகரன் அவர்கள். இவங்க வந்து பண்ணைக்காடு பகுதியிலிருந்து இன்னைக்கு வருகை புரிந்திருக்காங்க. இவரோட இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது, கடந்த மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும்

0: முக்கியமா இவரோட அவகோடா சாகுபடி பத்தி சிறப்பாகவே சொல்லியிருந்தாங்க. அவரை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருட காலங்களாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு 1999 மருந்தாளுநர் பட்டய படிப்பு முடித்துவிட்டு விவசாயத்தின் மேல் ஆர்வத்தினால் நான் வந்து விவசாயத்துக்கே வந்திருக்கேன். இதில் வந்துட்டு என்னென்னா, போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை மங்கி பாத்து நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய விவசாயத்தை பற்றியும் என்னை பற்றியும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது நன்றியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்டி எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி தோட்டக்கலைத்துறை மூலியமாக பேட்டி கொடுத்திருந்தேன். அதில் வந்து அவகோடா சாகுபடி எப்படி செய்வது அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தோம். அவகோடா சாகுபடி பற்றி பேட்டியை கொடுத்த தோட்டக்கலைத்துறை மூலமாக என்னுடைய அவகோடா சாகுபடியை பற்றி பேசியதுக்கு பாராட்டியதுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: பாரத பிரதமர் அவர்கள் வந்து உங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி நம்மளோட விவசாயத்தை, அதுவும் இந்திய அளவில் தேசிய அளவில் இந்த மாதிரி ஒரு பிரதமர் அவர்கள் வந்து நம்மளை குறிப்பிட்டு பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: பேசிய போது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட உறவினர்கள், என்னுடைய மண்ணின் மைந்தர்கள், என்னுடைய ஊரில் உள்ள உறவினர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சி. அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து ஃபோன் மூலிமா என்னை வாழ்த்தி எல்லாம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கடுத்து தருணத்தில் ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி டிவி நியூஸ் எல்லாமே வந்து என் சேனல்லாம் வந்து கேட்டாங்க, பேட்டி கொடுக்க சொன்னாங்க. நான் உண்மையை சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய தோட்டத்தில் வந்து இத்தனை கன்றுகள் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நான் விவசாயம் பண்ணுறேன்லாம் சொன்னேன். அதுக்கடுத்து அப்படியே எல்லாமே தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்றைக்கி அதை காட்டில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு நான் ஒரு எளிமையான ஒரு விவசாயி, ஒரு சராசரி விவசாயி, பாரம்பரியமாக ஒரு 5 தலைமுறைகளாக பண்ணைக்காட்டில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விவசாயின்ற ஒரு இது அங்கீகாரம் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. எங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் மூலிமா அந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதில் நான் வந்து ஒரு சந்தோஷத்தோடு இன்றைக்கி இருக்கீங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளை பற்றின ஒரு அங்கீகாரம் தேசிய அளவில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு வித மகிழ்ச்சி இருக்கும். அது கடந்து வந்த பாதையை பற்றி சொல்கிறீங்களா?
1: 1999 ஜூலையில் நான் ஃபார்மசி, அதாவது மருந்தாளுநர் பட்டய படிப்பு படித்தேங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எல்லாமே அவங்க விவசாயத்திலேயே இருந்து வந்து அந்த ஒரு நாட்டம், அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது சுகாதார ஆய்வாளராக இருந்தார். அதுக்கடுத்து எனக்கு வந்து விவசாயத்தின் மேலே நாட்டமாக இருக்கிறனால, அளவு கடந்த அக்கறை இருக்கிறனால நான் அந்த விவசாயத்தை வந்து நாடி வந்துட்டேங்க. மற்ற எந்த தொழில் இல்லை, முழு நேர விவசாயிங்க நாங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் காஃபி கல்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் தோட்டக்கலைத்துறை எனக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிதுங்க. அப்பப்போ வந்து ஃபீல்டுக்கு வருவாங்க, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு, அவ கூட பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ அவ கூட பண்ணுங்கன்னு மீட்டிங் கண்டக்ட் பண்ணேன். மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுங்கள், இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு புக்லெட்டு கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறேன். தோட்டக்கலைத்துறை மூலியமாக நான் கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது, அதாவது காஃபி பொறுத்தளவில் ஷேடு, அதாவது ஃபில்ட்ரு ஷேடு கட்டாயம் வேணும். அந்த ஃபில்ட்ரு ஷேடுக்காகவாது நம்ம அவக்கூட வைக்கணும் அப்படின்றது யதார்த்தமாக வச்சனுங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏக்கரில் ஒரு 50 மரம் வச்சுங்க. 50 மரம் அப்புறம் பார்க்க பார்க்க அந்த மரம் பார்க்க பார்க்க ஒரு அழகாக இருந்ததுங்க. அழகாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்சமாகவும் இருந்தது. காஃபி தோட்டத்துக்குள்ளே அந்த வியூ வந்து நல்லா இருந்ததுங்க. அதனால் அந்த பார்வைக்கு அழகாக இருக்கிறது ஒரு பக்கம் தான், அந்த பழங்களை பார்க்க பார்க்க இன்னும் நல்லா இருந்தது. அப்பா ஒரு 5 மரம் வச்சுருந்தாருங்க, அதையும் பார்த்துட்டு சரி இதவே நம்ம ஷேடாக வச்சுக்கிட்டா, ரெண்டு கிராப் இருக்கும் நம்மளுக்கு. கல்டிவேஷன் வந்து அவக்கூட ஒரு பக்கம் தான், காஃபி இருந்தாலும் ஷேடும் வேணும், நம்மளுக்கு இன்கமும் வேணும். அப்போ

0: அவகோடா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. அவகோடாவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற காரணம் என்னன்றீங்கன்னா, எங்கள் ஃபீல்டுக்குள்ளே பலாமரம் வச்சுருக்கோம், அதில் பலாமரம் முருங்கை, இந்த பலாமரம் முருங்கை சாயில் இருந்தாலே ஹெல்த்தியான ஒரு விவசாயம் பண்ணிக்கலாம். அதாவது நோய் இல்லாமல் நல்லா வந்துடும், காஃபிக்கு ரஷ் ஃபார்ம் ஆகாது, நல்லா இருக்கும். மாய்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும், நிலத்தில் வந்து எந்த அளவுக்கு ஷேடு இருக்கோ மாய்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும். ஃபில்ட்ரு ஷேடு காஃபிக்கு வேணும். அதனால் இதை வச்சு பார்க்கும்போது, அப்புறம் கமர்ஷியலாக வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 20 கிலோ 30 கிலோ வந்தது. இன்னும் கிலோ இப்போ கரண்ட்டில் 100 ரூபாய்ங்க. நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் எங்களுக்கு ஒரு 200 ரூபா 250 ரூபா கிடைக்கும். அப்போ ரொம்ப ஒரு ஆசை அதிகமாகி போச்சுங்க. ஆசைனா பொருளாதாரத்துலேயும் நம்ம வந்து ஈடு கொடுத்துடலாம், ப்ளஸ்ஸு காஃபி தோட்டத்துக்கும் ஷேடு வச்சுக்கலாம், மாய்ஸ்டரும் கண்ட்ரோல் பண்ணோம். இதில் என்னன்றீங்கன்னா, அவக்குடம் பொறுத்தளவில் பூ பூக்கிற காலத்தில் லீஃப் ட்ராப் ஆகும், அதை வந்து நிலப்போர்வையாக அழகாக மாய்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மன

0: இந்த அவகடாவை பொறுத்தளவில் ஆரிஜின் வந்து சவுத் அமெரிக்கால மெக்சிகோவில் வந்து ஆப்பிரிக்கா வழியாக இந்தியாவுக்கு வந்துச்சுங்க. 1964 காலகட்டங்களில் கொடைக்கானலில் பனைக்காட்டில் மோகன சுந்தரா அவங்க வந்து ஐயா அவர் பெரியவர் இப்பல்ல அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிட்டார். ஒரு 40 கண்ட்ரிகள் அதுலேருந்து ஆனது மார்க்கெட்டிங் பாயிண்ட்டு ஊத்து கமர்ஷியலாக இல்லை அப்போ. இப்போ தான் வணிக ரீதியாக இந்த 2000 அடுத்து வணிக ரீதியாக வரும்போது ஹச்ஆர்எஸ் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷனில் தடியங்குடிசையில் 1996 காலகட்டத்தில் ரெண்டு டைப்பாக ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சாங்க. டிகேடி 1 வெரைட்டியும் டிகேடி 2 வெரைட்டியும் கண்டுபிடிச்சாங்க. டிகேடி ஒரு வெரைட்டி இந்த பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், டிகேடி 2 வெரைட்டி வந்து பல்பு வடிவத்தில் கூம்பு வடிவத்தில் பல்பு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு வெரைட்டி வந்து வெப்பத்தை தாங்கி எங்கே லோயர் பழனி ஹில்ஸ் கீழ்மலை பழனி மலையில் கல்டிவேட் பண்ணுறதுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏதுவான ரகமாக இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்ன்ற வெரைட்டி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சில்னஸ் நல்லா இருந்தது. அந்த ஹாஸ் வெரைட்டி தான் ஏ கிளாஸ் வெரைட்டி. இந்த அவகடாவுக்கு பேர் வந்து சூப்பர் ஃப்ரூட்டுன்னு பேர். அந்த சூப்பர் ஃப்ரூட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃப்ரூட்ஸ்லேயே பெரிய கிங்கு அப்படின்னா அந்த அவகடா தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கடுத்து மொத்தத்தில் வந்து வெரைட்டிஸு நம்ம பார்த்தோம்னா ஹாஸு, அதுக்கடுத்து டிராபிக்கல்னு சொல்லி இன்னொரு வெரைட்டி இருக்குங்க, அப்புறம் ரீடு இருக்குது, கிரீவ்ஸ் இருக்குது, சுடானுன்ற ஒரு வெரைட்டி இருக்குது, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பூத் 7 பூத் 8 வெரைட்டி இருக்குங்க. இது மாதிரி பல வகையான வெரைட்டி இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற வெரைட்டிலாம் வணிக ரீதியாக வர வெரைட்டிஸு. இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் மொதல் வந்து கொடைக்கானல் ஏரியாவில் தான் வந்து 1964 கல்டிவேட் பண்ணாலும் கமர்ஷியலாக அன்றைக்கி வரல, 2000 பின்னாடி வந்துச்சு. கொடைக்கானல் ஏரியாவிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் வெரைட்டி, நல்ல குவாலிட்டி உள்ள வெரைட்டி உலகத்துலேயும் எங்கள் கொடைக்கானல் ஏரியா வெரைட்டி தான். இன்றைக்கி வரையும் ரிசர்ச் ஸ்டேஷனில் எல்லாம் ரிசர்ச் பண்ணியே சொல்லிட்டாங்க. ஆசியாவிலேயே TKT 1 TKT 2 1996 ஆசியாவிலேயே 2 வெரைட்டி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து தான் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆச்சு, கல்டிவேஷன் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்துட்டாலும் அதுக்கு முதல் ஹாஸ் வெரைட்டி வந்தாலும் கூட அதுக்கடுத்த நகர்கள் பார்த்திங்கன்னா குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கிறனால இப்போ ஊத்து சென்ட்ரு பாயிண்ட்டு, எங்கே கொடைக்கானலேருந்து எங்கே போனாலும் ஊற்றை மையமாக வச்சு தான் சென்னை பெங்களூர் எல்லாமே போகுது. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது சென்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ பெங்களூர் இப்போ அந்த 2000 பின்னாடி உள்ள காலகட்டங்களை ஓடிச்சுங்க. அதுக்கப்புறங்க நகர்கள் என்னென்னா இப்போ வந்து கர்நாடகாவில் கூர்க்கில் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வயநாட்லேயும் கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறகு வந்து குவாலிட்டி மெயின்டென்னா கொடைக்கானல் தான். அதனால தான் கொஞ்சம் கொடைக்கானல் அந்த வெரைட்டி TKT 1 TKT 2 ட்ராபிக்கல் வெரைட்டி காசு வெரைட்டி இந்த 4 வெரைட்டி இங்கே வந்து இப்போ கரண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இப்போ கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இருந்துட்டாலும் என்னன்றீங்கன்னா கமர்ஷியலாக பார்க்கும்போது இது வந்து அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுது, சோப்பு ஷாம்பு ஃபேஸ் க்ரீமு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. உணவுன்றப்போ வந்து இதில் வந்து அவகடா குக்கீஸு பண்ணுறாங்க, கேக்கு பண்ணுறாங்க, வறுக்கி ஜெல்லி இதெல்லாம் வந்து நிறையா வந்து பண்ணுறாங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்போ அவகோடா அப்படின்னு சொல்லும்போது இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அதிக அளவில் பயிரிடப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய பயிரிடுறாங்க. அதனால தான் இதற்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து உங்களுக்கும் கிடைச்சிருக்கு.
1: இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்றீங்க, எனக்கு எப்படி எங்கள் ஊரில் இன்ட்ரடியூஸ் ஆனதுன்னு, எங்கள் ஊரில் வந்து 1973-74 காலத்தில் டிஎஸ்எஸ் தியாகி ராமச்சந்திரன் அவர் ஒரு ஃபீல்டு வச்சுருந்தாருங்க. அவர் வந்து ஒரு மரம் வந்து நட்டாருங்க. அந்த மரம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தெல்லாம் அந்த மரம் இருந்தது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வீடு அந்த பாயிண்ட் அந்த கார்னரில் இருந்தது. இதில் என்னென்னா, வாட்டர் சோர்ஸ் இருந்ததுன்னா வாட்டர் சோர்ஸ் நீர் தேங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மரம், பெரிய மரம் இருந்தது, கிட்டத்தட்ட 40-50 வருஷம் மரங்க அன்னைக்கு காலகட்டங்களில். அதில் என்னென்னா இயற்கை உரம் நிறையா இருந்தது, அதனால் வந்து நல்லா ஸ்டாண்டர்டியாக இருந்துச்சு. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. கிளைமேட் அன்றைக்கி நல்லா இருந்தது. அதன் மூலியமாக தான் எங்கள் ஊருக்கு பரவிச்சுங்க. இதை நான் வந்து சொல்ல விரும்பினேன். ஏன்னா எங்கள் ஊரில் அது ஒரு தியாகி நிலத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க. இந்தியாவில் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு 4 ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறோம். குஜராத்தில் வந்து கல்டிவேட் பண்ணலை. ஆனால் அவங்க பவுட்ரு பண்ணி 100 கிராம் பவுட்ரு, அவக்கோட பவுட்ரு வந்து 500-600 வரையும் சேல் ஆகுது. கமர்ஷியலாக அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் இந்த அவக்கோடாவை நான் வந்து ஒரு ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ணணுங்க. அது காஃபிக்கு ஊடு பயிராக போட்டது. இப்போ மெயின் கிராப்பை நான் கொண்டு வர்றதுக்கு இன்னமும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க.
0: இந்த முயற்சிக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே வந்து உங்களை குறிப்பிட்டு பாராட்டியே பேசியிருக்காரு. அது முக்கியமாக இந்த அவகோடா உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு நீங்கள் லாபகரமாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றதுக்கான அங்கீகாரமாகவும் இதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்து இந்த தகவலை எங்களுக்காக நீங்கள் பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: கடந்த மாதம் ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாராட்டு பெற்ற கொடைக்கானல் பண்ணைக்காடு அவகோடா விவசாயி பி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

வணக்கம் நேர்களே. இந்த இரவு வேளையை இதமாக தாளாட்ட வருகிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். கொடை தென்றல் நிகழ்ச்சியில் இன்று வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பையில் அமைந்துள்ள சமதள பகுதியான காமராஜபுரத்தில் வசிக்கும் மக்களை சந்திக்க இருக்கிறோம். அங்கு உயர பறக்கும் பறவைகளுக்கு மட்டும்தான் ரகசியங்கள் சொல்ல தெரியும் என்று நினைத்தேன். நிலத்தை தொட்டு நிற்கும் இந்த நெடு உயர்ந்த மலைகளுக்கும் ரகசியம் பேச தெரிந்திருக்கிறது. மேகக்கூட்டங்களை தன் தோள்களில் சுமந்து கொண்டு, பனிப்பொழிவை ஆடையாக உடுத்தி கொண்டு அமைதியின் வடிவமாய் நிற்கும் அழகிய மலை கிராமம் கோம்பை. கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பையில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறை, அவர்கள் விவசாய காட்டில் விளைவிக்கும் பயிர்கள், பழங்கள், காய்கறிகள் பற்றியும் வனப்பொருட்கள் சேகரிப்பு பற்றியும் நம்மிடம் கூறுவதற்காக காத்திருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்கள் நாம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் பள்ளங்கி கோம்பை பகுதியில் உள்ள ஜே நகர் மற்றும் கணேசபுரத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்களின் வாழ்வியல் மற்றும் அங்குள்ள மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், அவர்களின் இருப்பிடத்தின் அருகாமையில் அமைந்துள்ள நிலத்தில் விளைவிக்கும் மாதுளை, காட்டு மாம்பழம், பலாப்பழம், எலுமிச்சை, பட்டர்ஃப்ரூட் பற்றியும் அவற்றை எப்படி சந்தைப்படுத்துகிறார்கள் என்பது பற்றியும் அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் இனிய பயணமாக பள்ளங்கி கோம்பை பகுதி காமராஜபுரத்தில் வாழும் மக்களை சந்திக்க இருக்கின்றோம். உன் மடியில் பிறக்கும் அருவிகள் தாகம் தீர்க்கும் அருமருந்து, உன் சிகரங்களில் மோதும் காற்று நெஞ்சை குளிர்விக்கும் சங்கீதம், மனிதர்கள் எத்தனையோ மாறினாலும் மாறாத பேரழகோடு என்றென்றும் இயற்கையின் மகுடமாய் கம்பீரமாய் நிற்கிறாய். கொடைக்கானலில் அமைந்துள்ள வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியின் இயற்கை சூழ்ந்த மலைப்பகுதி பூமியின் தாகம் தீர்க்கும் அருமருந்தாக காட்சியளிக்கும் ஒரு இயற்கை அன்னையின் மடியில் அமர்ந்தது போல, 4 புறமும் மலை முகடுகள், அதற்கு நடுவில் சமதள பகுதியாக காட்சியளிக்கும் காமராஜபுரத்தில் உள்ள மக்களை சந்தித்து பேச இருக்கின்றோம்.

0: இது கொடைக்கானல் மலையில் அமைந்துள்ளது என்றாலும் சமவெளி பகுதியில் இருப்பது போலவே உணர முடிகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது, நாம் மலைப்பகுதியில் இருப்பது போல தோன்றவில்லை. இன்று மலைவாழ் மக்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ள இனிய இரவு வேளையை தாளாட்ட வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ராஜா அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், அறிவிப்பாளர் ஹரி மற்றும் செந்தமிழ் செல்வி ஆகியோர் இணைகிறார்கள். கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பழனிங்கு கோம்பை பகுதியில் அமைந்துள்ள பகுதி ஹாஃப் ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு வழிச்சாலை கரடுமுரடான பாதையில் எங்களை கவனமாக அழைத்துச் சென்ற வாகன ஓட்டுநரான ஜோயல் அவர்களை சந்தித்து நம் நிலைய தலைவர் ராஜா அவர்கள் கடந்த வாரம் பேசினார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் கேட்போமா நேர்களை?
1: கொடைக்கானல் போனீங்கன்னா அந்த கொடைக்கானல் நுழையிறதுக்கு முன்னாடியே முதல்ல தெரிகிற அருவி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காஸ்கட் வெள்ளி அருவி. அந்த வெள்ளி அருவியெல்லாம் குளிக்க முடியுமா?
2: இல்லை சார், அது வந்து அலௌடு இல்லை. ஏன்னா அது வந்து கொடைக்கானலுக்கு வர முன்னாடி அதுக்கான வசதிகள் எதுவுமே இல்லை. இப்போ அது குளிக்கிறதுக்கான ஏதுவான சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா அது கொடைக்கானல் குளிரும், நல்லா குளிரும். இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் பகுதி, அது கீழே வந்து நம்ம இறங்கினாலும் ஃபுல்லாக அவங்களுக்கு வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பாறைகள் அந்த நிற்கிறது கூட இடம் இல்லாத இருக்கனால எப்போது வேணாலும் அதிகமான தண்ணியும் வரலாம். இதெல்லாம் அதனால ஒரு பாதுகாப்பாக இல்லாதனால குளிக்கிறதுக்கான ஏதுவான சூழ்நிலையும் இல்லை.
1: வட்டக்கானல் சொன்னீங்க, அங்கே எப்படி
2: குளிக்கிறதுக்கு வந்து இதில் சும்மா போனீங்கன்னா நிற்கலாம், ஆனால் தகுந்த முறையில் குளிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. சும்மா போனால் கால் நினைக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அது ஓகே. இப்போ கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சொல்லலாம், அந்த அளவுக்கு மழை இல்லாதனால இப்போ கொடைக்கானல் இருக்கிற எல்லா அருவிகளுமே தண்ணி இல்லாமல் பாறைகளாக தான் இருக்கு இந்த டைமில். அதனால மழைக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகளும். குடிநீர் கூட ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு. மூலாதாரமாக இருக்க குண்டாறு டேமு, இந்த மாதிரி பேர்ஜன் டேமு, அது எல்லாமே வந்து வற்றி போகிற அளவுக்கு வெயில் காலநிலை மாறி இருக்கு. அதனால கொடைக்கானலே ஒரு சம்பிச்சு போய் இருக்கு.
1: கொடைக்கானல இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கமாக பெய்கிற மழையை விட மழை பெய்யாமல் இருக்கா இல்லை வறட்சி வந்து அதிகமாகவே இருக்கா?
2: வறட்சி தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஜூன் ஜூலை மாதங்கள் வந்து நல்ல மழைக்காலம், மழை வரும், சாரல் அடிக்கும். மழை வந்தால் தான் ஒரு குடிநீர் தண்ணி வரும். கொடைக்கானலில் அநேக இடங்களில் காடுகள் அழிக்கப்படுது. கொடைக்கானலும் வந்து எப்படி மாறிட்டு இருக்குன்னா சமவெளி பகுதிகள் மாதிரி இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் வந்து இப்போ நடந்துருக்கு கொடைக்கானல்.
1: இந்த புவி வெப்ப உயர்வுன்னு காலநிலை மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்குன்றாங்க, அது எல்லா இடங்களையும் தெரியுது. கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இடங்களுக்கு போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு எங்களை மாதிரியான சமவெளியில் உள்ள நகராவாசிகள் நினைச்சேன். இங்கேயும் அதே மாதிரி மாற்றங்கள் வருது நீங்க சொல்றீங்க, உண்மைதானா?
2: ஆமா உண்மைதான். ஏன்னா வந்து இயற்கை அழிக்கப்படப்பட காலநிலைகள் மாறும். அப்புறம் பொல்யூஷன், வாகனங்கள், வாகன பெருக்கங்கள், இந்த கோவிடுக்கு அடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாகனம் வந்து வாங்கியிருக்காங்க, ஏன்னா அவங்களோட பாதுகாப்புக்காக. அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு விடுமுறை நாட்கள்லாம் கொடைக்கானலில் நமக்கு குறைந்தது ஒரு 500-600 வாகனங்கள் வந்து தினமும் வந்துட்டு போய் பதுவொன்று. அதுக்கப்புறம் மரங்கள் அழிக்கப்படுது, காடுகள் அழிக்கப்படுது, இந்த மாதிரி நிறைய இதனால புவி வெப்பமயமாகுது. வரலாறு காணாத வகையில் கொடைக்கானலில் மழை இல்லை.
1: சுற்றுலா பயணிகளை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிற ஒரு திறன் வாய்ந்த ஒரு வாகன ஓட்டியாக நீங்கள் இருக்கிறீங்க, நிறைய இடங்களை பார்த்துருக்கீங்க. யூடியூப் மூலமாக, நவீன சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற சமூக ஊடகங்கள் மூலமாக நிறைய வந்து கண்டறியப்பட்டு அதை பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இந்த புதிய புதிய இடங்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அதெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா தலங்களா மாற்றுவதற்கு ஏதாவது முயற்சிகள் நடைபெறதா உங்களுக்கு தெரியுதா? அரசு தரப்புல இருந்து அதெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா?
2: ஆமா சார், இப்போ கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா கொடைக்கானல்ல மெயினா வந்து தகுந்த ஒரு பார்க்கிங் வசதி இல்லை. வாகனங்கள் அணைய வரும்போது என்னன்னா, இப்ப நம்ம நார்மலா எடுத்துக்கிட்டா கொடைக்கானல் மெயின் வந்து குணா கேவ், இந்த சூசைட் பாயிண்ட், கிரீன் வேலி வியூன்னுவாங்க, அதுக்கப்புறம் பைன் மரக்காடுகள், அந்த பகுதியிலலாம் ரொம்ப வாகனம் எடுத்துட்டு கூட பார்க்கிங் எல்லாம் சிரமமா இருக்கு.
1: நீங்க ஒரு வாகனம் ஓட்டியா சொல்லுங்களேன், இந்த வாகனம் நிறுத்த முடியல, அதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று வாகனங்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாமா? எல்லாரும் வந்து தனியா வந்து அவங்க சொந்த வண்டியில வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து சுற்றுலா வாகன வேன்களை பயன்படுத்துற மாதிரி அந்த மாதிரி நிர்பந்திக்கலாமா? இல்ல இ பாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதை வந்து அமல்படுத்தலாமா? நடைமுறையா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல நீங்க என்ன தீர்வு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: இ பாஸ் வந்து இப்ப போடுறாங்க. இப்ப என்னன்னா வருகிற பயணிகளா இருக்கட்டும், டூரிஸ்ட் வரவங்களா இருக்கட்டும், இப்ப கொடைக்கானலுக்கு வந்துட்டா இங்க வந்து நாங்க என்ன பண்றோம், எல்லாருக்கும் சுத்தி காமிக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். நாங்க ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கிறோம்.

0: நிறைய வாகனங்கள் இதே மாதிரி இருக்கு. ஏன்னா மலைப்பகுதியில் ஒரு வேன் ஆக்சிடென்ட், காரு, இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வந்து புது பழக்கம். மலைப்பகுதியில் எப்படி ஓட்டணும்னு தெரியாது, மலையில் எப்படி வருவோம், பெண்டில் எப்படி போகணும்னு தெரியாது, ஓவர் ஸ்பீடில் வராங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கிறனால ஆபத்தை வந்து உணராமல் வரனால நிறைய ஆபத்துக்கு ஏற்படுது. கொடைக்கானல் இருக்கவங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி போகணும்னு தெரியும். இப்போ அவங்கள வந்துட்டாங்கன்னா நான் இங்கே இருக்கிற லோக்கல் டிரைவர்ஸ் அவங்கள வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களை கைட் பண்ணி சிறந்த முறையில் கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க அங்கேருந்து வர செலவு எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க பஸ்ஸில் வந்துட்டா கூட ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது, வேன் இருக்குது, டெம்போ இருக்குது, அந்த மாதிரி அவங்க வந்துட்டா நாங்கள் வந்து இங்கே வந்து கைட் பண்ணி அவங்கள சிறந்த முறையில் அவங்களுக்கு எல்லா பிளேஸும் காமிச்சிட்டு நாங்கள் திருப்பி அவங்கள பஸ்ஸை ஏற்றி அவங்கள விட்டுலாம். அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டிராபிக் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சுற்றுலா பயணிகள் வந்து என்ன பண்ணணும்னா இது மாதிரி வந்து அவங்களுடைய சொந்த வாகனத்தை எடுத்துட்டு வராம பேருந்துல வந்து இங்க இறங்கிட்டு இங்க உள்ள வாகனங்களை கமர்ஷியல் வெஹிக்கிள பயன்படுத்தினா இது மாதிரியான வாகன நெருக்கடி குறையும்.
0: ஆமா, இன்னொன்னு என்னன்னா அவங்க வராங்க எங்க நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி ஓட்டணும் தெரியல, எங்கனக்குள்ள போய் பார்க் பண்ண தெரியல, இப்ப மலையில அடைய இடத்துல என்ன பண்ற வாகனங்கள்லாம் மாட்டிக்குது, குழிக்குழு விட்டுறாங்க, ஒரு வாகனத்தை இடிச்சிடறாங்க.
1: புதுசா வந்து வண்டி வாங்குறாங்க, வண்டி வாங்குறோம்னு என்ன பண்றாங்க, நம்ம வண்டி எடுத்துட்டு கொடைக்கானல் போலாம், ஊட்டி போலாம்னு கிளம்பிடுறாங்க. சமவெளியில ஓட்டுற மாதிரியான சாதாரண ஒரு ஓட்டுற வேலை கிடையாது
0: இல்லைங்களா. மலையில கூட என்னன்னா எந்த இடத்துல எந்த கியர் போட்டு ஏத்தணும் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மே ஏப்ரல் மேல அந்த சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா கீழே இருந்து வரும்போதே அனைய வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க, ஏன்னா டிராபிக்ல எடுக்க தெரியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பேருந்துகள்ல வந்துட்டா உள்ளூர் வாகனங்கள்ல வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு.
1: இது சம்பந்தமா என்னுடைய நண்பர் வந்து ஒரு வாட்டி கொடைக்கானலுக்கு அவர் வண்டி எடுத்துட்டு வந்தாரு. அவர் வந்து ரேஸ் கார்லாம் ஓட்டக்கூடிய அளவுக்கு நல்ல திறன் வாய்ந்த ஓட்டுநர். அப்ப வந்து அவர்கிட்ட கேட்கும் போது வண்டி எடுத்துட்டு போலாமான்னு இன்னொரு நண்பர் கேட்டார். அப்ப அவர் என்ன சொன்னாலும் எல்லா வண்டியெல்லாம் எடுத்துட்டு போகுதுங்க, அங்க போய் லோக்கல்ல உள்ள நீங்க வந்து கேப்பை பயன்படுத்திக்கங்க. ஏன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, நானே நல்லா ஓட்டக்கூடிய ஆள் தான், எனக்கு மலையில ஏறது சிக்கல் இல்ல, ஆனா நான் மோயர் பாயிண்டா அந்த இடத்துல வந்து அவர் வண்டியை நிறுத்திட்டாராம். வண்டியை நிறுத்திட்டு அவர் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணும் போது மிஸ்ட் வந்துச்சான். அப்ப வந்து அவர் ரொம்ப தண்ணீர் போயிட்டாரு. அப்ப திரும்ப எடுக்கும் போது அதே மாதிரி மிஸ்ட் வந்துச்சான். லோக்கல்ல உள்ள அந்த சுற்றுலாவுக்காக வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் ரொம்ப அனாவசியமா எடுத்துட்டாங்க. அதனால வந்து நம்ம அந்த மாதிரியான ஆபத்தை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னாரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து இங்க உள்ள வாகன ஓட்டிகளுக்கு அனுபவம் அதிகம்.
0: சுற்றுலா தலத்துக்கு வர்றதுக்கான ரீசன் வந்து அவங்க அமைதியா நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும், அதற்காக தான் வராங்க. இப்ப அவங்க வாகனத்தை எடுத்துட்டு வரும்போது அந்த இடிச்சு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆயிடுச்சுன்னா அவங்களோட வந்த ட்ரிப்பு என்ன ஆகும். இப்ப அவங்க வந்து ஃப்ரீயா வர்றதுக்கான சோர்ஸ்னா அவங்க வந்து பஸ்ல வந்துட்டாலோ இல்ல ஒரு பெரிய வேனோ பஸ்லயே பிடிச்சி வந்துட்டாலும் நாங்க வந்து இங்க கைட் பண்ணும்போது அவங்க அமைதி வந்து டூரிஸ்ட் பிளேஸையும் என்ஜாய் பண்ணலாம். அவங்க எங்க போகணும்னு டென்ஷன் ஆக தேவையில்ல, ஒரு நல்ல ஒரு டூர் என்ஜாய் பண்ணிட்டு போலாம் கொடைக்கானல்.
2: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தின் கொடை தென்றல். மலை கிராமத்திற்கு ஜீப் மூலம் வாகன ஓட்டுநர் ஜோயல் அவர்கள் கரடு முரடான பாதையில் வாகனம் ஓட்டும் போது எவ்வளவு கவனமாக ஓட்ட வேண்டும் என்றும், மலைப்பகுதியில் பயணிக்கும் போது ஆங்காங்கே காணப்படும் வனவிலங்குகளை பார்த்து கொண்டும் இயற்கையை ரசித்துக் கொண்டு செல்லலாம் என்றும் நிகழ்ச்சியில் சுவைபட கூறினார். அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின் சந்திப்போம் நேர்களே.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை நூர் விளைந்தின் கொடை தின்ற நிகழ்ச்சியில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் வகையில் கனிவான முறையில் சில குறிப்புகளை வாகன ஓட்டுநர் ஜோயல் அவர்கள் நம்மிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஜோயல், இப்போ வந்து கொடைக்கானல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சில்வர் கேஸ்கேடு, அப்புறம் வந்து லேக்கு, அப்புறம் மோயர் பாயிண்ட்டு, அப்புறம் ஃபைன் மரக்காடுகள், ஊனா கேவ்ஸ், இதெல்லாம் வந்து நல்லா நன்கு அறியப்பட்ட பிரபலமான சுற்றுலாத்தலங்கள். அது மாதிரி அந்த தலங்களுக்குள்ள வசதிகள்லாம் செய்யப்பட வேண்டிய இடங்கள் அப்படின்னு பட்டியல் போட்டால் வரிசையை எவ்வளோ சொல்லுவீங்க?
3: அது மாதிரினா உங்களுக்கு அநேக கிராமங்கள் இருக்கு. போலூர் அப்படின்னு ஒரு கிராமம், கிளாவரை அப்படின்னு கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள்லாம் போய் பார்க்கணும்னா ரொம்ப அழகாக வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அந்த விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு இடங்களுமே ரொம்ப அழகா இருக்கும். அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது, போலூர் ஃபால்ஸ். அதையும் வந்து சுற்றுலாத்தலமா மாத்தினா ரொம்ப லாங்ல போய் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கிராமங்கள் பார்க்கலாம், அதாவது அழகழகான மலைகள்ல வந்து சின்ன சின்ன வீடுகள் இருக்கும், அவங்க விவசாயம் பண்றது. இந்த மாதிரி மன்னவனூர், பூம்பாறை, அப்ப பூம்பாறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பூம்பாறை கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரெண்டு பெரிய வாகனங்கள், பஸ்ஸோ இல்ல வேற ஏதோ வந்துட்டா அந்த இடமே பிளாக் ஆயிடும் அவங்க அந்த வில்லேஜ்க்குள்ள. ஏன்னா வந்து பக்கத்துல அவங்க எல்லாம் வண்டி நிறுத்திருப்பாங்க, சாலைகள் சரியா அமைக்கப்படல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் கூக்கால்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த கூக்கால்ல லேக், கூக்கால் லேக் இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், நல்லா அதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, பார்க்கிங் ஏற்படுத்தி அதை சுற்றுலாத்தலங்கள்ல மாற்றினா கொடைக்கால் வரைக்கும் அந்த பகுதியை பார்க்காம அநேக நிறைய இடங்கள்ல போய் பாக்குறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு.
2: பயணிகளுக்கு பார்த்த இடத்தையே பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு இல்லையா?
3: இப்ப யாரும் விரும்புறது இல்ல. கொடைக்கால் வந்தா என்னன்னா

0: வர்றது, ரூம் போடுறது, தங்கிறது, ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஏன்னா பார்த்த இடத்தையும் ஏன் பார்க்கணும், டிராஃபிக்காக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றனால இப்போ வருகிறவங்க நிம்மதியாக இருக்கணும்னு அதை தான் விரும்புகிறாங்க.
1: இது இயல்பு தானே ஜோயில், இங்கே வர சுற்றுலா பயணிகள் வர்றாங்க, அவங்க சொந்தமாக வாகனம் எடுத்துகிட்டு வராங்கல்ல.
0: ஆமாம்,
1: அவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய அம்சங்கள்லாம் என்னென்ன? அவங்க வந்து வாகனத்தை ஓட்டிகிட்டு வர்றாங்க, மலையில் மலைப்பகுதியில் வர்றாங்க, எதுக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப தயாரிப்பாக ஒரு முன்னேற்பாடோடு வரணும், எதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்?
0: மலைப்பகுதின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ட்ரிப் ஏதாவது அவங்க அரேஞ்ச் பண்ணால் அவங்களோட வாகனத்தை முதல்ல செக் பண்ணணும் ஃபுல்லாக. இட் இஸ் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தெரிந்த மெக்கானிக்காக இருக்கட்டும்,
1: ஒரு வாட்டி சர்வீஸ்.
0: ஆமாம், ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆயில் செக்அப்பு, வண்டி எப்படி தரமாக இருக்குது, எல்லாம் பிரேக் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில வண்டி வரும்போது ஹீட் ஆகும், அந்த ஹீட் ரொம்ப ஆச்சுன்னா என்னாகும்னா டெம்போ வேன் அந்த மாதிரி நம்ம கேரளாவில் கூட பார்க்குறோம், மூணார் பகுதியிலலாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா அந்த பிரேக் அவங்க பிடிச்சிட்டே வரனால, ஹீட் ஆகிறனால கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா ஆபத்து ஏற்படும். அந்த மாதிரி ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு தகுந்த முறையில் அந்த காருக்கு என்ன சர்வீஸ் பண்ணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா டயர் எல்லாம் செக் பண்ணிக்கணும். சொல்ல முடியாது ஒரு ஆணி ஏதாவது பஞ்சர் ஆனால் கூட அந்த ஜாக்கி, அந்த வீல் ஸ்பின்னர் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். தண்ணி இருக்கா எல்லாம் பார்த்துட்டு வரணும். ஒருவேளை அவங்க புதிய பழக்கமாக இருந்தால், அவங்க இப்போ தான் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு டிரைவர் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல ஆக்டிங் டிரைவர்வாங்க, அவங்களை அரேஞ்ச் பண்ணி கூட ஒரு சேலரி மாதிரி கொடுத்து கூட்டிட்டு வரலாம். ஏன்னா இது பண்றதுனால வந்து அவங்க குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு சேஃபா இருக்கும். இது அவங்கள மட்டும் பார்க்க கூடாது, வரவங்க ஒரு ஃபேமிலியா வரலாம், பைக்ல வரலாம், குழந்தைகளோட வரலாம். இவங்க பண்ற ஒரு சின்ன ஒரு காரியம் என்ன ஆகுதுன்னா பெரிய ஆபத்தை கொண்டு வருது, அவங்களோட ஃபியூச்சர் வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாயிருது. அது மாதிரி தவிர்க்க நம்ம மட்டும் இல்லாம, நம்ம மட்டும் ஒரு சுயநலத்தோடு இருக்காம மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு முயற்சியில வரலாம். நம்ம கொடைக்கானல் வர்றது சுத்தி பார்க்க வரோம், அதை வந்து நீங்க கொடைக்கானல் மலை ஆரம்பிக்கும் போதுல இருந்தே நீங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்ல மலைகள் இருக்கு, நல்லா ஸ்லோவா வாங்க, அதாவது ஸ்பீட் லிமிட் ஒரு 40-னா 30-ல வாங்க, நல்லா ஃபீல் பண்ணி மலைகள் காடுகளை பார்த்துட்டு அப்படி வந்தா வந்து ரொம்ப சேஃபா இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் வாகன பெண்ட்ல எல்லாம் வரும்போது உங்க வேகத்தை குறைத்துட்டு 20 இல்ல 10 ஹார்ன் அடிச்சுட்டு எந்த ஒரு பெண்ட்லையும் வரும்போதும் ஒரு வாகனம் வருதுன்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வந்தீங்கன்னா வாகனம் எப்படி வரும், டக்குன்னு வாகனம் வந்தோடனே பயந்துடுறாங்க, டக்குன்னு திருப்பிடுறாங்க, டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிருது, பிரேக் பிடிக்கிறதுக்குள்ள ஆக்சிலேட்டர் கொடுத்துறாங்க, மது போதையில வரக்கூடாது, அங்கங்க நின்று விலங்குகளுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி காரியம் போடக்கூடாது. ஏன்னா அநேக டைம்ல வண்டியெல்லாம் வரும்போது அது சாப்பாடு போடுறாங்கன்னு என்ன பண்ணுறது, வண்டியில வந்துடுது, அதனால விபத்துகள் ஏற்படுது, பைக்ல வரவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. இது மாதிரி தவிர்த்துக்கிட்டா உங்களுக்கு பயணம் வந்து சிறந்த முறையில் அமையும்.
2: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தின் கொடை தின்ற நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டோம். சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளுக்கு வரும் முன் தங்களின் பயணத்திற்கு முன் தாங்கள் எடுத்து வரும் வாகனங்களை சரிபார்த்துவிட்டு பயணிக்க வேண்டும் மற்றும் மலைப்பகுதியில் பயணிக்கும் போது வளைவுகளில் மெதுவாக வர வேண்டும் என்றும், மலைகளின் இயற்கை அழகை ரசித்தபடி மெதுவாக வர வேண்டும் என்றும் வாகன ஓட்டுநர் நம்மிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின் சந்திப்போம் நேர்களே.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் மலைப்பகுதியில் பயணிக்கும் பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் தேவைகளை பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜோயல் அவர்கள்.

0: கொடைக்கானல் சுற்றுலாவுக்கு வர பயணிகளுக்கு வந்து இங்கே வந்து நல்லா வந்து தங்குறதுக்கு நல்ல வசதி இருக்குது.
1: ஆமாம்,
0: அதே மாதிரி சுற்றி பார்க்குறோம்னு நினச்சா நிறைய வண்டிகள் கிடைக்குது, சின்ன டாக்ஸிலேருந்து பெரிய வண்டி வேன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சாப்பாடு தான் வந்து அந்தளவுக்கு அமைய மாட்டுது. சுற்றுலாத்தலங்களை வந்து நன்கு அறிஞ்சவருன்ற முறையில் நல்ல உணவு எங்கெல்லாம் கிடைக்குது அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நகரத்தில் மட்டும்தான் கிடைக்குமா இல்லை?
1: நகரத்துலேயும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபால்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறோம், அங்கே வந்து வீட்டு சமையல், நம்ம வந்து முன்னாடி வரும்போது கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டா அவங்க வீட்டு சமையல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நாட்டுக்கோழி அவங்க என்ன கேட்குறாங்களோ முன்பதை சொல்லிட்டா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது எப்படின்னா, வரவங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், எங்கே நல்ல ஃபுட்டு கிடைக்குதோ அந்த மாதிரி வீட்டு சமையல் அங்கங்கே.
0: அது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு.
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சார். அவங்க ஏன்னா வந்து வரவங்க வந்து சுற்றுலாத்தலங்களை பார்ப்பதில் மட்டும் இல்லாமல் சாப்பாடுலையும் திருப்தியாக இருக்கணும், அதுதான் நாங்கள் விரும்புகிறது. அதாவது நகரப்புறங்களில் போயிட்டிங்கன்னா நாயுடுபுரம் பகுதியில் ஒரு ரெண்டு ஹோட்டல் இருக்குது, வெல்கம் அப்படின்னு. அங்கே வந்து என்னென்னா நல்ல உணவு, அதாவது வீட்டு சமையலை போல் ரொம்ப மசாலா அந்த மாதிரி இல்லாமல் சொந்தமாக மசாலாலாம் தயாரித்து அந்த மாதிரி போடுவாங்க. சாப்பிட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த ஹோட்டலும், இம்ரான் நியூ இம்ரான் ஹோட்டல் இருக்குது, ரெண்டு ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன சின்ன ஹோட்டல் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். சைவம் சமையல் தான் வேணும்னா அஸ்டோரியா வெஜ்ஜின்னு ஒரு ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயும், ஹில் டாப் அப்படின்றது கொஞ்சம் என்ன காஸ்ட்லியாக இருக்கும். அது இல்லாமல் டவுன் சைடில் பண்ணால் அங்கே ஒரு இம்ரான் பஸ் ஸ்டாண்டுக்கு கீழ்ப்பகுதியில் போகும்போது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் ட்ரிப்பு வந்துட்டால் ஒன் டே ட்ரிப்பு, நாங்கள் சாப்பாடெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கடைகளில் சாப்பிட்னா இந்த மாதிரி ஹோட்டல் நீங்கள் யூஸ்.
0: சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோட்டல் இருக்குன்னு சொன்னீங்க, சின்ன சின்ன ஹோட்டலாக இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் எதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது, எதெல்லாம் கவனமாக இருக்கணும்?
1: கொடைக்கானலில் பொறுத்தளவுக்கு டூரிஸ்ட் வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதில் வந்து நம்ம கலப்படமோ எல்லா இடத்துலையும் மேகி, மேகி வந்து ரொம்ப உடம்புக்கு கேடுன்றாங்க. ஆனால் எல்லா கொடைக்கானல் எடுத்துக்கிட்டிங்கனாலே மேகி தான். அவசரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, மேகி சாப்பிட்றாங்க, பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. குறைச்சிக்கலாம், ஏன்னா ஒரு ஒரு நாள் சாப்பிட்லாம் வராங்க, என்ஜாய் பண்ணாங்க. வந்துட்டு இங்கே வந்து சரி பைசாவுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குன்னு சொல்லி அதையே கண்டினியூ பண்ணாமல் அங்கங்கே ஹோட்டலில் வீட்டு சமையல் பண்ணுறதுக்கு ஆட்கள் வச்சு, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டேஜ் வச்சுருக்காங்க, அந்தந்த காட்டேஜில் நாங்களே என்ன பண்ணுவோம், சமையலெல்லாம் சமைச்சு தருவோம். அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, இப்போ நாங்கள் ரெகுலர் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடைக்கானல் வரும்போது நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு சமையல் வந்து நாங்களே செஞ்சு தருவோம் ஹோட்டலில் அங்கங்கே. அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம், டின்னர் டைமில் ஹோட்டல்லே சொல்லிக்கலாம். அவசரத்துக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லா கடையும் சொல்ல, சில கடைகள்ல ரொம்ப மசாலா அந்த மாதிரி போது டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செட் ஆகும். சரிங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் நீங்க

0: ஹீட் இல்லாதனால உங்களுக்கு டைஜஷன் டக்குன்னு ஆகாது. அதனால இந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஒரு ஹோம் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கொடைக்கானல் வரவங்களுக்கு இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, தாகத்துக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அந்த வழக்கமா வந்து சமவெளி பகுதியில இருந்து வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்கும்.
0: ஆமா,
1: அது இங்க தடை செய்யப்படும்.
0: ஏன் அந்த ரீசன்னா, கொடைக்கானலுக்கு வர டூரிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து இந்த பாட்டில் என்ன பண்றாங்கன்னா, தகுந்த முறையில வந்து இது டஸ்ட்பின்ல போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வரவங்க அப்படியே டூரிஸ்ட் பிளேஸ்லயே வந்து அப்படியே போட்டு போயிடுறாங்க. அதனால என்ன ஆகுது, விலங்குகள்லாம் என்ன பண்ணுது, பிளாஸ்டிக்கை சாப்பிடுது, சுற்றுச்சூழல் பாதிப்பாகுது, நிலத்தடி நீருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படுறதுனால கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, 5 லிட்டர் பெரிய கேன் அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதை வந்து மேக்ஸிமம் தூக்கி போட மாட்டாங்க, யூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. கிராமப்பகுதியில் போய் பார்த்தா நல்ல மண்பானையில் தண்ணி குடிக்கலாம், இது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இங்கே நகர்ப்புறங்கள் போக போக என்னதுன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த மாதிரி ஒரு திட்டங்களை வந்து கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்கனால இப்படி இருக்கு. நீங்கள் தண்ணி பாட்டிலும் 5 லிட்டருக்கேன் கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்லது.
1: ஜோயல், இது வரைக்கும் நீங்கள் ஒரு சுற்றுலா பயணிகளை ஓட்டி செல்ற ஒரு வண்டி ஓட்டுநருன்ற முறையில் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கொடைக்கானலில் பார்க்கப்பட வேண்டிய பல சுற்றுலாத்தலங்கள் என்னன்றதை பற்றி சொன்னீங்க. சுற்றுலா பயணிகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், குறிப்பாக வந்து அவங்க தனியாக வண்டி ஏக்கிட்டு வரும்போதும் சரி, இங்கே வந்து பார்க்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, என்னெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்குன்றதை சொன்னீங்க. உங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் கோடை பண்பலை 100.5 பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி.
2: கோடை பண்பலை 100.5 கொடை தின்றல் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டோம். சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளுக்கு வரும்போது தங்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது பற்றியும், வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவைப்படும் உணவு தாங்களே ஏற்படுத்தி கொடுப்பது பற்றியும் நம்மிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின் மற்றொரு நேரை சந்திக்கலாம்.

0: வணக்கம். நம்ம கோடைப்பண்பலையிலிருந்து இப்போ கூம்பைக்காட்டோட கடைசி இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் அக்கா வந்து சூடாக வந்து சுட சுட சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்காக. அது பசியில் நல்லா வந்தோம். அக்காவோட பேர் சொல்லிடலாமா?
1: மகேஸ்வரி.
0: எத்தனை வருஷமா கூம்பைக்காட்டோட கடைசியில் இருக்கீங்க?
1: இந்த 25 வருஷமா இருக்கும்.
0: 25 வருஷமா இருக்கீங்க.
1: ஆமா.
0: உங்களுக்கு எப்பயாவது இந்த நகரத்துக்கு வரணும்ன்ற ஆசை வந்திருக்கா?
1: அந்த ஆசையில என்ன வரைக்கும் இருந்ததே இல்ல.
0: ஏன் இந்த அமைதி வந்து எங்க கிடைக்காது?
1: எங்கேயுமே கிடைக்காது. இந்த சந்தோஷமா இருக்கும். இயற்கையோட நாங்க இயற்கையா இருக்கும்.
0: கொடைக்கானல்ல வந்து தண்ணி பஞ்சா இருக்கு, இங்க வந்து அது கிடையாது.
1: அது இல்ல,
0: நல்லா சந்தோஷமா இருக்கும்.
1: சந்தோஷமா இருக்கும், நாங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கும்.
0: இந்த உணவுக்குலாம் வந்து எங்க உங்களுக்கு அடிப்படை?
1: இல்ல, கீழே தேனியில போய் தேனி வத்தல கொண்டு. ரெண்டு ஊர்ல
0: இந்த பொருள் வாங்கினாலும் அடிப்படை வந்து தேனி
1: வத்தல கொண்டு.
0: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
1: விவசாயம், பீன்ஸ் போட்டிருக்கோம், சவுச்சவ் போட்டிருக்கோம், மிளகா கத்திரி எல்லாம் நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவக்கடா போட்டிருக்கோம்,
0: எல்லாமே
1: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
0: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
1: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
0: ஏற்றுமதி பண்றீங்க?
1: வண்டி இருக்கு, ரெண்டு வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
0: மதுரை பரவ மார்க்கெட்?
1: பரவ மார்க்கெட் போயிரும்.
0: வேற உங்க கூட பிறந்தவங்க?
1: எங்க அண்ணே பையன் குஜராத்ல இருக்கேன்.
0: குஜராத்ல இருக்காங்க?
1: ஆமா, அவன் ஊருக்கு போடுறேன்.
0: சரி சரி சரி சரி.
1: எனக்கு ஒரு பொண்ணு பிளஸ் டூ முடிச்சுட்டு கட்டி கொடுத்து, அதுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு. பையனுக்கு பிளஸ் டூ படிச்சுருக்கேன், தேனி நாடா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் பையன்.
0: இவங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னா என்னமா?
1: பொழுதுபோக்குன்னா என்ன, காட்டுல வேலை செய்யறது, ஆடு மாடு பாக்குறது, இப்ப கடை வச்சிருக்கோம், கடையை பாக்குறது, இதுதான் வேலையே.
0: இதான் உங்களோட
1: பிள்ளைகளை பாக்குறது?
0: இதே நேரம் சரியா இருக்கு.
1: இதுக்கே நேரம் பத்தல
0: பத்தல
1: பத்தல.
0: இப்ப நகரத்துக்கு இப்ப வரணும்னா நீங்க இப்ப எதுல வருவீங்க? நீங்க
1: கார் இருக்கு, பைக் இருக்கு,
0: பிற அந்த பஸ் வசதி அந்த மாதிரிலாம்?
1: அந்த மாதிரி இங்க இல்ல. இல்ல,
0: எதுவுமே கிடையாது.
1: இல்ல இல்ல,
0: அதனால
1: வண்டியில தான் வருவோம்.
0: இந்த கோடை பண்பலைக்குலாம் வந்திருக்கீங்களா?
1: அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். வந்திருக்கோம்.
0: தொடர்ந்து வந்து கோடை எஃப்எம் கேளுங்க. நன்றிங்கம்மா.
1: நன்றி.
2: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 கொடை தின்றல் நிகழ்ச்சியில். பள்ளங்கி கோம்பை பகுதியில் உள்ள மகேஸ்வரி அவர்களிடம் பேசினோம். அங்கு ஒரு பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உணவு சமைத்து கொடுத்து மற்றும் அங்குள்ள இயற்கையை ரசித்தபடி விவசாயங்கள் செய்து காய்கறிகள் பழங்கள் போன்றவைகளை விற்பனைக்கு கொடுப்பது பற்றியும் நம்மிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின் மகேஸ்வரியின் தாய் தந்தையை சந்திப்போம்.

0: கோடி பண்பலை நூறு பிளைந்தின் கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் பள்ளங்கி கோம்பையில் உள்ள மகேஸ்வரி அவர்களிடம் சந்தித்து பேசினோம். அடுத்ததாக நம்முடன் இணைய காத்திருக்கிறார் மூத்த குடிமகன் செல்வம் அவர்கள். சந்திக்க இருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்துல நம்ம தொடர்ந்து கோம்பை மக்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல ஜே ஜே நகர் மக்களை நம்ம சந்திச்சோம் இல்லையா. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன தொடர்ந்து இயற்கை சூழல் நிறைந்த இடம்னே சொல்றீங்களே, அதை கொஞ்சம் வர்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. நம்ம முன்னாடி பார்த்தோம்னா மலைகள் எல்லாம் கை கோர்த்து ஒன்னா இருந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறதா சொன்னோம். ஆனா இப்ப என்ன எங்க வந்திருக்கோம்னா, மலைகளுக்கு நடுவுல உள்ள ஒரு கொடைக்கானல்லையும் ஒரு சமதள பகுதி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். விவசாயி ஐயா ஒரு கடை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அவர் விவசாயமும் பண்ணக்கூடியவரா இருக்கிறாங்க, கடையும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம சந்திச்சு பேச போறோம். கடை பகுதியாக இருந்தாலும் பக்கத்திலேயே வீடு இருக்கு. வரவங்க எல்லாருமே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வராங்க அல்லது கோம்பைக்கு வராங்க அப்படின்னா கடைக்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு அது பெட்டி கடைகள்ல என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டுட்டு, அல்லது ஒருவேளை தூரமா இருந்து வராங்க அப்படின்னா உணவு கிடைக்காது அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய மகள்கிட்ட வந்து உணவுக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறத தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு முன்னுரையா கொடுத்துட்டோம். வாங்க அவங்கள சந்திச்சு பேசிடலாம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்மா.
1: அவங்க பேரு
2: செல்வம்.
1: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க ஐயா?
2: நான் 45 வருஷம் இருக்கேன்.
1: இந்த இடத்துல நாங்க நின்றுட்டு இருக்கோம், நல்ல வேர்க்க ஆரம்பிக்குது. என்ன இடம் கிடையாது?
2: பள்ளங்கி கோம்பை.
1: பள்ளங்கி கோம்பை. கோம்பையிலேயே மெயின் ஏரியா
2: அது.
1: கோம்பையில இருக்கக்கூடிய காமராஜபுரத்துல நம்ம இருக்கிறோம்.
2: ஆமா.
1: இந்த இடத்துல என்னங்கய்யா கிடைக்கும், விளைச்சல் என்ன இருக்கும்?
2: விளைச்சல் வந்து பேர் சொல்லுவோம், அவகட வாழை போட்டுருக்கு,
1: அவகடா வாழை இதெல்லாம் கிடைக்கும். சரி, இங்க வர சுற்றுலா பயணிகளுக்கு இங்க என்னதான் நீங்க சாப்பாடுகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரீங்க இல்லையா? இந்த இடத்துல மூங்கில் அமைக்கப்பட்ட ஒரு சேர் ரெடி பண்ணிருக்கீங்க, பார்க்கவே ஜம்மன் இருக்கு. ஒரு மரம் இருக்கு, அதுக்கு மர நிழல்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு அழகா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அரச மரம். சொல்லுங்க, வீட்டுல எத்தனை பேர்?
2: 8 பேர்.
1: யாரா?
2: எந்த செல்வம், சமய, மருதவாண்டி, மகேஷ், சுந்தரி, திவ்யா, தீவனு, தியாசினி, சர்வசிவா, இத்தனை ஒரே குடும்பம் இருக்கும்.
1: மொத்தமா கூட்டு குடும்பமா வாழ்றீங்க. அப்பா வந்து இங்க ஏதாவது சொல்லாம விட்டுருவாரோ அப்படின்னு பக்கத்துல வந்து பொண்ணு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது அதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சுத்தி பாக்குறோம். பீன்ஸ் போட்டுக்கிறதாங்க, அங்க பாக்குறோம். விலங்குகள் ஏதாவது வருவாங்க?
2: வருஷத்துக்கு
1: ஒரு இடம் வருன்றதை எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போற மாதிரி
2: சொல்லுவாங்க. யானை வரும்.
1: யானை
2: பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம்மா.
1: மொத்தமா எப்படி குடும்பமா வருமா, ஒத்தையா தனியா வருமா?
2: 2-3 ஒண்ணு
1: யாரும் எதுவும் கொடைக்கானல் விளையக்கூடிய பீன்ஸும் இங்க விளையுது, பட்டர் ஃப்ரூட் பீன்ஸ் சொல்றோம்ல, சமதள பகுதியில கிடைக்கக்கூடிய மாம்பழமும் கிடைக்குது, மாதுளை பழமும் கிடைக்குது, எலுமிச்சம்பழம் இங்க இருக்குது, தோட்டம் வச்சிருக்கீங்க. பெரிய தோட்டக்காரர் கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சின்ன வயசுல அப்பா அம்மா காலத்துல இந்த இடம் எப்படி இருந்ததுங்க?
2: வருஷமா
1: இதே இடத்துல இருக்கீங்க.
2: ஆடு உழவு மாடு இருக்கு, ஆடு பத்தியா இருக்கு, பால் மரம் இருக்கு, கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா.
1: 47 வருஷமா இங்க வந்திருக்கோம்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி எங்க
2: இருந்தீங்க?
1: வருஷ நாட்டுல இருந்தீங்களா? ஏன் இங்க வந்தீங்க?
2: பிள்ளைய கட்டி கொடுத்துட்டுமா அப்படின்னு செட் ஆயிட்டேன்.

0: பொது வீட்டுல இங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்துட்டு அப்படியே இடங்களை
1: பாத்துட்டு
0: அம்மாவும் நீங்களும் இங்க வந்துட்டீங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க அவங்கள சந்திச்சது.
2: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தின் கொடை தின்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோமையில் உள்ள செல்வம் அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களின் எளிமையான வாழ்க்கை முறை மற்றும் ஒரு கடை வைத்து நடத்துவது பற்றியும், கூட்டு குடும்பமாக இயற்கையோடு இணைந்து வாழும் அழகையும், அவர்கள் விவசாய காட்டில் விளைவிக்கும் பலாப்பழம், மாம்பழம், பட்டர் ஃப்ரூட் மரம், வாழை மரம், எலுமிச்சை, மாதுளை, கொய்யா மரம் போன்றவைகளை விளைவித்து சந்தைப்படுத்துவது பற்றியும் நம்மிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின் இணைவோம்.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் வாழும் மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடன் பேச இணைகிறார் சுந்தரி அவர்கள். சந்தித்து பேச காத்திருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
1: கோம்பையில காமராஜபுரம் நம்ம வரும் வழியில நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலை பள்ளிங்கிறது இருந்தது. வேற வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ல வந்தோம் அப்படின்னு சொன்னோம். அங்க இருக்கு மலை மூடுகள்ல நின்று நின்று ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்க்கும்போது இயற்கையினுடைய அந்த அழகை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப நம்ம ஐயா கிட்ட பேசினோம், ஐயாவினுடைய துணைவியார் கிட்ட பேசுறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அவங்க வாங்க நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கிட்ட நின்று பேசலாமே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இயற்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்களோட வீட்டு அழகா இயற்கையோட இயற்கையாக வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து விறகடுப்பு வச்சு தண்ணி காஞ்சிட்டு இருக்கு, சமையல் பண்றதுக்கோ அதையே பயன்படுத்திக்கோ விறகடுப்பு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அழகா மூழ்கி வச்சிருக்காங்க, வாசல்ல வந்து கோலம் போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்டு கொட்டங்கிறது இருக்குது, கோழி அடைச்சு வச்சிருக்காங்க, கோழிகள் எல்லாம் அங்க இருக்கிறத பாக்குறோம். அப்புறம் நிறைய பூச்செடி வச்சிருக்காங்க. நடுவில் கொய்யா மரத்துக்கு அடியில நின்று நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கொய்யா மரத்துக்கு பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்மள்ட பேச ஆரம்பிச்சபே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வாங்க அவங்களை சந்திச்சு பேசிடலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. சுந்தரி. சுந்தரி அம்மா ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப நாளாச்சது. இந்த மாதிரி பெரியவங்க அந்த காலத்து மாட்டை எல்லாம் போட்டு பார்த்து உங்களை இந்த இடத்துல பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சியம்மா.
2: உங்களை சந்திச்சு எங்களுக்கு மகிழ்ச்சி.
1: ரொம்ப அழகா பேசுறீங்கம்மா, மகிழ்ச்சியா பேசுறீங்க. நாங்க பாக்குறோம் கொய்யா மரம் இருக்கிறத பாக்குறோம். ஐயா சொன்னாங்க உங்க தோட்டத்துல வந்து 100 மேற்பட்ட கொய்யா மரங்களை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொய்யா மரத்துல வெத்தலை கொடி எல்லாம் படர்ந்து இருக்குன்னு சொன்னீங்க, அந்த காட்சி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
2: நாங்க ஒரு வெத்தலை கொடி வச்சோம், அது நிறைய காய்ச்சிருச்சு. இந்த கொய்யா மரம் ஒரு சின்ன கண்டு வச்சோம், அது வந்துருச்சு. ஏதாவது நாங்க வச்சிருந்து அத முயற்சி பண்ணி வச்சு அதை பழுக்கு பண்றது எங்க வேலை. வீட்டுல வந்துகிட்டு காட்டுக்கு போய்கிட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இப்படியே அந்த இடத்துல இருந்து வாழ்றோம் நாங்க.
1: கொய்யா மரம் ஒண்ணு இருக்கு, எலுமிச்சம்பழம் 100 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
2: எலுமிச்சம்பழம் வாழை இருக்கு, அவக்கடை 200 இருக்கு.
1: இப்ப கோம்பைக்காடுல நீங்க இருக்கீங்கம்மா. இப்ப கொடைக்கானல் வந்து ரொம்ப குழு குழுன்னு இருக்கும், இங்க வந்து வெயில் சுட்டெரிக்குது, எப்படி உங்களுக்கு இருக்க முடியுது?
2: அப்படிதான் இருக்கும்.
1: நம்ம பிளைன்ஸ்ல பாப்போம் இல்லையா, ஃபேன் போட்டு குடியிருக்கிறதுங்கிறது, அது மாதிரி கொடைக்கானல்ல ஃபேன் போட்ட இடங்கிறது இங்க பாக்க முடியுது. படிச்சிருக்கீங்கம்மா?
2: நான் 5வது படிச்சிருக்கேன்.
1: படிச்சுட்டு கல்ல உங்க சொந்த ஊருமா?
2: எங்க சொந்த ஊரு வசநாடு.
1: கடம்ப நாட்டுல ஐயாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டீங்க.
2: என் பிள்ளை கட்டி கொடுத்து என் பிள்ளை இருக்க மாட்டேன், ஒத்த காடா இருக்குது. குறையில போறது பாசி என் பிள்ளை ஒத்தையில இங்க இருக்க மாட்டேங்குது, ஒத்த காடா இருக்கு. நான் டவுன்ல இருந்து வந்து இருப்பு எப்படி இருக்கணும், இருக்க முடியாதுன்றச்சு. அதனால நாங்க பார்க்க வந்தோம் என் பிள்ளைய, பார்க்க வந்து நாங்களும் பிள்ளை வாழ்க்கை போயிருமேன்னு இங்கே வந்து இருந்துகிட்டோம்.
1: நீங்க சொல்ற மாதிரி இங்க சுத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி ஒரு இடமா இருக்கு. ரொம்ப கண்ணு கிட்டின தூரத்துக்கு எந்த வீடுமே தெரியல, ரொம்ப தூரத்துலதான் ரொம்ப ஒரு சின்னதா ஒரு வீடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நீங்க வந்த காலத்துல இன்னுமே ஆட்கள்
2: நடப்பயிருந்து அப்ப ஆஸ்பத்திரி போனாரு, பைக் இல்ல கார் இல்ல எதுவுமே.
1: அப்போ அந்த காலத்துல
2: மலவாசி மாதிரி வாழ்ந்து அப்ப நான் ஊர்ல இருந்ததுனால இங்க இருக்க முடியாது, எனக்கு வாழ்க்கையே வேணாம் முடிச்சு. நாங்க பிள்ளைக்கா வேண்டி இந்த ஊருக்கே கூடி வந்தோம், அப்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், கூட்டு குடும்பமா நல்லா இருக்கும்.
1: ஐயா சொன்னாங்க 8 வந்து இந்த இடத்துல குடியிருக்கீங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய ஆடுகள் இருக்கு, கோழி இருக்கு, போறீங்க மாடுகள் வச்சிருக்கீங்க, அழகான தோட்டம் போட்டிருக்கீங்க. அதுக்கு நடுவுல இயற்கையோட இயற்கையா நம்ம கோம்பை காட்டுல அம்மாவை பார்த்துட்டு இருக்கோம்.
2: என் பொண்ணு கடை வச்சிருக்கு, சாப்பிட்டா செஞ்சு தரணும், டீ கடை இருக்கு, என்ன தேவைப்படுதோ வந்து வாங்கிக்கலாங்க. ஒத்தக்காடு வாசி ஒரு கடை வச்சு உட்காந்து இருக்கோம், விவசாயமும் செய்யறோம்.
1: நல்லா சொல்றீங்க, ஒத்தக்காடு வாசி விவசாயமும் பண்றோம், கடையும் வச்சிருக்கோம். யாரும் எதுவும் இல்ல நினைச்சிட வேண்டாம், இங்க வந்தீங்கனாக்க நீங்க சுத்தி பார்த்துட்டு சாப்பிடலையே நினைச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாப்பாடுனே செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அம்மா பாட்டு பாடுவீங்களா? ஒரு பாட்டு பாருங்களே.
2: என்னையும் கத்து கொடுத்து புட்டா, புத்த கடனுக்கு தான் கட்டி போட்டா, பெத்தவன் மனசு பித்தாச்சு, இந்த பிள்ளையும் மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு, அது முடிஞ்சு போனதில்லாச்சு.
1: ரொம்ப அழகா பாடினாங்க அம்மா, மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சு பேசினது. நன்றி.
0: இதுவரை கோம்பை பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து பேசினோம். கோம்பை பகுதியில் விளையும் பழங்கள், காய்கறிகள், ஆடு மாடு வளர்ப்பது பற்றியும் இயற்கையோடு இணைந்து வாழும் எளிமையான சூழல் பற்றியும் நம்மிடம் சுந்தரி அவர்கள் கூறினார். தொடர்ந்து இணைந்திருங்கள். கொடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை காமராஜபுரத்தில் உள்ள மக்களை சந்தித்து பேசினோம். அவர்களின் இயற்கை சூழ்ந்த எளிமையான வாழ்க்கை மற்றும் அங்கு சுற்றிலும் மலைகாடுகளும் நடுவின் இயற்கை அழகை ரசித்தபடி வாழும் மக்களின் வாழ்க்கை முறை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இவ்வளவு நேரம் சிறப்பான கலந்துரையாடலை கேட்டு ரசித்தோம். மீண்டும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளங்கி கோம்பையில் வசிக்கும் மக்களின் வாழ்வியலோடு பயணிப்போம். நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தின்ற நிகழ்ச்சியில் நேச உள்ளங்களின் வாழ்வியலை பகிர்ந்த மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், அறிவிப்பாளர் ஹரி மற்றும் ஒலிபரப்பின் உதவி செந்தமிழ் செல்வி. நிகழ்ச்சி அமைப்பு

ஓ, கேட்குற ஒவ்வொரு பாடலும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு நிம்மதியை தரும். அப்படி நேர்கள் விரும்பிய பாடல்களை கேட்கலாம். கொடை பண்பலை 100.5 இன் நினைவே சுகம்.

இன்றைய நினைவே சுகம் சின்ன வெங்காயத்திற்கு பிரசித்தி பெற்ற மாவட்டம். ரஞ்சன்குடி கோட்டை முக்கியமான வரலாற்று சின்னமாக கொண்ட ஊர். மற்றொரு மாவட்டம் சிமெண்ட், சோழர் வரலாறு, புதைப்படிமங்கள், பறவைகள் என சிறப்பு பெற்ற ஊர். இத்தகைய சிறப்பு மிக்க இரண்டு மாவட்டங்களான பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை தர காத்திருக்கிறது இந்த ஒரு மணி நேரமும். நேர்கள் வரலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 மாவட்ட அனைத்து நேயர்களும், அதாவது பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26. முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களுடன் தீபா நடராஜன்.

0: பத்து மணி 7 நிமிடத்தில் இணைப்பில் ஒரு முதல் நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடலீங்க கேட்கலாம்?
1: என்ன
0: கேட்கலாம். நன்றிங்க.

0: மனம் தொட்ட கணங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களை தந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: ரவிசங்கர் மேடம், பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்
1: மேடம்? விக்ரம் படத்துல இருந்து விக்ரம் பாடல் மேடம்.
0: சரி, கேட்கலாம்
1: மேடம்.
0: ஹலோ. ஆ சொல்லுங்க
1: மேடம். அங்க இந்த ஸ்டன்னலோரம் நிகழ்ச்சி நடத்துனீங்க மேடம், நல்ல சிறப்பா இருந்துச்சு மேடம்.
0: சரிங்க, நன்றிங்க.
1: கோடை பண்பலை வந்து எங்க வாழ்க்கையில ஜன்னல் மாதிரி இருக்கு மேடம். வெளிச்சத்தையும் காற்றை எங்க வாழ்க்கையை கொடுக்குது மேடம்.
0: தேங்க்யூ மேடம். எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும்.
1: ஆமா மேடம், எப்பயுமே எங்களை வெளிச்சத்தை கொடுக்கும் மேடம். கோடைப்பல் மூலமா உலகத்தை நாங்க பாக்குறோம் மேடம், உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம்.
0: சரிங்க,
1: தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.
0: நிகழ்ச்சியும் கேளுங்க, பாடல் கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி.

காலைந்ததுதான் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 நேர்களின் விருப்பகானங்களோடு. இது நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சி வரவங்க அரியலூரா பெரம்பலூரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: சேகர் மரம்
0: எங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: கேக்கல சேகர் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜெயகுண்டம் மேடம்.
0: என்ன பாடுறீங்க கேக்கலாம்?
1: புண்ணு ஊரு புதுசு ஓரம்.
0: சரி கேட்கலாம்.
1: ஓரம் போகும்
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இதயம் தொட்ட இன்னிசையோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் இணையம் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சிவகுமார்.
0: என்ன பாடலீங்க சிவகுமார் ஐயா? கேட்கலாம்.
1: எஜமான் படத்தை நினைவே
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: 10 மணி 27 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் பெலம்பரல் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இணைப்பில் வரும் நேயர் அரியலூரா பெரம்பலூரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கயா?
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமலை வட்டம் சிலுவைச்சேரி சிலுந்தரம் மேடம்.
0: என்ன பாலிங்க கேட்கலாம்
1: நன்றிங்க.

0: இடைக்கால இன்னிசையோடு இன்பமாக இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: அரியலூர் மாவட்டம், அரியலூர் டவுன், ஆர் மாடசாமி பேசுறேம்மா.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: கர்நாடகிலிருந்து மாங்குயிலே பூங்குயிலே எங்க பாட்டை தலை விடுக்கம்மா.
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.

0: விட்டாத காணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலையின் 100.5 நினைவே சுகம். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 நமது வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து இப்ப நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: பெரம்பலூர் மாவட்டம் அள்ளிநகரத்திலிருந்து எஸ் மகாதம்.
0: என்ன பாலிங்க கேட்கலாம்?
1: மாப்பிள்ளை படத்திலிருந்து என்னதான் சுகமோ
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: மணி 42 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கங்க,
0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: பெரம்பலூர் மாவட்டம் பள்ளக்காளிங்காயநல்லூர்ல இருந்து சீனிவாசன் பேசுறேங்க.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: தங்கைக்கோர் கீதத்துல இருந்து தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: இதமான இசையை உங்கள் வசம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன திருவங்கா
0: என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: மாநகர காவலர் வந்து வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை
0: கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: அரியலூர் மாவட்டம் ஆலைக்கூட சங்கர் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: வசந்த வாராபரவில் மேடம். கை மாசம் பங்களிப்பு அந்த பாடல் வேணும்.
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: ஓகே.

நிகழ்ச்சியில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களை தந்து இன்பமாய் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களை தர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

இரவு தழுவும் நேரம், மனது நிம்மதி தேடும் நேரம், நாளின் சுமையெல்லாம் காற்றோடு கரையும் நேரம், கனவின் உலகம் மெதுவாய் கதவை திறக்கும் நேரம், கண்களை மூடி அமைதியை உள்ளத்தில் சேர்க்க இசைப்பயணமாய் கோடி பண்பலை நுறுபுழி ஐந்தில் இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: தக்கெட்டதும் த தக்கெட்டதும் திம் தக்கெட்டதும் திம் தக்கெட்டதும்
1: கோடி பண்பலை நிருப்புழையைந்தின் இரவுச்சிறகு.

கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இனி நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா,

நேயர்கள் அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். புதிய அழகில் அடியெடுத்து வைத்து வரும் இந்த நாள் எல்லோருக்கும் நல்லதொரு மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்தி நிகழ்ச்சிகளை கேட்க வரவேற்குது நம் வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 MHz. தஞ்சாவூர் சுற்று வட்டார நேயர்களுக்கு 101.2 MHz.

0: எஃப்எம் ரெயின்போ 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சகவரிடம் 1948 பாத்திர 30 பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 4 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 செப்டம்பர் 21 2026 திங்கட்கிழமை.

கருணை கடலே, காத்திடும் இறையே, கலங்கும் மனதிற்கு ஆறுதல் நீயே. பரம்பொருளின் அருள் நிழலில் வாழ எங்கும் நிறைந்த நாளும் நம்மை காக்கும் இறைமையை போற்றி புகழ கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.